0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுக பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
4: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
0: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
0: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
0: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: Listen to us around the universe. www.cmr.fm.

0: என் கைகளே, சிந்தித்தேன் செந்தூர இதழ்களே, சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை,
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
1: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சீலின் விலை விவரங்களை மே மாதம் 16-17 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 முதல் 2 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடல் ஒன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494
2: அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
3: Listen to us around the universe. www.cmr.fm.
4: Good morning. How do you do?
5: Fine, thank you.
4: How about joining me?
5: Okay, it's better.
4: Understood.

0: ஒரு அழகான பாடல் அலை தோய்ந்திருக்கிற நேரம் இதை இசை ஞானி இளையராஜாவின் இசையா. நேரம் இப்பொழுது 9:29 நிமிடம்.
1: தமிழ் FM செய்திகளுக்கு முதலிடம்.

வணக்கம். நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழகம், இலங்கை, இந்திய செய்திகள். வாசிப்பவர் பிரியா வின்சென், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மகரகம மே தின ஊர்வலத்தின் போது நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ள வழக்கு குறித்து ஜனாதிபதி ஆற்றிய உரைக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பிரதம நீதியரசரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் பற்றாக்குறை எதுவும் இல்லை என்றும், எல்பிஜி உற்பத்தியை மத்திய அரசு நாளொன்றுக்கு 35,000 முதல் 36,000 டன்களிலிருந்து 54,000 டன்களாக அதிகரித்திருப்பதாகவும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்.

0: இலங்கை செய்திகள்.
1: நாட்டின் விமான போக்குவரத்து துறையை மறுமலர்ச்சி செய்யவும் தென்பிராந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் மத்தள ராஜபக்ஷே சர்வதேச விமான நிலையத்தை மையப்படுத்தி பாரிய முதலீட்டு திட்டங்களை முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதையடுத்து விமான நிலையத்தின் உட்புற மற்றும் வெளிப்புற பகுதிகளில் வணிக நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சரக்கு கையாழ்கை, விமான திருத்தப் பணிகள், விமான உதிரி பாகங்கள் உற்பத்தி, களஞ்சிய சாலைகள், மீள்புதுப்பிப்பதக்க சக்தி திட்டங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் போன்ற பல்வேறு துறைகளில் முதலீடு செய்ய முடியும். இதற்கான விருப்பம் தெரிவிக்கும் ஆவணங்களை எதிர்வரும் June 8 வரை பெற்றுக் கொள்ள முடியும். ஆர்வமுள்ள முதலீட்டாளர்களுக்கான விசேட தெளிவுபடுத்தல் மற்றும் மத்திய விமான நிலையத்திற்கான கள விஜயம் May 22 ஏற்பாடு செய்யப்படவுள்ளது. ஹம்மாந்தோட்டை துறைமுகத்திற்கு அண்மையில் விமான நிலையம் அமைந்துள்ளதால் கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்துகளை இணைக்கும் ஒரு முக்கிய வர்த்தக மையமாக இதனை மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் இது தொடர்பாக மேலதிக விவரங்களை www.airport.lk என்ற இணையதளத்தில் அல்லது தொலைபேசி எண்களூடாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திட்டம் இலங்கையின் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அதிகரிப்பதற்கான ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. மகரகமையில் நடைபெற்ற மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார தசநாயக் ஆற்றிய உரை நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு விடுவிக்கப்பட்ட பாரிய அச்சுறுத்தல் என சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குழு ஒன்று பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இந்த கடிதத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, இலங்கை தமிழரசு கட்சியின் எம் ஏ சுமந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அசாத் சாலே, ஜி எல் பீரிஸ் மற்றும் பிரேம்நாத் சி தொலவத்த உள்ளிட்ட பல முக்கிய அரசியல்வாதிகள் கையெழுத்திட்டுள்ளனர். மகரகம மேதின ஊர்வலத்தின் போது நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ள ஒரு வழக்கு குறித்து ஜனாதிபதி ஆற்றிய உரையே இந்த சர்ச்சைக்கு காரணமாகியுள்ளது. குறித்த வழக்கின் விசாரணையை முந்தைய நாள் நடைபெற்றதாகவும் அதன் தீர்ப்பு May 25 வழங்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். மேலும் அந்த தீர்ப்பை பலத்த கரகோஷத்துடன் வரவேற்க தயாராக இருக்குமாறு அவர் அங்கிருந்த மக்களிடம் கோரியிருந்தார். ஜனாதிபதியின் இந்த பேச்சானது அரசியலமைப்பின் அடிப்படை தூண்களான நீதித்துறையின் நேர்மை மற்றும் அதிகார பகிர்வு ஆகியவற்றில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சியினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். வழங்கப்படவிருக்கின்ற ஒரு தீர்ப்பு குறித்து முன்கூட்டியே தமக்கு தெரியும் என்று ஜனாதிபதி கூறுவது பாரதூரமானது. நீதி வழங்கப்படுவது மாத்திரமல்லாமல் அது நியாயமாக வழங்கப்படுவதை மக்கள் வெளிப்படுத்த காண வேண்டும் என்பதை நமது அரசியலமைப்பு முறைமையின் அடிப்படை தத்துவமாகும் என அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக நீதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு கீழ்த்தரமான முயற்சியாகவே இது பார்க்கப்படுவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியிடமிருந்து இவ்வாறான அழுத்தம் வருவதும் நாட்டின் சட்ட கலாச்சாரம் மற்றும் விழுமியங்களின் அடித்தளத்தையே சீர்குலைக்கும் என அஞ்சப்படுகிறது. நீதித்துறையை இவ்வாறான தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரதமர் நீதியரசரிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை இனவழிப்பு நாளாக May 18 அறிவிக்குமாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரனை இணைத்துக் கொள்கிறோம்.
2: நாளாக May 18 அறிவிக்குமாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கை அரசு ஈழத்தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றிய தமிழின் அழிப்பை நினைவுகூறும் வகையில் கடந்த 2009 பின்னர் ஆண்டுதோறும் May 18 முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பு நாளாக ஈழத்தமிழ் மக்கள் பிரயாணம் செய்து அந்நாளில் முள்ளிவாய்க்கால் 10,000 ஒன்று கூடி நினைவு கூர்ந்து வருகிறார்கள். ஈழத்தமிழ் மக்களது நீதிக்கான போராட்டத்திற்கு வரி சேர்க்கும் வகையில் கடந்த 2013 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரயோகப்படுத்தப்பட்டிருந்த அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் ஈழத்தமிழர்கள் மீது இடம்பெற்றது இனஅழிப்பு என்றும் அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்றும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தங்களுடைய கட்சி நிறுவப்பட்டிருக்கவில்லையாயினும் பின்னர் தமிழக வெற்றிக் கழகம் தோற்றம் பெற்று அதன் முதலாவது தேர்தலில் பெருவெற்றியட்டி தங்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறீர்கள். இந்த நிலையில் தாங்களும் தங்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசாங்கமும் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்ற இனஅழிப்பு அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்ற நிலைப்பாட்டிலேயே மிகவும் இறுக்கமாக உறுதியாக பயணிப்பு நம்புகிறோம். இந்த செய்தியை அனைத்து தரப்புகளுக்கும் வழங்கும் வகையில் 2013 சட்டசபை தீர்மானத்தை ஒட்டிய ஒரு தீர்மானத்தை மே மாதத்தில் கூடும் தமிழ்நாடு சட்டசபையின் ஆரம்ப அமர்விலேயே தங்கள் தலைமையில் நிறைவேற்றி ஈழத்தமிழ் விவகாரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை உள்ளமையை வெளிப்படுத்த கோருகிறோம். அதன் மூலம் ஈழத்தமிழம் மீது நீங்கள் காட்டும் அக்கறையானது கொடிய இனழிப்புக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி வரும் ஈழத்தமிழர்களுக்கு வலுச்சேர்ப்பதாகவும் அமையும். அத்துடன் உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழ் இதயங்கள் நீங்கள் அந்த இடத்தை தங்களுக்கு வழங்கும் எனவும் கயந்தகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார்.
1: கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணைகளை ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைய இன்று முற்பகல் அங்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுமார் 2.5 மணித்தியாலம் வாக்குமூலம் அளித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் வானூர்திகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் அந்த ஆணைக்குழு மேற்கொண்டு வரும் விசாரணைக்கு அமைவாகவே முன்னாள் ஜனாதிபதி இந்த இன்று அழைக்கப்பட்டிருந்தார். இந்த கொடுக்கல் வாங்கலின் போது 2 மில்லியன் டாலர் நிதியை லஞ்சமாக பெற்றதாக அண்மையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த குறித்த நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 3 சந்தர்ப்பங்களில் 60 மில்லியன் ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாக கபில சந்திரசேன தெரிவித்திருந்ததாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு இதற்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது. அதற்கமையவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு 2013 ஏப்ரல் 14 ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைப்பாடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ கைதாகலாம் என்ற பரபரப்பு தென்னிலங்கையில் முன்னைப்படைந்துள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரனை இணைத்துக் கொள்கிறோம்.
2: ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு 2013 ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்தல் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ கைதாகலாம் என்ற பரபரப்பு தென்னிலங்கையில் முனைப்படைந்திருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மசுரசேனவிற்கு கூட்டு எதிர்க்கட்சி விசேட கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதி அரோகுமார் சனாய்க்கா தெரிவித்த கருத்துக்கு எதிராக கடிதம் பிரதம நீதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே, நிமல் ஸ்ரீபாலி சில்வா, பாட்டாளி சம்பிக்க ரணவக்க மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கடிதத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றனர். அடுத்து வரும் காலங்களில் ஊழல் சிறைவாதிகள் சிறை செல்வார்கள் என மஹிந்த ராஜபக்ச கைதை முன்னிட்டு அனுரகுமார் சினேகா கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இதனிடையே வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துகளை புன்னாக செய்வதற்கான ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார். அவருக்கு ஆதரவாக முன்னாள் ஜனாதிபதியும் சகோதரருமான கோத்தபாய ராஜபக்சவும் பிரசன்னமாகியிருந்தார். சுமார் 2 மணி நேரம் ஆணைக்குழுவில் தங்கி வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு மஹிந்த ராஜபக்ச அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றிருந்தார். முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன அண்மையில் வழங்கிய தகவல் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு பணி விடுக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருக்கு 60 மில்லியன் ரூபாய் பணம் வழங்கப்பட்டதாக கபில சந்திரசேன ஒப்புக்கொண்டிருந்ததாக வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்புடைய 2 மில்லியன் அமெரிக்க டாலர் தடகு பண விவகாரத்தின் ஒரு பகுதியாகவே பணம் மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டதாக விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது.
1: தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய்க்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார தசநாயக்க தனது உத்தியோகபூர்வ வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் இலங்கை ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார தசநாயக்க அவர்களின் வாழ்த்துக்களால் நான் பெருமை அடைகிறேன். உங்களின் கனிவான வாழ்த்துக்களுக்கு நன்றி என குறிப்பிட்டிருந்தார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான இந்த சமூக ஊடக உரையாடல் இலங்கை மற்றும் தமிழக உறவுகளின் முக்கியத்துவத்தை பிரதிபலிப்பு அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: இந்திய செய்திகள்.
1: தமிழக அரசின் கொறடாவாக தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் புதியதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக அரசின் மீது நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நாளை நடைபெறுகிறது. இதுகுறித்து ஆலோசிக்க பனையூரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இடம்பெற்றது. இதில் கட்சியின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் கலந்து கொண்டார். இந்நிலையில் தமிழக அரசின் கொறடாவாக விருகம்பாக்கம் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சபரிநாதன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் விஜயின் கார் சாரதையின் மகன் ஆவார். இவர் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளரை 27,086 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு கடற்தொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 6 கடற்தொழிலாளர்கள் கடந்த 10 தேதி அன்று நாட்டுப்படகில் கடற்தொழிலுக்கு சென்றிருந்த வேளையில் சர்வதேச எல்லையை தாண்டியதாக தெரிவித்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 54 தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை சிறைகளில் உள்ளதையும் 264 படகுகள் இலங்கை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டினார். எனவே இலங்கை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் கடற்தொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் மத்திய அமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் பற்றாக்குறை எதுவும் இல்லை என்றும் எல்பிஜி உற்பத்தியை மத்திய அரசு நாளொன்றுக்கு 36,000 டன்களிலிருந்து 54,000 டன்களாக அதிகரித்திருப்பதாகவும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கின்றார். சிஐஐஎன் வருடாந்திர வணிக உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் பூரி விரைவில் எரிபொருள் விலைகள் ஒரு உயரக்கூடும் என்பதை சூசகமாக தெரிவித்தார். அதேநேரம் 5 மாநிலங்களில் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல்களின் காரணமாகவே எரிபொருள் விலை உயர்வு அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகிரகம மேதின ஊர்வலத்தின் போது நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ள ஒரு வழக்கு குறித்து ஜனாதிபதி ஆற்றிய உரைக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பிரதமர் நீதியரசரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். மத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் பற்றாக்குறை எதுவும் இல்லை என்றும் எல்பிஜி உற்பத்தியை மத்திய அரசு நாளொன்றுக்கு 35,000 தொடக்கம் 36,000 டன்களிலிருந்து 54,000 டன்களாக அதிகரித்திருப்பதாகவும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இரவு நேர இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. 20 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். வணக்கம்.
3: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
4: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும் இலவசம்.
5: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
7: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல். டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர்,
8: Men's collection kurti 24 $10 90 34 $10 silver items 50% off kriti blue leaf mixer $139 fancy jewelry 60 vida kalivil markham and lawrence 36 cipher 1 lawrence avenue east scarborough asians mega sale
9: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள் பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்
10: வணக்கம் திஸ் இஸ் மிதுன் யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர் ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்
11: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன் கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி பொருத்தமான தீர்வுகள் கனடாவுக்கு புதியவரா சுய தொழில் செய்பவரா சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
12: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753
13: Listen to us around the universe. www.cmr.fm

சுயமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 9:53 ஆகி இருக்கிறது. இது லக்ஷன் வழங்கும் தகவல். புதிய வீடுகள் வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் என்றனை 699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகிறார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். லிமிட்டட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுசஸ்களே உள்ளதால் முந்தங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச்சு வீடுகளை $800,000 இருந்தும் டபுள் கராஜ் டிட்டாச்சு வீடுகளை 983,000 இருந்தும் பெறலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 என்பது தொலைபேசி இலக்கம்.

0: கண்மணி.
1: இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில் ஒலி தோய்ந்திருக்கிறது ஒரு அருமையான பாடல். அது பாரதி ராஜாவினுடைய இயக்கத்தில் உருவான ஒரு திரைப்படத்தில் இருந்து சிறு பொன்மணி பாடல். ஒலி தோய்ந்திருக்கிற நேரம் 9:58 ஆகி இருக்கின்றது. இந்த நேரம் இது எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் வழங்கும் தகவல். பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாது, நம்பிக்கையின் அளவு அதை விட உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்திலே ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளே, உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அத்துடன் எங்களின் சேவையான உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மாகவன் ஸ்டீல் சந்திப்பில் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் அழையுங்கள். 4162936262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைகோ ட்ரேடர்ஸ். நேரம் இப்பொழுது 9:59.
2: தமிழ் எஃப்எம்எல் செய்திகளுக்கு முதலிடம். நியூஸ் ஃபர்ஸ்ட்.

வணக்கம். நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழகம், கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் பிரியா வின்சென், செய்தி ஆசிரியர் உமா பாரதி, தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். தனியுரிமை குறித்த கவலைகளை சிலர் வெளிப்படுத்திய நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்புமாறு கனேடியர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். அகதிகளுக்கான சில ஆதரவாளர்களும் வழக்கறிஞர்களும் மத்திய அரசின் புதிய சட்டம் பல புலம்பெயர்ந்தோரை ஒரு நிச்சயமற்ற நிலையில் விட்டுள்ளதாக கூறுகின்றனர். 2023 அக்டோபர் 7 அன்று இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பங்கேற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 100 பாலஸ்தீனிய போராளிகளை விசாரிக்க ஒரு சிறப்பு ராணுவ தீர்ப்பாயத்தை நிறுவவும் சட்டத்தை இஸ்ரேலிய நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. தெற்கு லெபனானில் நடந்த வன்முறையில் 2 பங்களாதேஷ் நாட்டினர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதல்களை பங்களாதேஷ் வன்மையாக கண்டித்துள்ளது.

0: Canelia Çelik'e.
1: கேள்விகள் தங்கள் தனி உரிமையை மீறுவதாக கூறி மக்கள் மறுப்பதால் ஒரு லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கள் சமூகங்களின் நலனுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பின படிவங்களை நிரப்புமாறு கனேடியர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவம் தனிப்பட்ட விடயங்களில் தலையிடுவதாக அஞ்சி சில கனேடியர்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். மேலும் கிழித்தறியப்பட்ட படிவங்கள் அல்லது

0: அல்ல என்று கூறினார். ஒரு சமூகத்திற்கு எத்தனை பாடசாலைகள் தேவை, மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள் எங்கு கட்டப்பட வேண்டும், ஒரு நகராட்சிக்கு எவ்வளவு மத்திய அரசு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க கனடா பயன்படுத்தும் தரவுகளை சேகரிக்கும் ஒரு வழிமுறைதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று அவர் கூறினார். டொரண்டோ பகுதியில் உள்ள ஒரு தேவாலயம் தொடர்ச்சியாக செய்துப்பட்டதை தொடர்ந்து வெறுப்புணர்ச்சி தூண்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 45 வயதான டொரண்டோவைச் சேர்ந்த ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நோத்தியோக்கின் டான்மெல்ஸ் சாலை மற்றும் ஃபேவியூ மால் டிரைவ் பகுதியில் உள்ள ஒரு தேவாலயம் 2025 ஆகஸ்ட் 6 மற்றும் 2026 மே 5 ஆகிய திகதிகளுக்கிடையில் பலமுறை சேதப்படுத்தப்பட்டதாக டொரண்டோ காவல்துறை மே 11 அன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சந்தேக நபரான ஒரு ஆண் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கு முன்பு பலமுறை தேவாலயத்தின் வெளிப்புற கண்ணாடி கதவுகளை சேதப்படுத்தியதாக காவல்துறை கூறியது. இந்த விசாரணை தொடர்பாக டொரண்டோவைச் சேர்ந்த சோஹ்ராஃப் மெஹ்மந்தோஸ்ட் மே 5 அன்று கைது செய்யப்பட்டார். இது வெறுப்புணர்ச்சி தூண்டப்பட்ட குற்றமாக சந்தேகிக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறது என்று காவல்துறை கூறியது. மதச்சொத்து தொடர்பான சேதப்படுத்துதல் குற்றச்சாட்டுகளின் கீழ் மெஹ்மந்தோஸ்ட் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்த விசாரணைகள் தொடர்கிறது என்றும் கூடுதல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படலாம் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகதிகளுக்கான சில ஆதரவாளர்களும் வழக்கறிஞர்களும் மத்திய அரசின் புதிய சட்டம் பல புலம்பெயர்ந்தோரை ஒரு நிச்சயமற்ற நிலையில் விட்டுள்ளதாக கூறுகின்றனர். மார்ச் மாத இறுதியில் இயற்றப்பட்ட இந்த சட்டம் ஜூன் 2020 பிறகு முனையற்ற வழியில் கனடாவிற்குள் நுழைந்த எந்தவொரு புலம்பெயர்ந்தோருக்கும் பின்னோக்கி செயல்படுத்தப்படுகிறது. இதனால் இவர்கள் புகலிடம் கோர விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆகிறார்கள். அப்போதிருந்து அரசாங்கம் அகதிகள் விசாரணைக்கு தகுதியற்றவர்கள் என்று தெரிவித்து கோரிக்கை விடுத்தவர்களுக்கு சுமார் 30,000 கடிதங்களை அனுப்பியுள்ளது. கனேடிய அகதிகள் மன்றத்தின் இணை நிர்வாக இயக்குநர் ராண கௌரி ஸ்ரீனிவாசன் இந்த கடிதங்கள் மக்களை அச்சத்துக்குள்ளாக்குவதாகவும் அவர்கள் கனடாவிற்கு வந்தவுடனேயே அவர்களின் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளுவதாகவும் கூறுகின்றார். மேலும் இது மக்களுக்கு எதிர்காலத்துக்கான தெளிவான வாய்ப்புகளை குறைவாகவே கொடுக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலகச் செய்திகள்.
0: ஹாமூஸ் நீரிணையில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானிய துறைமுகங்களை இலக்காக கொண்ட தனது கடற்படை முற்றுகையின் மூலம் 65 வர்த்தக கப்பல்கள் திசை திருப்பப்பட்டதாகவும் மேலும் 4 கப்பல்கள் செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. அமெரிக்க படைகளின் கூற்றுப்படி தற்போதைய பிராந்திய மோதலின் போது ஈரானின் கடல்சார் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றில் ஏற்படும் இடையூறுகள் குறித்த கவலைகளை இந்த முற்றுகை மேலும் அதிகரித்துள்ளது. 2023 அக்டோபர் 7 அன்று இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பங்கேற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 100 பாலஸ்தீன போராளிகளை விசாரிக்க ஒரு சிறப்பு ராணுவ தீர்ப்பாயத்தை நிறுவும் சட்டத்தை இஸ்ரேலிய நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. ஹமாஸ் தலைமையிலான இந்த தாக்குதலால் ஏற்பட்ட தேசிய அதிர்ச்சியை சமாளிக்க உதவும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இந்த தாக்குதலில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் உட்பட குறைந்தது 1,200 பேர் கொல்லப்பட்டனர். ஹமாஸின் உயர்மட்ட நுக்பா படையினராலும் ஓரளவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை இஸ்ரேலிய அதிகாரிகள் நாட்டின் வரலாற்று மிகவும் கொடிய நாள் என்றும் ஹோலோகோஸ்டுக்கு பிறகு யூதர்கள் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல் என்றும் விவரித்தனர். தெற்கு லெபனானில் நடந்த வன்முறையில் 2 பங்களாதேஷ் நாட்டினர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதல்களை பங்களாதேஷ் வன்மையாக கண்டித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலை ஒரு கொடிய தாக்குதல் என்று பங்களாதேஷின் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டதோடு லெபனானில் தொடர்ந்து பொதுமக்கள் உயிரிழப்புகள் ஏற்படுவது குறித்து தனது கவலையையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது அன்று அல் ஜசீரா செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் அழைப்பு விடுத்ததோடு சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை கடைபிடிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளது. உயிரிழந்த

0: வரும் பங்களாதேஷின் தென்கிழக்கு சட்கிரா மாவட்டத்தைச் சேர்ந்த ஷஃபீக்குல் இஸ்லாம் மற்றும் நஹீத்துல் இஸ்லாம் நஹீத் என அடையாளம் காணப்பட்டனர்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 55வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குறித்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதின. போட்டியின் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பிடித்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 210 ஓட்டங்களை குவித்தது. துடுப்பாட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் சார்பில் ஸ்ரேயஸ் அய்யர் 59 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த நிலையில் 211 ஓட்டங்களிடம் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பிடித்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 19 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் அக்சர் பட்டேல் 56 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனியுரிமை குறித்த கவலைகளை சிலர் வெளிப்படுத்திய நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்புமாறு கனேடியர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். அகதிகளுக்கான சில ஆதரவாளர்களும் வழக்கறிஞர்களும் மத்திய அரசின் புதிய சட்டம் பல புலம்பெயர்ந்தோரை ஒரு நிச்சயமற்ற நிலையில் விட்டுள்ளதாக கூறுகின்றார். 2023 அக்டோபர் 7 அன்று இஸ்ரேல் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் பங்கேற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு நூற்றுக்கணக்கான பாலஸ்தீய போராளிகளை விசாரிக்க ஒரு சிறப்பு ராணுவ தீர்ப்பாயத்தை நிறுவும் சட்டத்தை இஸ்ரேலிய நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. தெற்கு லெபனானில் நடந்த வன்முறையில் 2 பங்களாதேஷ் நாட்டினர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதல்களை பங்களாதேஷ் வன்மையாக கண்டித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை அதிகாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
3: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
4: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றத்தின் வருடாந்த தமிழ் திறன் போட்டிகள் மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல். இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 6-4-7-2-2-4-8-8-7-1.
3: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: லாங் வீக்கெண்ட் சேல் $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
6: Everything okay? No problem, Dijinam.
7: Bar glamu closing da tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
6: Last minute left. Closing day, the brothers, Chella, thanks.
7: Chella, my dad, Selvam.
6: Chari.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
7: Listen to us around the universe. www.cmr.fm
8: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.

0: காய்ச்சாத பானினா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம், 9056677200, 9056677202.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
3: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
6: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
7: Singaraj is the best for the Tamil community. Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 10:34 நிமிடமாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான உரையாடலை நிகழ்த்துவதற்கான நேரம். அரசியல் மற்றும் சமூக தளங்களில் நடக்கும் மிக முக்கியமான பேசு பொருட்களை நாங்கள் இங்கே விவாதிப்பது உண்டு. அந்த வகையில் இப்பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக, அதுவும் இந்த மே மாதத்திலே அதிக முக்கியமாக தமிழர்களாலும் சரி சிங்களவர்களாலும் சரி பார்க்கப்படுகிற ஒரு விவகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அனுர அரசு கடந்த அரசாங்கத்தில் இருந்த லஞ்ச ஊழல்களிலே ஈடுபட்ட ஒவ்வொரு கோப்புகளாக புரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக இலங்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு ஆபஸ்களை கொள்வனவு செய்கிற ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பண கைமாற்றல் இடம்பெற்றிருக்கிறது மஹிந்த ராஜபக்சவினுடைய காலத்திலே. அந்த விவகாரத்தின் போது கிட்டத்தட்ட 2 பில்லியன் ரூபாய்கள் வந்து அங்கே கையூட்டாக வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நடந்த மோசடியிலே 60 மில்லியன் ரூபாய் மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருந்ததாக, அவருடைய 2 வீடுகளிலும் 2 வெவ்வேறு தொகைகளாக வழங்கப்பட்டதாக கபில சந்திரசேன, அப்பொழுது அதற்கு பொறுப்பாக இருந்த கபில சந்திரசேன தெரிவித்திருந்தார். ஆனால் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அதே கபில சந்திரசேன ஒரு சில தினங்களுக்கு முன்னர் யாரும் அறியாத வகையிலே இங்கே அவருடைய வீட்டிலே வைத்து இறந்து கிடந்த செய்தி உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறோம். அதே போல இதற்கு முன்னம் 2020 இந்த ஏபஸ்கள் வாங்குவதிலே இடம்பெற்ற இந்த ஊழல் குறித்து எழுதியிருந்தவர் வந்து ரஜீவ ஜாவீர். இவருமே 2020 சுதந்திர சதுக்கத்திலே யாரும் அறியாத வகையிலே இறந்து கிடந்ததும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. ஒரு சுதந்திர சதுக்கம் போன்ற ஒரு பெரிய பொது அரங்கிலே ஒரு சிசிடிவி தடம் கூட இல்லாமல் அவர் கொல்லப்பட்டிருந்தது மிகுந்த ஆச்சரியமான செய்தியாக இருந்தது. ஆக இப்படி இருக்க மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை குழுவின் முன்பு இன்று ஆஜராகி இருக்கிறார். ஆக இதனை அடுத்து இவரை கைது செய்வார்கள், கைது செய்யப்படக்கூடும் என்பதான தகவல்கள் மெதுமெதுவாக கசிய ஆரம்பித்திருக்கிறது. கோத்தபாய ராஜபக்சவும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். இது தொடர்பாக ஏனைய அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக பேசப்போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே.
0: மற்றொரு உரையாடலே உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. இது என்ன இந்த ஏபஸ் கையூட்டு விவகாரம்?
1: நிச்சயமாக இது 2வது தடவை மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பொழுது 2011 இடம்பெற்ற சம்பவங்களில் ஒன்றாக அல்லது பெரிய சம்பவமாக இது கருதப்படுகின்றது. இங்கே இடம்பெற்ற சம்பவம் யாதென்று சொன்னால், 12 ஏபஸ் விமானங்களை இலங்கை விமான சேவைக்கு வாங்குவதற்காக பிரான்ஸ் ஏபஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த விமானங்களுக்குரிய தொகை என்பது 2.3 பில்லியன் டாலர்களாக இருந்தது. அந்த 2.3 பில்லியன் டாலர்களில் 16 மில்லியன் டாலர்கள் லஞ்சமாக கொடுக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டு அது தொடர்பான வழக்கு என்பது 2020 பிரித்தானியாவில் பிரபல்யமாக நடத்தப்பட்டு அந்த யார் அதாவது விமான சேவை நிறுவனத்தின் பணிப்பாளரும் மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 2020 பிப்ரவரி மாதம் என்று நினைக்கின்றேன். அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் இது நடந்த விடயம் எவ்வாறு என்று சொன்னால், இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பம் தாங்கள் பதவிக்கு 2வது தரம் வந்ததும் இந்த விமான இலங்கை அதாவது வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் எனப்படுகின்ற விமான நிறுவனத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து இயக்குநர்களாக தங்களுக்கு தெரிந்தவர்களையும் சமல் ராஜபக்ச அதாவது வந்து மஹிந்த ராஜபக்சவின் மூத்த தமிழரின் மகன் சர்மிந்த என்கின்றவரை இயக்குனர் முக்கிய இயக்குநராக போட்டு அவர் மூலம்தான் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன் பொழுது அவர்கள் அப்பொழுது விமான சேவை அமைச்சராக இருந்தவர் கூட தனக்கு இந்த விவகாரங்களில் தன்னை ஒரு இயக்குனர் சபை கூட்டங்களுக்கும் அழைப்பதில்லை என்று குறிப்பிட்டதானது நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு முரண்பாடு இருந்ததை அல்லது இவர்கள் ஏதோ ஒரு திசையில் பயணித்ததை காட்டியிருந்தது. இருந்த பொழுதிலும் இந்த இலங்கை அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் தலைமை அதிகாரிகளில் ஒருவராக இருந்த ஒருவர் இது தொடர்பான விடயங்களை கட்டுரை வாயிலாக கொண்டு வந்த பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல கட்டுரை என்று அவர் செய்தி ஊடகங்கள் ஊடாக சில தகவல்களை கசிய விட்டிருந்தார். இதில் இலங்கை நிறைவேற்று அதிகாரம், அதாவது இலங்கை விமான சேவை நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரிக்கும் அவருடைய மனைவிக்கும் சம்பந்தம் உண்டு, அதன் மூலம் மஹிந்த ராஜபக்சவின் குடும்பங்களுக்கும் சம்பந்தம் உண்டு, அவர்களுக்குரிய ஒரு மறைமுக ஷெல் கம்பெனி எனப்படும் புருனே என்கிற நாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கம்பெனியின் மூலம் $2 மில்லியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்பான அறிவித்தல்களும் அவரால் வெளியிடப்பட்ட பொழுது அவர் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டாலும் இதன் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட பிரித்தானிய நீதிமன்றம் அவ்வாறான பணம் மீண்டும் புர்னேயில் இருந்து சிங்கப்பூருக்கு அவர்களுடைய கம்பெனிக்கு மாற்றப்பட்டதாக கண்டறிந்த பொழுது இந்த கொலை சம்பந்தமான விவகாரத்தில் சமிந்த சாமல் ராஜபக்ச, அதாவது வந்து சாமல் ராஜபக்சவின் கடைசி புதல்வரான சமிந்த, அவர் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்றார். அவருக்கு சிவப்பு பிடியானை சர்வதேச போலீஸ் மூலம் விடுப்பதற்கான அறிவித்தலையும் இந்த விசாரணை தற்பொழுது மேற்கொண்டுள்ளது. இவ்வாறாக இந்த விசாரணை என்பது ஒரு முக்கிய கட்டத்திற்கு வருவதற்கு காரணம் இதில் புரண்டுள்ள பணமும் $16 மில்லியன் என்பது இலங்கை பணத்தில் ஒரு பெரிய தொகை. அந்த தொகையில் பெரும்பாலான தொகை என்பது மஹிந்த ராஜபக்ஷ குடும்பங்களுக்கு போனதான செய்தியின் ஆதாரத்தை நிரூபிப்பதற்காக தற்பொழுதைய முயற்சிகள் என்பன இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் தற்பொழுது மஹிந்த ராஜபக்சவையே விசாரணைக்கு அழைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், 2013 நடந்த ஒரு விடயம் இவ்வாறு 2026 ஒரு விசாரணைக்கு முக்கியத்துவம் பெறும் என்றால், 13 வருடங்கள் சம்பவங்களும் சாட்சிகளும் மறைக்கப்பட முயற்சி செய்யப்பட்ட பொழுதும், கொலைகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும், சிடிவிசி கேமராக்கள் போன்றவை எல்லாம் அளிக்கப்பட்ட பொழுதும் அது மீண்டும் வருகின்றது. குறிப்பாக இந்த 2020 கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட என்று அவர் வந்து ஒரு கொழும்பில் உள்ள ஒரு பிரதான பூங்காவில் ஒரு சடலமாக கண்டெடுக்கப்பட்ட பொழுது அவர் எழுதியாக கூறப்பட்ட கடிதம் ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டதாக கூறினாலும் அது அவரால் எழுதப்படவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டு இந்த விசாரணை என்பது தூண்டப்பட்டது. இப்பொழுது ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை பார்ப்பது போல இது சென்று கொண்டிருந்தாலும், மஹிந்த போன்றவர்களுக்கான ஒரு அவர்களுடைய தற்பரியத்திற்கான நீதிமன்றத்தை நாடும் அல்லது சிறை செல்லும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கத்தால் கொத்தபய ராஜபக்ஷ எவ்வாறு சுரேஷாலே மற்றும் ஆகியோரால் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பந்தமாக சிறைக்கு செல்லக்கூடிய சகல அதாவது வந்து அனுகூலங்களையும் கொண்டிருக்கின்றாரோ, அது போன்றது ஒரு அனுகூலத்தை மஹிந்த தற்பொழுது வந்திருக்கின்றார் அல்லது மஹிந்த விசாரணைக்கு சாட்சி அளிப்பதாக கூறியிருக்கின்றார். எனினும் பல உண்மைகள் தெரிய வர வேண்டியது இருக்கின்றது. ஏனென்றால் 13 வருட காலத்திற்கு பிறகான ஒரு கண்டுபிடிப்பு அல்லது உயிர்ப்பு என்று சொல்லலாம் இதை. அதுதான் இந்த சுருக்கமான விடயம். ஆனால் நாங்கள் நிச்சயமாக இதை ஒரு பிரதானமான விடயமாக கருத வேண்டும்.
0: நிச்சயமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீள கட்ட வேண்டுமாக இருந்தால் கடந்த அரசில் இடம்பெற்ற ஊழல்கள் தான் பெருமளவு இலங்கையை ஒரு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளி இருந்தது. ஆக இந்த இடத்திலே அது அதிகமாக கையகப்படுத்தப்பட்டதோ அங்கிருந்து தான் மீளப்பெற முடியும். ஆக இந்த நேரங்களிலே இந்த கோப்புகள் தூசு தட்டப்படுவதும் ஆராயப்படுவதும் உண்மையிலுமே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் இது ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கத்தில் மஹிந்தவின் மீதான விசுவாசத்தை காட்டுவதற்காகவும் சரி, இல்லாவிட்டால் நடைமுறை அரசை எதிர்ப்பதற்காகவும் சரி, பல அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அதில் விமல் வீரவங்ச மிக முக்கியமானவர். அவர் சொல்லியிருக்கிற விவகாரமானது, நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மேலே கையை வச்சீங்களாயிருந்தால் இந்த அரசு கவிழுவது என்பது ஊர்ஜிதம், உண்மை. அதுவும் விடுதலை புலிகள் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பை இந்த மாதத்திலே தான் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருந்தோம். ஆக அந்த மாதத்திலே போய் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் மீது நீங்கள் கையை வைப்பது என்பது இந்த அரசுக்கு அச்சுறுத்தலானது அப்படி என்றெல்லாம் அவர் சாரப்பட பேசியிருந்தார். அதே நேரம் நடைமுறை அரசு தான் நிகழ்த்துகிற ஊழல்களை கணக்கில் எடுக்காமல் அதுக்கான பதில்களை வழங்காமல் மஹிந்தராஜ் பழைய அரசாங்கத்தினுடைய கோப்புகளை கிளறுவதற்கு என்ன காரணம் என்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருந்தார். இவ்வாறு இவ்வளவு தூரம் விசுவாசத்தை காண்பிக்க என்ன காரணம்? ஒருவேளை விமல் வீரவங்சவுக்கும் ஏதேனும் விடயங்களில் தொடர்பு இருக்கிறதா?
1: இல்ல, இது இனவாதத்தின் தன்மை. அதாவது நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ஷ இந்த விஷயத்தில் சிக்கப் போகின்றார் என்பது தெரிந்தவுடன் இனவாத உச்ச புள்ளியாக அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு இந்த அதாவது இலங்கையை மீட்டவர் என்கின்ற ஒரு கருத்தியலுக்குள் உள்ளவர்கள், அல்லது இனப்படுகொலை என்பதை மறைப்பதற்கும் அங்கே இடம்பெற்றது ஒரு போர் என்பது என்பதற்கான நடைமுறைகளை கொண்டவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தால் அவர்களை பொறுத்தவரையில் இதை ஒரு அரசியல் பிரசன்னத்திற்குரிய அல்லது அரசியல் ரீதியாக இந்த குடும்பம் பழிவாங்கப்படுவதற்கான சகல முனைப்புகளும் எதிர் எழும்புவதை கண்டு இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இந்த வழக்கு என்பது அனுருத் திஸ்ர குமார் நாயக்காவினால் கொண்டு வரப்படவில்லை. இது 2020 அந்த கணவனும் மனைவியும் பொது முகாமையின் தலைமை நிறைவேற்று அதிகாரியும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டதன் பிறகும், மற்றது மஹிந்த ராஜபக்ஷவின் கீழ் அமைச்சராக விமானத்துறை அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரத்ன என்பவர் கொடுத்த வாக்குமூலம் தனக்கு ஒன்றும் எதிரியாது, இவர்கள் தான் முழுக்க நடத்துவது போன்றவையும், மற்றது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இப்பொழுது இந்த கபில சந்திரசேனா என்பவரின் மறைவு போன்ற விடயங்களும், அதெல்லாம் உண்மையிலேயே இது ஒரு சாதாரணமாக நடைபெறவில்லை, பல விடயங்களை மறைப்பதற்காக நடைபெறுகின்றன. இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி இதையொரு இனவாத முலாம் பூசி அல்லது மக்களை எதிர்ப்பலையை கொண்டு வர வைப்பதற்கான முயற்சி. இங்கே உள்ள விடயம் என்னவென்றால், தற்பொழுது சர்வதேசத்தை பொறுத்தவரையில் தெரிந்த உண்மைகள் இரண்டு என்னவென்றால், இலங்கை அரசாங்கத்தால் விசாரிக்க முடியும் எந்த ஒரு விவகாரத்தையும், ஆனால் அவர்கள் விசாரிக்காமல் இதனை காலத்தை கடத்துகின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை தான் அவர்கள் செய்து வருகின்றார்கள். அது உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பாக இருக்கலாம், அல்லது தற்பொழுது இந்த விமான கொள்வனவின் போலா போதான ஊழலாக இருக்கலாம். ஆனால் இதே போன்றதொரு விவகாரத்தை ஏன் இலங்கை தமிழர்களுக்கு அல்லது ஈழத் தமிழர்களுக்கு இறுதிப் போரின் பொழுது எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை கூட விசாரிக்கக்கூடிய தன்மையை, அவர்கள் உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையை இந்த வழக்குகள் காட்டி நிற்கின்றன. இருந்தும் சர்வதேசத்தின் அழுத்தம் என்பது உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக மிகவும் பலமாக இருக்கும். எனவே அது கொத்தபய ராஜபக்சவுக்கு ஒரு பிடியாக இருக்கும். மறுபக்கமாக இந்த வழக்கு என்பது பிரித்தானியாவிலும் விசாரிக்கப்படுவதால், பிரித்தானிய நீதிமன்றத்தில் அந்த இது தொடர்பான அந்த பணம் பெற்ற கம்பெனிகளில் ஒன்று அல்லது அவர்களுக்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட பணத்தில் கொடுக்கப்படாத தன்மையில் போடப்பட்ட வழக்கு என்பது இதனை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றது. இருந்தும் அவர்கள் அந்த மஹிந்த ராஜபக்ஷ இது இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கான முக்கிய காரணம். அது நீங்கள் குறிப்பிட்டது போல விமல் வீரசம் வம்சம் மாத்திரமல்ல, பலரும் அவ்வாறான கருத்தியலை கூறுகின்றார்கள். மே மாதம் என்பது உண்மையிலேயே தமிழர்களுக்கு மிகவும் ஒரு அதாவது விடுதலை புலிகள் ஆரம்பித்த ஆண்டாக இருக்கட்டும் அல்ல மாதமாக இருக்கட்டும் அல்லது பல விடயங்கள் நடந்து போன அல்லது கடந்து போன மாதங்களாக இருக்கட்டும், அவ்வாறு இருக்கின்ற காரணத்தில் அவர்களும் அதனை ஒரு சாதகமாக பயன்படுத்தி அதற்கு ஒரு முலாம் பூச பார்க்கின்றார்களே தவிர, இது இப்பொழுது ஆரம்ப ஒரு விசாரணைக்கு வந்த விடயமாகவும் இனிவரும் மாதங்களில் இது நிச்சயமாக ஒரு பல பெற்ற விசாரணையாக செல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருந்த பொழுதும், அனுரு அரசாங்கம் எவ்வாறு இதனை கொண்டு செல்ல போகின்றது என்கின்ற விடயமும் இருக்கின்றது என்றால், இதற்கு துணிவு தேவை. அனுராவை பொறுத்தவரையில் அந்த துணிவை அவர் பெறுவாரா அல்லது மக்களும் அதனை வழங்குவார்களா என்கின்ற பல கேள்விகளோடு பயணிக்க வேண்டியதாகத்தான் இந்த விவகாரம் தற்பொழுது உள்ளது.
0: நிச்சயமாக. அதே நேரம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கபில சந்திரசேனா ஒரு மிகப்பெரிய சாட்சி. அவருடைய இன்மை என்பது எந்த அளவுக்கு இந்த வழக்கை பாதிக்க போகிறது என்பது மிக முக்கியமானது. அவரிடத்திலே ஏற்கனவே பதிவு செய்த ஒலி பதிவுகள் போதுமான சாட்சியங்களாக இருக்குமா என்பதெல்லாம் இனிமேல் கேள்வியாக இருக்கிறது. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரம் இந்த மே மாதம் என்பது இந்த நாட்கள் தான் எங்களுடைய மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு ஓடி கூக்குரலும் அழுகையுமாக ஒலித்த நாட்கள். பல நேரங்களில் யுத்தம் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு கையாலாகாத தன்மை தான் எங்களிடத்துல மிஞ்சியது. காரணம், எங்களால் எதுவுமே செய்ய முடியல, எங்களால் எங்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியல. எவ்வளவு கூக்குரலிட்டு எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி என்ன செய்தாலுமே இன்னமும் ஒரு நீதிக்காக இறஞ்சி கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆக இப்படி இருக்க எப்படி, ஆனால் ஈழத்தமிழ் மக்களினுடைய வரலாறு என்பது ஒரு மிக வலிமையுள்ள வரலாறு. ஒரு வல்லமையான வரலாறு. அது எந்த அளவுக்கு வல்லமையானதென்றால், இந்த இயற்கையோடு ஒத்ததான ஒரு வல்லமை, இயற்கையோடு இயந்துதான ஒரு வல்லமை. அதனாலே தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு செம்மணி மறுபடியும் திறந்து கொண்டு தன்னை காண்பித்தது. அதே போல இந்த மாதங்கள் என்பது வெறுமனே நாங்கள் சொல்லலாம் இந்த காலங்கள் அது ஒரு கோ இன்சிடென்ட்டாக இருக்கலாம் என்று, ஆனால் அப்படி இல்லை. சில நேரங்களில் மனித இயலுமைக்கு உட்பட்டு சில நியாயங்களை திரட்ட முடியாமல் போகிற பொழுது இயற்கையும் காலமும் தானாக மறுபடி சுழல ஆரம்பிக்கும். நான் நினைக்கிறேன் ஒருவேளை அதுக்கான வாய்ப்புகளாக கூட இருக்கலாம். அப்படி இருக்குமாக இருந்தால் அதை விடவும் ஆற்றுப்படுத்துகிற ஒரு முடிவாக ஈழத்தமிழர்களுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக.
1: நன்றி பிரியா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
0: நன்றி சுரேஷ் தர்மாவை நாங்கள் இந்த உரையாடலுக்காக இணைத்திருந்தோம். நேரம் 10:49.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
5: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
9: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
10: Listen to us, listen to us around the universe. www.cmr.fm.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 10:57 ஆகியிருக்கிறது. இது ஏஷியன்ஸ் வழங்கும் மெகா சேல். ஸ்டோர் முழுவதும் 9% வரை அதிரடி தள்ளுபடி. அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாரசி, சஃப் சில்க்ஸ் மற்றும் ஃபேன்சி சாரீஸ் அனைத்தும் 40% முதல் 70% வரை சிறப்பு விலையில் கிடைக்கிறது. மேலும் ஹாஃப் சாரீ கலெக்ஷன்ஸ், பிரைடல் லெஹங்கா, ஷல்வார் செட் அனைத்தும் 50% முதல் 80% வரை அசத்தலான தள்ளுபடியில். பிளவுசஸ் வரும் 5 முதல் $15 வரைக்கும். அண்டர்ஸ்கர்ட், ஷேஃபேர், நைட்வேர், லெகின்ஸ் எல்லாமே அன்பீட்டபிள் ப்ரைஸில். ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஷெர்வானி, வேஷ்டி, கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடிகளை காத்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். 3601 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் இலக்கம் 23, ஸ்காப்ரோ விலை மாக்கமன் லாரன்ஸ், 416-438-6568. ஏஷியன்ஸ், த ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் த என்டையர் ஃபேமிலி.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டு.
3: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
4: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 9052708800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
6: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
7: Listen to us around the universe. www.cmr.fm.

பெண்ணுமா காதலை நம் கவிதை சொல்லலை என்று சொல்லி அந்த பாடலோடு இந்த மனத்தியாலத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இசைஞானி மிஸ் ஜானகியும் இணைந்து அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். நேரம் 11:06 ஆகி இருக்கிறது. இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த மழைக்கு தூதாக இதை விட வேறு என்ன பாட்டு இருக்க முடியும். இந்த மழை வந்து சில நேரத்தில் மழை பெய்கிற சத்தமே கேட்காமல் பெய்யும், மழை மாதிரியே இருக்காது. ஆனால் அண்டை கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. டொரண்டோவினுடைய வெப்பநிலை வேறு 7°C பதிவாகி இருக்கிற ஒரு குளிரான இரவு பொழுது இது. ஆக இந்த நேரம் ஒரு லாங் டிரைவ் போனீங்களாக இருந்தால் உங்களுடைய வாகனத்தின் அந்த சாளரங்களில் எல்லாம் மழை படுகிற அந்த ஒரு சத்தம் இருக்கும், ஒரு மாதிரி சோ என்ற ஒரு சத்தம் இருக்கும் இல்லையா மழை பெய்யும் போது. அந்த சத்தத்தோடு ஒரு நல்ல இளையராஜா பாட்டு கேட்டுட்டு போகிறத விட என்ன நல்ல உணர்வு இருக்க போகுது. உங்களோட தலையில் ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கொண்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு நாளைய நாளினுடைய சவால், இன்றைக்கு நீங்கள் சந்தித்த ஒரு சின்ன மனஸ்தாபம், ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கலாம். அது எல்லாத்தையும் மாற்றும்படி நல்ல பாடல்களும் நல்ல சூழலும் கொஞ்சம் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா மனசுக்கு இதமாக இருக்கும். சரி, அதே நேரம் ஒரு நல்ல தலைப்பில் இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். இப்போ என்னதான் நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும், என்னதான் இன்னொருத்தரண்ட வாகனத்தை ஓடினாலும், இன்னொருத்தரங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து நாங்கள் ஓடினாலும், இப்படி மற்றவங்களுடைய பொருளை நாங்கள் பயன்படுத்துறதுக்கும், எங்களுக்கு எங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று சொந்தமாக வாங்கி கொள்றதுக்கும், சொந்தமாக சொந்தமாக்கி கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அது கொடுக்குற ஒரு ஒரு போதுமை இல்லாவிட்டால் ஒரு நிறைவு, ஒரு ஒரு சின்ன பெருமை, ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அந்த உணர்வு. குறிப்பாக நிறைய வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு நிறைய துன்பப்பட்டு துயரப்பட்டு அதுக்கு பிறகு பார்த்து உங்களுக்கு என்ன சொந்தமான ஒரு வீட்டை நீங்கள் வாங்கி கொள்ளும் பொழுது அந்த வீட்டை வாங்கி அந்த கீயை கையில் எடுக்கிற தருணம் வந்து சும்மா அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாகனம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் நடந்து ஒவ்வொருத்தருகிட்டையும் அதுக்காக காத்திருந்து லிஃப்ட் கேட்டு கரைச்சி கொடுக்குறோமா இல்லையான்றதெல்லாம் 10 தடவை யோசித்து பிறகு கனகாலம் இப்படியே நடையாக நடந்து நடந்து டிடிசி சப்வேலையும் பஸ்ஸிலையும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கண்ட ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்கி கொள்ளும்போது அப்படி இருக்கும். அப்படியே அந்த ஸ்டீரிங்கை பிடிச்சி உட்காந்து அப்படி வாகனத்தை ஓடும்போது அப்படி இருக்கும்.

அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம். உங்களுக்குன்னு நீங்கள் வாங்கின முதல் நகை, ஒரு மூக்குத்தி, ஒரு மூக்கு மின்னி அளவு நகை வாங்கிறது கூட பெருமையாக இருக்கும். சில பிள்ளைகள் வந்து பெற்றோரோடு இருந்து அம்மாக்கள் நகை சேர்த்து வைக்கிறது வேறு, நாங்கள் வளர்ந்து படித்த வேலைக்கு போய் அந்த வேலையிலிருந்து சேமிக்க வேண்டுமன்றதுக்காக தங்கம் பெண்கள் வாங்கி சேர்க்கிறதுன்றது வழமை. அது தாய் வழியாக சொல்லப்பட்டு வருகிற ஒன்று. முதல் சின்னதாக எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு மூக்குத்தி வாங்கி போட்டுக்கொள்ளும் போது வருகிற நிறைவு அப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு வேலை இல்லாத நேரங்களில் சில நேரம் நீங்கள் சாப்பிட போயிட்டீங்களா இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்போ நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக வேலை கிடச்சி நீங்கள் முதல்ல நீங்கள் பே பண்ண வேணாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்பயாவது செஞ்சுருப்பீங்க தானே, அது கொடுக்கிற நிறைவு அவ்வளவு அபரிமிதமாக இருக்கும். இப்படி நமக்கு நமக்குன்னு சொந்தமாக ஒரு வேலை, சொந்தமாக ஒரு வாகனம், சொந்தமாக ஒரு வீடு, சொந்தமாக ஒரு நகை, சொந்தமாக சின்னதாக ஏதோ உண்டு வாங்கி கழுகிற பொழுது. இப்போ சில நேரம் ஒவ்வொருத்தரண்ட கணனியும் இரவல் வாங்கி நீங்கள் அந்த மடிக்கணனி பயன்படுத்துவீங்களா இருந்தால் ஒரு நாள் நீங்களே உழைச்சி உங்களுக்கண்டு ஒரு கணனி வாங்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் தானே. அந்த மாதிரி ஒரு பொருளை உங்களுக்கு உங்களுக்கண்டு நீங்கள் முதல் முறை சொந்தமாக வாங்கும் பொழுது உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்தது இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். 4169 9 3 0 0 5 5 என்கிற தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: Everything okay, no problem indigenam.
4: Bar kalamu closing da tadikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
6: Listen to us around the universe. www.cmr.fm.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222
0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: Listen to us around the universe. www.cmr.fm.

93 அலைவரிசையிலே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:28 ஆகி இருக்கிறது. இது எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் வழங்கும் தகவல். பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்திலே ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளே, உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்டு, காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அத்துடன் எங்களின் சேவையான உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கம் ஸ்டீல் சந்திப்பில் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸை அழையுங்கள். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய அத்தியாயம்.

பொன்னி கிருஷ்ணன் குரலில் இசைப்பியல ரகுமான செயலாலே தோய்கிறது. அது என்ன வழி பாடல். நேரம் 11:34 நிமிடம். இது ஏஷியன்ஸ் வழங்கும் மெகா சேல் குறித்த தகவல். ஸ்டோர் முழுவதும் 80% வரை அதிரடி தள்ளுபடி. அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாரசி சாஃப்ட் சில்க் மற்றும் ஃபேன்சி சாரீஸ் அனைத்தும் 40% முதல் 30%, 70% வரை சிறப்பு விலையில் கிடைக்கின்றது. மேலும் ஹாஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், பிரைடல் லெஹெங்கா, சல்வார் செட்ஸ் அனைத்தும் 50% முதல் 80% வரை அசத்தலான தள்ளுபடியில். பிளவுசஸ் வெறும் $5 முதல் $15 வரையில். அண்டர் ஸ்கர்ட் ஷேப் வேர், நைட் வேர், லெகின்ஸ் எல்லாமுமே அன்பீட்டபிள் ப்ரைஸில். ஆண் மற்றும் குழந்தைகளுக்கான ஷெர்வானி, வேஷ்டி, கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடியில் காத்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 36 Cyber 1 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 123 ஸ்காம்ரோ, மாக்கமன் லாரன்ஸ் சந்திப்பில், 416-4-3-8 6568. ஏஷியன்ஸ், த ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் த என்டையர் ஃபேமிலி.

சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:42 நிமிடம் ஆகி இருக்கின்றது. சரி, டொரண்டோவினுடைய வெப்பநிலை 7 செல்சியஸாக பதிவாகி இருந்தது. இப்பொழுது பார்க்கலாம், இப்போ வெப்ப உணர்வு நிலை 6 செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. இந்த வாரம் முழுக்கவுமே இருக்க போகிற காலநிலை பார்த்தீர்களாக இருந்தால், இன்றைக்கு அதே கூடிய வெப்பநிலை 12 செல்சியஸ் வரைக்கும் நிலவி இருக்கிறது. ஆக குறைந்த வெப்பநிலை 3 செல்சியஸ் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் நாளைய நாளை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான மழையோடான ஒரு காலநிலை தான் இருக்கும். ஆனாலும் மழைக்கான எதிர்வு குரல்கள் குறைவாக இருக்கிறது. ஆனால் வானம் கொஞ்சம் இருட்டடைந்து மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அடுத்து வருகிற வெள்ளிக்கிழமை வரைக்கும் 16, 12, 19 செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கும். ஆனால் அற்புதமான காலநிலை எப்போ இருக்கும் தெரியுமா? வருகிற சனிக்கிழமை. ஆக 26 செல்சியஸில் வெப்பநிலை இருக்க போகிறது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை 22 செல்சியஸில் வெப்பநிலை இருக்கும். அதைவிடவும் அற்புதமான ஒரு காலநிலை விக்டோரியா டே அன்னைக்கு இருக்க போகுது. 27 செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் வெப்பநிலை எதிர்பார்க்கலாம். வருகிற செவ்வாய்க்கிழமை அதைவிட அதிகமான வெப்பநிலை 29 செல்சியஸ். விக்டோரியா டேக்கு பிறகு வருகிற நாட்கள் முழுமையாக நாங்கள் வெப்பத்தை உணரக்கூடிய நாட்களாக இருக்கும் இல்லையா? ஆக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காற்றினுடைய வேகம் மணிக்கு 11 கிலோமீட்டராகவும் காற்றினுடைய ஈரப்பதம் 85% பதிவாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-7-2-0-0.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
3: 416-700-2222-416-700-2222-j.ca. மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
4: Listen to us around the universe. www.cmr.fm.
5: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒலிக்க ஆரம்பிக்கிறது ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல்.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12 மணியாக இருக்கிறது. இது மே மாதம் 13 தேதி புதன்கிழமை. யாரெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாட்களை, திருமண நாட்களை, இன்னும் பல சந்தோஷமான நாட்களை கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். பாடலுக்கு அழைப்பினை ஏற்படுத்தலாம். 416-593-0055க்கு யார் இப்பொழுது அழைப்பில்? வணக்கம்.
1: இனிய வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் புருஷோத்தமன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் மாற்றியா இருக்கிறேன், நன்றி. எனக்கு புலிவருது திரைப்படத்துல இருந்து ஆசை வச்சு என்ற பாடல்.
0: என்ன படத்துல இருந்து? புலிவருது பாடல் இருந்தா?
1: புலிவருது திரைப்படம்.
0: புலிவருது திரைப்படத்துல இருந்து அந்த பாடல். புலிவருது திரைப்படத்துல இருந்தா?
1: ஆமாம்.
0: சரி, அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்கா.
1: நன்றி, வாய்ப்பு தந்தாய்க்கு.

0: அழகான ஒரு பாட்டு சித்ரா மற்றும் விஜய் யேசுதாஸ் குரலவே ஒலி தோய்ந்திருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பல்? வணக்கம்.
1: வணக்கம் கண்ணன் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன் கண்ணன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமாம், நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க கண்ணன்?
1: பாடல் பையாத்திர படத்துல இருந்து துளி துளியா என்ன பாட்டு?
0: என்னப்பா, என்ன திரைப்படம்? பஞ்சவர்ணமா?
1: பையா பையா பையா
0: பையா திரைப்படத்துல இருந்து
1: நன்றி, வணக்கம்.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
6: Listen to us around the universe. www.cmr.fm.
7: CMR தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:14 நிமிடம். இந்த நேரம் யார் அழைப்பில் வணக்கம்?
8: வணக்கம், நான் கலியுகவரதன் கேட்கிறேன்.
7: என்ன பாடல் வேணும் கலியுகவரதன்?
8: பாடம் ஞான குழந்தை. படம் ஞான குழந்தை பாட்டு
7: கலியுக வரது. ஆடடா, அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். கலியுக வரதன். சரி, ஞான குழந்தை கேட்டார். அவரே அவருடைய அழைப்பு இல்லாமல் போய்விட்டது. அழைப்பு ஏற்படுத்துங்க. நிகழ்ச்சி நிறைவடைவதற்கு முன்னும் உங்களுக்கு பாடல் தர காத்திருக்கிறேன். யார் இந்த நேரம் அழைப்பல்? வணக்கம்.
9: வணக்கம், இது அருண் கணேசன். எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கிறேன் அருண் கணேசன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நான் நலமுடன் இருக்கிறேன். எனக்கு இந்த நேரத்துல வந்து தங்க கிளி படத்துல வந்து நினைக்காத நேரம் இல்லை அந்த பாட்டு கிடைக்குமா?
7: தங்க கிளி திரைப்படத்தில் இருந்து நினைக்காத நேரம் இல்லை, மனோ மற்றும் எஸ் ஜானகி குரல்ல அந்த பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
9: நன்றி, வணக்கம்.
7: ஓ

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: CMR தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அந்நேரம் 12:23 ஆகி இருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் காந்தன்.
3: எப்படி இருக்கிறீங்க காந்தன்?
4: நல்லா இருக்கும்.
3: என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: மௌனமான நேரம்.
3: இது மௌனமான நேரம் அந்த பாடலா?
4: இல்ல, மௌனமான நேரம் மனதில் என்ன காரணம்?
3: மௌனமான நேரம் இள மனதில் என்னும் அந்த பாட்டு உங்களுக்காக வரது. எஸ்பிபி குரல்ல நன்றி இணைந்து கொண்டமைக்காக
4: நன்றி.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:28 ஆக இருக்கிறது. இந்த நேரம் அழைப்பில் யார் வணக்கம்?
1: ஹலோ பிரியா, நான் இங்க பவன் கேக்குறேன். வெண்கோட எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கிறேன் பவன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சும்மா இருக்கிறேன்.
0: என்ன பாடல் கேட்கறதா இருக்கிறீங்க?
1: எனக்கு வந்து படம் வந்து பட்டாங்கட்டி வைரவன், பாட்டு வந்து எங்கெங்க செல்லும் எண்ணங்கள். அந்த பாட்டு கேட்போம்.
0: அழகான பாட்டு
1: அது. நல்ல பாட்டு அந்த.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி பிரியா.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262.
3: Listen to us around the universe. www.cmr.fm. CMR தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 12:35 நிமிடமாக இருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
4: நான் வசந்தி அழைக்கிறேன்.
3: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
4: நன்றி.

சுயமார்த்தங்களோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 12:39 இருக்கிறது. அழைக்கலாம் 416-593-0055-க்கு. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, அழைப்பில் இருக்கிறவர் பேசுவதாக இல்லை, நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 416-593-0055-க்கு.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:45. யார் இந்த நேரம் அழைப்பில் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பிரியா, இது பத்மன்.
0: எப்படி இருக்கிறீங்க பத்மன்?
1: நல்லமே இருக்கும், நன்றி. நீங்கள்
0: என்ன பாடல் கேட்கறதா இருக்கிறீங்க இன்னைக்கு?
1: எனக்கு இன்னைக்கு பொன்னுமணி படத்துல இருந்து எஸ்பி பாடின அன்பை சுமந்து சுமந்து அந்த பாட்டு தாங்க.
0: அந்த பாட்டு உங்களுக்காக தயாரா இருக்கு. யாரையெல்லாம் அணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: நீங்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்போம்.
0: எல்லாருக்காகவும் பாட்டு வருது. நன்றி, இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: நமஸ்தேயம்மார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 12:55 இருக்கிறது. யார் இப்பொழுது அழைப்பில்? வணக்கம்.
1: வணக்கம் பிரியா, அஸ்தேயம்மார் ஊடாக உடுப்புட்டியூர் ராஜா.
0: வணக்கம் ராஜா, அப்படி இருக்கிறீங்க?
1: ஓஹோண்டு வேலையால வந்து சாப்பிட்டு கொண்டு டிவியையும் பார்த்து உங்களோட நிகழ்வுலையும் பார்த்து கொண்டு நலமா இருக்குவேன். கொஞ்சம் கொஞ்சம் சோகம் தான் கூட.
0: சரி மகிழ்ச்சி. என்ன பாடல் வேணும்?
1: என்னென்று சொன்னால், எங்களோட தமிழ் இலங்கை போலிய அவர்ச்ச விஜய்காண்டி அவருக்கு ஒரு பதிலாக அவர் எங்களை சமர்ப்பமாக ஒரு பாடல், ஆடாத ஆட்டம் எல்லாம். எங்களோட இலங்கை பொண்ணே 27 வருஷம் வாழ்ந்துட்டு கூடாது என்று சொல்லி கதை காட்டுற உலகம் எல்லாம்.
0: பாட்டு வருது உங்களுக்காக.
1: வருது. நன்றி
0: நன்றி இணைந்து கடமைக்காக. சரி, அந்த பாடலோட நானும் விடைபெறுகிற நேரம் வந்துட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு கலையகத்தில் அருண் காத்திருக்கிறார். மீண்டும் மற்ற முறை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்வது பிரியா வின்சென்ட். வணக்கம் நீர்களே.

சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம். தனியுரிமை குறித்த கவலைகளை சிலர் வெளிப்படுத்திய நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்புமாறு கெனடிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.

அகதிகளுக்கான சில ஆதரவாளர்களும் வழக்கறிஞர்களும் மத்திய அரசின் புதிய திட்டம், புதிய சட்டம் பல புலம்பெயர்ந்தோரை ஒரு நிச்சயமற்ற நிலையில் விட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள்.

மாத்தள விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு இலங்கை அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. தமிழக அரசின் ஹொரடாவாக தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் சபரிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தெற்கு லெபனானில் நடந்த வன்முறையில் இரண்டு பங்களாதேஷ் நாட்டினர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதல்களை பங்களாதேஷ் வன்மையாக கண்டித்திருக்கிறது. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம். காற்றலை மே மாதம் 13 நாள் புதன்கிழமை காற்றலை நிகழ்ச்சிகளாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துகளோடு தொடர்கின்ற காற்றலையில் உங்களோடு உங்கள் அன்பு நரன்குமார் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நன்றி. பிரியாவின்சன்.

திருநெல்வேலி தற்போதைய வெப்பநிலை 6.5 செல்சியஸ், காற்று மணத்தியாத்திற்கு 21 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. தற்போது பரவலாக பெரும்பாலான இடங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனவே சில இடங்களில் அது மழை தூறலாகவும் சில இடங்களிலே கொஞ்சம் கனதியான மழையாகவும் அது பெய்து கொண்டிருக்கிறது. எனவே வெளியிலே செல்லக்கூடியவர்கள், வாகன பயணங்களில் இருக்கக்கூடியவர்கள் மழை குறித்த கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வேகமான பயணங்களை முற்றுமுழுதாக தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கும் எல்லோருக்குமே நன்மை பயக்கும். குறிப்பாக சாலைகள் ஈரமாக இருக்கும் போது உங்கள் வாகனங்களை சடுதியாக கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாத நிலைகள் தோன்றும். எனவே அது மெதுவான, நிதானமான, அதிவேகமற்ற பயணங்கள் உங்களுக்கும் சாலையில் பயணிக்கின்ற எல்லோருக்குமே பாதுகாப்பை தரும். அதேவேளையிலே போதிய இடைவெளியோடு கூடிய பயணங்களை உறுதிப்படுத்துவது இந்த மழைக்காலத்தில் அல்லது மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற பொழுதில் மிக சிறந்த பாதுகாப்பை தரும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். சாலை பயணங்களிலே நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற கவனம் என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல, சாலையில் பயணிக்கின்ற எல்லோருக்குமே பாதுகாப்பை தரும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்வது சிறப்பானது. தொடர்கின்ற காட்டிலையில் பாடல்கள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். வழக்கம் போலவே 4 மணிக்கு நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்துக்குரிய பாடல்களை கேட்கலாம். அதிகாலை 5 மணிக்கு பிரதான செய்திகள் ஒலிக்கும். 5:15 ரயோசை நிகழ்ச்சியை கேட்கலாம். 5:30 விடியல் நிகழ்ச்சி ஒலிக்கும். அதை தொடர்ந்து 6 மணி வரை வைகரை வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். காலை 6 மணி தொடக்கம் 9 மணி வரை நீங்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியையும் இதே காட்டிலையில் கேட்டு மகிழலாம்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 Smart Restoration. Asian Textiles in Mavaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி
2: உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
3: ஒரு மணி 19 நிமிடம் நேரம் ஒரு மணி 19 நிமிடம்
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
4: கேன் ஸ்மைல் டென்டல் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர். டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656.
5: கேன் ஸ்மைல் டென்டல் ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சிகே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
6: ஒரு மணி 21 நிமிடம் நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழப்பும் காற்றலை ஒலிக்கின்ற பாடல் இது. ஹரிகரன் பாடியது. 1:30 நேர்களை போட்டி நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: Everything okay, no problem இருந்துச்சு. நம்ம
2: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: 4166 01 55 4 6 2 6 8 0 1 5 5 4 1 6 2 6 8 0 1 5 5.
5: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.

0: நீங்கள் வாகன பயணங்களில் இருக்கக்கூடும் அல்லது வேலையில் இருக்கக்கூடும். எனவே உங்களை கருத்தில் கொண்டு மிக இலகுவான தரவுகள் கொண்டு இந்த நிகழ்ச்சி அமைக்கப்படுகிறது. ஒரு எழுதுகோல் இல்லாமலும் ஒரு தாள் இல்லாமலும் தரவுகளை உள்வாங்கி நீங்கள் விடைகளை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4165930055 என்று வழக்கமாக புதன்கிழமைகளில் இடம்பெறுகின்ற நிகழ்ச்சியாக இல்லாமல் சனிக்கிழமைகளில் என்னோடு நீங்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாகவே இது அமைகிறது. அதாவது தரவுகள் தரப்படும், தரவுகள் சுட்டுகின்ற சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சொற்களை சரியாக இடம் பலம் பார்த்து இணைக்கிற போது நீங்கள் பதிலோடு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 4165930055 இது ஐந்தெழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். நீங்கள் கொண்டு வரக்கூடிய முதலாவது விடை ஐந்தெழுத்தில் வர வேண்டும். இந்த ஐந்தெழுத்திலே முதலிலே வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது எங்களுடைய தாயகம் சார்ந்த ஒரு சொல். அதாவது நாங்கள் பிறந்து வளர்ந்த மண் சார்ந்த, தாயகம் சார்ந்த, அதாவது அதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு சொல். எங்களுக்கான முகவரி என்கின்ற ஒன்றோடு அதிகம் சம்பந்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டெழுத்து சொல்லாக இருக்கும். இது கடைசியில் வரக்கூடிய மூன்றெழுத்து என்பது இது இயற்கையானது, நாள்தோறும் நாங்கள் கவனிக்கின்ற ஒன்று. இயற்கையானது, நாள்தோறும் நாங்கள் கவனிக்கின்ற ஒன்று. அது கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இதிலே இந்த ரெண்டு தரவுகளை வைத்துக்கொண்டே நீங்கள் விடை காணலாம். மேலதிகமான தரவாக முதல் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்த்தால், முதல் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்தால் அறிவை சிந்தனையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கின்ற ஒரு தன்மையோடு சம்பந்தப்படுகின்ற சொல் கிடைக்கும். அறிவை சிந்தனையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கின்ற தன்மையோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு சொல் கிடைக்கும். அது நீங்கள் முதல் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்க்க வேண்டும். விடை என்பது மொத்தமாக ஐந்து எழுத்துக்களில் வரும்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
3: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
4: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca.
0: நேரம் 1:37 நிமிடம். மீண்டும் தரவுகளை சொல்லிக் கொண்டு ஒரு பாடலுக்கு சென்று வரலாம். கொண்டு வரக்கூடிய விடை என்பது மொத்தமாக இது ஐந்தெழுத்தில் வரக்கூடிய விடை. இந்த விடை ஐந்தெழுத்தில் வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய இரண்டெழுத்து என்பது எங்களுடைய தாயகம் என்பதோடு சம்பந்தப்படுத்தலாம். தாயகம் என்பது பொதுவாக தேசம் என்று வரும், நாடு என்று வரும். ஆனால் அந்த நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணோடு சம்பந்தப்படுகின்ற சொல், நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணோடு சம்பந்தப்படுகின்ற சொல், தாயகத்தில் இருக்கிற போது எங்களுடைய முகவரியோடு சம்பந்தப்படுகின்ற சொல், தாயகத்தில் இருக்கிற போது அல்லது தாயகம் சார்ந்து எங்களை நோக்குகிற போது எங்களுடைய முகவரியோடு சம்பந்தப்படுகின்ற சொல். பொதுவாகவே இங்கிருந்து தாயகம் நோக்கி போகிற போது கூட இந்த சொல்லை பயன்படுத்துவார்கள். இங்கிருந்து தாயகம் நோக்கி போகிற போது கூட, அதாவது நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணை பார்த்து வருவதற்காக போகின்ற போது கூட இந்த சொல்லை பயன்படுத்துவார்கள். அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டெழுத்து சொல்லாக இருக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய மூன்றெழுத்து என்பது இது இயற்கையானது, நாள்தோறும் நாங்கள் கவனிக்கின்ற ஒன்றாக இருக்கும். இயற்கையானது, நாள்தோறும் நாங்கள் கவனிக்கின்ற ஒன்றாக அது இருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக சொல்வதாக இருந்தால் முகில் கூட்டங்களுக்கு நெருக்கமானது, முகில் கூட்டங்களுக்கு நெருக்கமானது கடைசியில் வரக்கூடிய மூன்றெழுத்து சொல்லாக இருக்கும். இந்த ரெண்டு தரவுகளை வைத்துக்கொண்டே நீங்கள் விடை காணலாம். மேலதிகமான தரவாக பார்க்குற போது, மூன்றாம் தரவாக பார்க்குற போது இதிலே வரக்கூடிய முதல் எழுத்தையும் கடைசி இரண்டு எழுத்துக்களையும் சேர்த்தால், இதிலே வரக்கூடிய முதல் எழுத்தையும் கடைசி இரண்டு எழுத்துக்களையும் சேர்த்தால், அதாவது நிச்சயமற்ற தன்மையில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி சொல்லுகின்ற ஒன்று. அதாவது அது உறுதியானதல்ல, ஆனாலும் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிந்திக்கப்படுகின்ற ஒன்று. இது எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் நெருக்கமான ஒன்றாக இருக்கும், எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் நெருக்கமான ஒன்றாக இருக்கும். அதாவது மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்கள், மனதிலே தோன்றுகின்ற சிந்தனைகள் கருத்துக்களோடு சம்பந்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். நிச்சயமற்ற தன்மை ஒரு உத்தேசமான கணிப்பு என்பதோடெல்லாம் அது சம்பந்தப்படும். நிச்சயமற்ற தன்மை ஒரு உத்தேசமான கணிப்பு என்பதோடெல்லாம் அது சம்பந்தப்படுகின்ற சொல். அது முன்னுக்கு வரக்கூடிய முதல் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்களை சேர்த்தால் அந்த சொல் கிடைக்கும். விடை என்பது மொத்தமாக ஐந்து எழுத்துக்களை கொண்டதாக அமையும். அழைக்கலாம் 4 1 6 5 9 3 0 0 5 5.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: நேர்களுக்கு எடுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம். காரில் 1:44 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் நலம் தானே? வணக்கம்.
2: ஆமாம், நான் நலம், நன்றி. நீங்கள்
1: நலமா இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்?
2: பதில் கொஞ்சம் சந்தேகத்தோடு தான். ஊர் மேகம்.
1: ஊர் மேகம் பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்தவர் வணக்கம். உங்களுடைய தெளிவு இல்லாமல் கேட்கறது, இங்கே தூரத்தில் இருந்து பேசுற மாதிரி கேட்கறது. வணக்கம் சாந்தி, சொல்லுங்க. நலம்
3: தானே?
1: நலமா இருக்கிறோம். என்ன பதில் வரலாம்?
3: ஊர்மேகம்
1: பார்க்கலாம். நன்றி, அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
4: வணக்கம்,
1: சோபாலன். நலம் தானே?
4: நன்றி,
1: நலமா இருக்கிறேன். என்ன பதில்
4: வரலாம்? பதில் ஊர்மேகம்
1: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு. நன்றி, அழைப்போடு காத்திருக்கிற வணக்கம்.
5: வணக்கம்,
1: வணக்கம். யோகா நலம்
5: தானே?
1: சொல்லுங்க. என்ன பதில் பார்க்கலாம்? நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற வணக்கம். தீவன் சொல்லுங்க. நலம்
6: தானே?
1: நலமா இருக்கிறேன். என்ன பதில்? நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கிற வணக்கம்.
7: வணக்கம்,
1: நலமா இருக்கிறேன். சீலன், நீங்கள் எப்படி? நலம்
7: தானே?
1: நன்றி உங்களுக்கு.
7: நன்றி
1: நன்றி. அழைப்போடு காத்திருக்க நடத்த நேர் வணக்கம்.
8: இது அருண் கணேசன். வணக்கம் அருண்குமார் அவர்களே.
1: அருண் கணேசன் வணக்கம். நலம் தானே?
8: ஓம், நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன பதில்?
8: ஊர் மேகம் தான். ஊர் மேகம்.
1: நன்றி
8: நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம். ஆமா, ஊர் மேகம் என்பது சரியான பதில். ஊர் மேகம் என்பது சரியான பதில். முன்னுக்கு வரக்கூடிய அந்த 2 என்பது ஊர் என்று வரும். எங்களுடைய தாயகம் குறித்த ஒரு சொல், அதாவது நாங்கள் பிறந்து வளர்ந்த மண் என்பது எங்களுடைய ஊர். பொதுவாக இங்கிருந்து தாயகம் போகிற போதோடு ஊருக்கு போகலையான்னு தான் கேட்பார்கள். அல்லது ஊருக்கு போகவில்லையா, ஊருக்கு போயிட்டு வர்றோம், ஊருக்கு எப்போ போனீங்கள், இப்படித்தான் கேள்வி இருக்கும். அதாவது ஊர் என்பது எங்களுடைய தாயகம் குறித்த ஒரு சொல், எங்களுடைய பிறந்து வளர்ந்த மண் குறித்த ஒரு சொல். தாயகத்தில் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய முகவரி என்பது எங்கள் ஊரோடு சம்பந்தப்படும். கடைசியில் வரக்கூடிய 3 முகில் கூட்டங்களுக்கு நெருக்கமானது, இயற்கையானது, நாங்கள் நாள்தோறும் பார்க்கின்ற ஒன்று. முகில் கூட்டங்களுக்கு நெருக்கமானது, இயற்கையானது, நாங்கள் நாள்தோறும் பார்க்கின்ற ஒன்று மேகம். இந்த 2 தரவுகளை வைத்துக்கொண்டே சொல்லலாம். மேலதிகமான தரவாக முதல் எழுத்தோடு கடைசி 2 சேர்த்தால் ஊகம் என்று வரும். ஊகம் என்பது நிச்சயமற்ற தன்மையில் செய்யக்கூடிய சிந்தனைகள் மற்றும் கருத்தோடு சம்பந்தப்படும். நிச்சயமற்ற தன்மையில் நாங்கள் சிந்திக்கக்கூடிய கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களுக்கு நெருக்கமானது அல்லது உத்தேசமான கணிப்பு என்பதோடும் அது சம்பந்தப்படும். ஊர் மேகம் சரியான பதில். அதற்காக அளித்த முயற்சி தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேரம் 1:47.
0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
9: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.
10: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
10: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000, 416-489-2000. GTA credit.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் இது. ஏழு எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த ஏழு எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஞாபகங்கள் அல்லது ஞாபகம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். ஞாபகங்கள் அல்லது ஞாபகம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து சொல், கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து சொல் என்பது எங்கள் வீடுகளை சூழ உள்ள பகுதியோடு இணைந்து வரக்கூடிய ஒன்று. எங்கள் வீடுகளை சூழ உள்ள ஒரு பகுதியை குறிக்கின்ற சொல் கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து சொல்லாக இருக்கும். இதிலே முதல் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்த்தால், முதல் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்த்தால் வண்ணங்களுக்கு நெருக்கமான சொல் கிடைக்கும். வண்ணங்களுக்கு நெருக்கமான சொல் கிடைக்கும். அதற்கு நீங்கள் முதல் எழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்க்க வேண்டும். விடை என்பது ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும்.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காரிலே 1:50 நிமிடம். உங்களுக்கான அடுத்த தரவுகளை மூலம் சொல்லிக் கொண்டிரு பாடலுக்கு சென்று வரலாம். கொண்டு வரக்கூடிய விடை என்பது 7 எழுத்தில் வர வேண்டும். இந்த 7 எழுத்திலே முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது ஞாபகம் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். ஞாபகம் என்பதோடு பொருந்தி அல்லது பொருத்தி அலைய பார்க்கக்கூடிய சொல் அல்லது பொருந்தி வரக்கூடிய சொல் ஞாபகம். அது முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்தாக இருக்கும். இதிலே கடைசியில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது எங்கள் வீடுகளை சூழ உள்ள ஒரு பகுதியை குறிக்கின்ற சொல். வீடுகளை சூழ உள்ள ஒரு பகுதியை குறிக்கின்ற சொல். அநேகமாக எல்லா வீடுகளுக்கும் இருக்கும், தாயகத்திலே கட்டாயம் இருக்கும். இங்கே சில வீடுகளுக்கு இருக்கும், சில வீடுகளுக்கு இருக்காது. அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அதை காண கிடையாது. இது தனி வீடுகளில் இருக்கிற போது அது வீடுகளை சூழ உள்ள ஒரு பகுதியோடு இங்கே அதை பார்க்கலாம். ஆனாலும் இங்கே அது அந்த பெயரால் அழைக்கப்படுவதில்லை. தாயகத்திலே கட்டாயம் எல்லா வீடுகளுக்கும் இது இருக்கும், வீடுகளை சூழ உள்ள ஒரு பகுதியாக இருக்கும். இந்த 2 தரவுகளை வைத்துக்கொண்டே விடை காணலாம். இதிலே முதல் எழுத்தோடு கடைசி 2 எழுத்துக்கள் சேர்த்தால், வண்ணம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல், வண்ணம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். அது முதல் எழுத்தோடு கடைசி 2 எழுத்துக்கள் சேர்க்க வேண்டும். விடை என்பது மொத்தமாக 7 எழுத்துக்களை கொண்டிருக்க வேண்டும். ஒலிக்கின்ற பாடலத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம். மழை திரைக்காக ஒலிக்கின்ற பாடல் சித்ரா மற்றும் கல்பனா குழுவினர் பாடியது.

0: CMR 101.3 FM. நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யுமாறு தமிழ் எஃப்எம் காற்றில் இப்போது அழைப்பிலேயே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இந்த வேளையில் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: வணக்கம் சாந்தி, சொல்லுங்கள், என்ன பதில் உள்ளா?
1: நினைவு முற்றம்.
0: நினைவு முற்றமா, பார்க்கலாம். நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம் தீபன்.
0: தீபன், சொல்லுங்கள், என்ன பதில் உள்ளா?
2: நினைவு முற்றம்,
0: பார்க்கலாம். நன்றி, உங்களுக்கு
2: நன்றி.
0: நன்றி, அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், யோகா.
0: யோகா, சொல்லுங்கள், என்ன பதில்? நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன், சொல்லுங்கள்.
4: நினைவு முற்றம்.
0: நன்றி, உங்களுக்கு
4: வணக்கம்.
0: நன்றி, அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
5: வணக்கம், நான் சீலங்கரை. நினைவு முற்றம்.
0: நன்றி, உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
6: வணக்கம், இது சுபாலன்.
0: சுபாலன், சொல்லுங்கள்.
6: நினைவு முற்றம்.
0: நன்றி, உங்களுக்கு
6: நன்றி.
0: ஆமாம், நினைவு முற்றம் என்பது சரியான பதில். நினைவு என்பது ஞாபகம் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். முற்றம் என்பது எங்கள் வீடுகளை சுற்றியுள்ள பகுதி, அதாவது வீடுகளின் முன்றலில் காணக்கூடிய ஒன்று. வீடுகளில் முன்றல், அதாவது முன்பகுதி, அது முன்றல் என்பதுதான் முற்றம் என்கின்ற ஒரு சொல்லாக மருவியது. முதலே முன்றல் அல்லது முன்றில் என்று, முன்றில் அல்லது முன்றல் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதுதான் முற்றம் என்று மருவியது. இந்த முதலெழுத்தோடு கடைசி இரண்டு எழுத்துக்கள் சேர்த்தால் நிறம் என்று வரும், அது வண்ணம் என்பதற்கு பொருத்தமான சொல்லாக இருக்கும். எனவே நினைவு முற்றம் என்பது சரியானது. இந்த நினைவு முற்றம் என்பது ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய சொல் அல்ல. எங்களுடைய, அதாவது ஈழத்தமிழ் சொந்தங்களை பொறுத்தவரையிலே, நினைவு முற்றம் ஒரு மிக பெருமதி வாய்ந்த சொல். அதாவது முள்ளிவாய்க்கால் இந்த இதே கால பகுதியில் தான், இன்று மே மாதம் 13ஆம் தேதி, மே மாதம் 18ஆம் தேதி என்பது முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாள். ஆனால் அது ஒரு குறியீட்டு நாள் தான். மே 18 என்பது ஒரு குறியீட்டு நாள். ஆனால் நாங்கள் இந்த காலப்பகுதியில் ஒவ்வொரு நாளுமே எங்கள் மக்கள் பெருந்தொகையாக இரசாயன ஆயுதங்கள் மற்றும் நச்சு குண்டுகள் கொண்டு ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்றுக்குள் எங்கள் மக்கள் சிக்க வைக்கப்பட்ட நாள், அல்லது எங்கள் மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளான நாள். அதாவது சாதாரணமான ஒரு அரசாங்கமாக மட்டுமில்லாமல் உலகத்தின் பல்வேறு நாடுகள் சேர்ந்து எங்கள் மண்ணிலே எங்கள் மக்களை அழித்தார்கள். அதை ஐநா உட்பட பொதுவில் நின்று நியாயம் கூற வேண்டிய பல அமைப்புகள் எல்லாம் வேடிக்கை பார்த்தது என்பதெல்லாம் வரலாறு. இந்த நினைவு முற்றம், முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்பது தமிழ் ஈழம் என்கின்ற எங்கள் தேசத்திலே 2009ஆம் ஆண்டிலே இதே காலப்பகுதியில் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்களுடைய பொதுமக்கள், போராளிகள், இவர்கள் எல்லோரையும் நினைவுகூன்ற வகையிலே, மற்றும் தமிழ் மொழிக்கு தொண்டு செய்தவர்கள், இப்படி எல்லோரையும் நினைவு கொள்ளக்கூடிய வகையிலே தஞ்சையிலே, இந்தியாவிலே குறிப்பாக தஞ்சையிலே, உலகத்தமிழர் பேரமைப்பின் ஏற்பாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒன்று. அதை பல நெடுமாறனவர்கள் திறந்து வைத்தார் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழர்கள், புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழக்கூடிய பல்வேறு தமிழர்கள் இதற்கான ஒரு பெருமளவு நிதி பங்களிப்பை செய்தார்கள் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இந்த நினைவு முற்றம் கட்டுகின்ற பணி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2010ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டிலே இன அழிப்பு நடந்தது. 2010ஆம் ஆண்டு 15ஆம் நாள் நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இதிலே கோபாலசாமி என்று சொல்லக்கூடிய வைகோவர்கள் மற்றும் நல்லக்கண்ணு போன்றோரால் இதிலே இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. முதலிலே இது ஒரு நினைவு தூணாக மட்டுமே அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு எல்லோராலும் சென்று வழிபட முடியாத நிலை, அல்லது அந்த மண்ணை போய் பார்க்க முடியாத நிலை ஒன்றே சிறிலங்கா அரசாங்கம் அந்த வேளையிலே ஏற்படுத்தி வைத்திருந்தது. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த இனப்படுகொலை தடயங்களை யாருக்கும் தெரியாமல், யாராலும் கண்டுபிடிக்க முடியாத வகையிலே அழித்தொழிப்பதற்கு சிறிலங்கா அரசாங்கம் ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டது. அந்த கால எடுத்தடிப்பிலே அங்கே யாரும் அந்த பகுதிக்கு போக முடியாத அளவிலே மிக கடுமையான கண்காணிப்பு எல்லாம் போட்டு வைத்திருந்தது. எனவே அந்த அவலங்களை போய் தரிசிக்க முடியாமல், அந்த மண்ணை போய் பார்க்க முடியாமல், அந்த மண்ணுக்கு போய் வணங்க முடியாமல், தத்தளித்த மக்களுக்கான ஒரு நினைவிடம் வேண்டும் என்பதற்காக இது தீர்மானிக்கப்பட்டு, அது பெரும் பொருட்செலவிலே பிறகு நினைவு முற்றமாக உருவாக்கப்பட்டது. உலகத்தமிழர் பேரவையால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டப்பேரணி என்பது பேரவை மற்றும் தமிழ்த் தேசிய இயக்கத்தின் தலைவராக இருந்த பல நெடுமாறன் அவர்கள் மேற்பார்வையிலே நடந்தது. ஏற்கனவே சொன்னது போல இந்த கட்டுமானத்துக்கான நிதி என்பது உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் நிதி பங்களிப்பிலேயே உருவாக்கப்பட்டது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. தஞ்சாவூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளாரங்கின்ற கிராமத்திலே 1.75 ஏக்கர் பரப்பளவிலே தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி சாலையோரத்தில் இது அமைந்திருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே இதை எல்லோருமே அறிந்து வைத்திருப்பது நல்லது. நீங்கள் இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வகையிலே செல்ல நேர்ந்தால் இந்த இடத்தையும் போய் தவறாமல் பார்ப்பேன். நீங்கள் கோயில்களுக்கெல்லாம் போவீர்கள், இந்தியாவுக்கு போனால் கோயில்களை போய் பார்ப்பீர்கள், தஞ்சை பெருங்கோயில் எல்லாம் பார்ப்பீர்கள். எனவே தஞ்சை பெருங்கோயிலுக்கு போகிற போது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலமாக இருக்கிறது. எங்களுடைய மிக தொன்மையான தமிழ் மன்னர்களுடைய காலத்தோடு சம்பந்தப்படுகின்றது கோயில் தான் இந்த தஞ்சை பெருங்கோயில். உலகத்தின் அதிசயங்களில் ஒன்றாக இன்றைக்கும் பார்க்கப்படுகின்ற ஒன்று, அதனுடைய கட்டுமான சிறப்பாக. எனவே அவ்வாறாக அந்த மண்ணுக்கு நீங்கள் போகிற போது மறக்காமல் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தையும் சென்று பாருங்கள். மிக அற்புதமான சிற்ப வடிவங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு எங்கள் தாயகத்தில் நடந்த இந்த இனஅழிப்பு போரை சிற்ப வடிவத்திலே மிக அரும்பாடுபட்டு உருவாக்கி அதை செதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே அதனால்தான் அந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தேன். நினைவு முற்றம் என்பது சரியானது, முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்பது அதற்கு ஒரு விரிவான பெயராக இருக்கிறது. அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்த எல்லோருக்குமே நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். 2:03.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
8: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
7: சுகந்தன், 416-540-6269.
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: வரும். இந்த விடை ஒன்பது எழுத்துக்களில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த ஒன்பது எழுத்துக்களிலே முதல் மூன்று எழுத்து என்பது எங்களுக்கான ஒரு முதன்மையான அடையாளமாக இருக்கின்ற ஒன்று, எங்களுடைய இனம் சார்ந்து எங்களுக்கான அடையாளமாக இருக்கின்ற ஒன்று, முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். அது முழுமையாக இல்லை, நீங்கள் பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கும். முதல் மூன்று எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய இன்னொரு மூன்று எழுத்தாக பிரித்தறியக்கூடிய சொல், முதல் மூன்று எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய இன்னொரு மூன்று எழுத்தாக நீங்கள் பிரித்தறியக்கூடிய சொல், நாங்கள் பேசக்கூடிய மொழி சார்ந்து எங்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கும். அதாவது நாங்கள் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலே ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய மொழி சார்ந்து வகைப்படுத்தக்கூடிய ஒன்றாக அந்த அடுத்து வரக்கூடிய மூன்று எழுத்து சொல் இருக்கும். எனவே இந்த முன்னுக்கு வரக்கூடிய சொல் இரண்டு சொல்லாக நீங்கள் பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கும். ஒன்று உலகளாவிய ரீதியிலே எங்களுக்கான அடையாளமாக இருக்கின்ற ஒன்று, அடுத்து வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது உலகளாவிய ரீதியிலே ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய மொழி சார்ந்து அடையாளப்படுத்துகின்ற சொல்லாக இருக்கும். அது அடுத்து வரக்கூடிய மூன்று எழுத்து. எனவே இரண்டுமே பிரித்தறியக்கூடிய சொல்லாக இருக்கிறது. கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து சொல் என்பது, கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து சொல் என்பது திட்டமிட்ட வகையில் ஒரு உயிரை அளிக்கின்ற செயற்பாட்டோடு சம்பந்தப்படக்கூடியது. திட்டமிட்ட வகையில் ஒரு உயிரை அளிக்கின்ற செயற்பாட்டோடு சம்பந்தப்படக்கூடியது கடைசியில் வரக்கூடிய ஒரு நான்கு எழுத்து சொல்லாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக ஒன்பது எழுத்துக்களை கொண்ட விடையாக வரும். இது ஒன்பது எழுத்துக்களை கொண்ட விடையாக வரும். அழைக்கலாம் 4165935055. மீண்டும் உங்களுக்கான தரவுகள், கொண்டு வரக்கூடிய விடை ஒன்பது எழுத்துக்களில் வர வேண்டும். இந்த ஒன்பது எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது பிரித்தறிய வேண்டும். அதாவது முதலிலே காணக்கூடிய ஐந்து எழுத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்குற போது முதல் மூன்று எழுத்தாக பிரித்தறியலாம். அது எங்களுக்கான அடையாளமாக இருக்கின்ற ஒன்று, அதாவது நாங்கள் பேசக்கூடிய மொழி சார்ந்து எங்களுக்கான அடையாளமாக இருக்கின்ற ஒன்று, அது முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து. அது பிரித்தறிய வேண்டும், நேரடியாக இல்லை. இந்த முதல் மூன்று எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய ஒரு சொல்லாக இன்னும் ஒரு சொல் நீங்கள் பிரித்தறியலாம். அது உலகளாவிய ரீதியிலே ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய மொழி சார்ந்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. உலகளாவிய ரீதியிலே ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய மொழி சார்ந்த ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய சொல். சிலருக்கு அது மதம் சார்ந்த அடையாளமாகவும் இருக்கிறது, சிலருக்கு அது மதம் சார்ந்த அடையாளமாகவும் இருக்கிறது. அது முதல் மூன்று எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று எழுத்தாக இருக்கும். அது பிரித்தறிய வேண்டும். கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து சொல் என்பது திட்டமிட்ட வகையிலே ஒரு உயிர் அழிக்கப்படுவது தொடர்பாக அறியக்கூடிய சொல். திட்டமிட்ட வகையிலே தெரிந்து கொண்டே ஒரு மனித உயிர், திட்டமிட்ட வகையிலே தெரிந்து கொண்டே ஒரு மனித உயிர் அழிக்கப்படுவது தொடர்பான ஒரு சொல் என்பது கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து சொல்லாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக ஒன்பது எழுத்துக்களை கொண்டிருக்கும். அழைக்கலாம் 4165935055.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும் இலவசம்.
1: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
0: மீண்டும் தரவுகள், கொண்டு வரக்கூடிய விடை ஒன்பது எழுத்தில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது நாங்கள் பேசக்கூடிய ஒரு மொழி சார்ந்த எங்களுக்கான அடையாளமாக இருக்கிறது. எங்களுக்கு எந்த மதங்களும் அடையாளம் இல்லை, எங்களுக்கு எங்கள் மொழிதான் அடையாளம். அந்த மொழி சார்ந்த ஒரு சொல்லாக முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து வரும். அது நீங்கள் பிரித்தறிய வேண்டும். அந்த முதல் மூன்று எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய இன்னொரு சொல்லாக நீங்கள் பிரித்தறியலாம். அது ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய மொழி சார்ந்த அடையாளம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய மொழி சார்ந்து அவர்களுக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த அடுத்து வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். சிலருக்கு அது ஒரு மதம் சார்ந்த அடையாளமாகவும் இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே அது ஒரு மொழி.

சார்ந்த அடையாளம். எனவே முன்னுக்கு வரக்கூடிய சொல் இரண்டாக நீங்கள் பிரித்து மூன்று மூன்று சொற்களாக அதை பிரித்தறியலாம். அதற்கு அடுத்து வரக்கூடிய கடைசியில் வரக்கூடிய நான்கலத்தை பார்த்தால், இது திட்டமிட்ட வகையிலே வேண்டுமென்றே ஒரு மனித உயிர் அழிக்கப்படுவது தொடர்பான சொல். திட்டமிட்ட வகையிலே வேண்டுமென்றே ஒரு மனித உயிர் அழிக்கப்படுவது தொடர்பான சொல் கடைசியில் வரக்கூடிய நான்கு எழுத்து சொல்லாக இருக்கும். விடை என்பது ஒன்பது எழுத்துகளில் வரும்.

0: நேரம் 2:15 கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ பூங்காற்றிலே அழைப்பிலேயே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையிலே. வணக்கம்.
1: வணக்கம்
0: தீபன், சொல்லுங்கள், என்ன பதில்?
1: தமிழின படுகொலை
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
1: நன்றி.
0: அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யோகா, சொல்லுங்கள், என்ன பதில்?
2: தமிழின படுகொலை.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம், நான் சபரீஷ் கணேசன் பேசுறேன்.
0: நலமா இருக்கிறீங்களா நீங்கள்?
3: நலமா இருக்கிறேன், நீங்கள்?
0: நலம் நலம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. என்ன பதில் வரலாம்?
3: தமிழின படுகொலை.
0: நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி. அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி, சொல்லுங்கள், என்ன பதில்?
4: தமிழின படுகொலை.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம், சோபாலன்.
0: சோபாலன், சொல்லுங்கள்.
5: தமிழ் கூட்டலினம் படுகொலை. தமிழின படுகொலை.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேர். வணக்கம்.
6: தமிழின படுகொலை
0: என்பது சரியான பதில். தமிழின படுகொலை என்பது சரியான பதில். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்றெழுத்து என்பது தமிழ். அதாவது நாங்கள் பேசக்கூடிய மொழி சார்ந்த சொல் எங்களுக்கான அடையாளம் தமிழ் தான். எங்களுக்கு எந்த மதங்களும் அடையாளம் கிடையாது. மதம் என்பது எங்களுக்குள் திணிக்கப்பட்ட ஒன்று தான். அதாவது முதல்ல இயற்கை வழிபாடு, பிறகு நடுகள் வழிபாடு தான். எனவே நாங்கள் மதம் சார்ந்த வழிபாட்டுக்குரியோர் அல்ல. நாங்கள் மதம் சார்ந்த வழிபாட்டுக்குரியவர்கள் அல்ல. நாங்கள் இயற்கை வழிபாட்டுக்காரர்கள், அதன் பிறகு நடுகள் வழிபாட்டுக்காரர்கள். எங்களுடைய மிக தொன்மையான வழிபாடு என்பது நடுகள் வழிபாடு. அதன் பிறகு அந்த நடுகள் வழிபாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் கொண்டாடுகின்ற முருகன் என்பவர் இருக்கின்றார். அதனால்தான் நாங்கள் முருகனை வேறெந்த தெய்வத்தையும் நாங்கள் முப்பாட்டன் என்று சொல்வதில்லை. முருகனை முப்பாட்டன் என்று சொல்வதற்கான காரணம், முருகன் எங்களுடைய மிக தொன்மையான காலத்தின் மூத்தவன். அதன் பிறகு நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற இந்த சரவண பொய்கையிலே தோன்றினார். நெற்றிக்கண்ணை திறந்த போது அதிலிருந்து ஆறு பொறி போனது, அது சரவண பொய்கையிலே விழுந்தது. பிறகு அதை அள்ளி அணைத்தார்கள், எடுத்தார்கள். பிறகு இப்படி கட்டப்பட்ட கதையெல்லாம் பிறகு பின்னுக்கு வந்தது. அது திணிக்கப்பட்ட ஒரு கதை. அதாவது வந்து முருக வழிபாடு என்பது அழிக்கப்பட முடியாத ஒரு வழிபாடாக உயர்ந்து நின்ற போது இன்னொரு குழுவினரால், சமஸ்கிருதம் பேசக்கூடிய இன்னொரு குழுவினரால், இந்த முருக வழிபாடு அழிக்கப்பட முடியாத ஒன்றாக மாறி நின்றபோது அவர்கள் உள்வாங்கி அழித்தார்கள். அதாவது ஒன்று எப்போவுமே எதிரியானவன் என்ன செய்வான்னு சொன்னால் முதலிலேயே மூர்க்கமாக எதிர்ப்பார்கள். மூர்க்கமாக எதிர்த்து அழிக்க முடியாத இடத்து பிறகு அரவணைத்து அழைப்பது, சதி வேலைக்குள் உள்ளாக்கி அழைப்பது. நீங்கள் காலத்துக்கு செல்ல வேண்டாம். இப்போது அண்மை காலத்திலே எங்களுக்கு நடந்தது அதுதான். தமிழீழ விடுதலை போராட்டத்தை வெளியில் நின்று யாராலும் அழிக்க முடியாமல் போனது. சிறிலங்கா அரசாங்கத்தால் எந்த முனைகளிலும் முட்டி மோதி விடுதலை புலிகளை தோற்கடிக்க முடியவில்லை. ஆனரவின் வீழ்ச்சி, ஓயாதலைகள் 1, 2, 3, 4 என்று சொல்லி நிலங்களை பெருமளவிலே விடுவித்து யாழ்ப்பாணத்தையும் மீட்கின்ற நிலைக்கு செல்கிற போது இந்தியா குறுக்கே வந்து தடை போட்டது. இனி தொடர்ந்து முன்னேறினால் பிரச்சனையாகும். அதாவது பலாளி இராணுவ முகாம் இருக்கக்கூடிய 40,000 பேருடைய அந்த சிறிலங்கா சிப்பாய்களுடைய உயிர் வாழ்தல் என்பது கேள்விக்குறியாகிற போது அவர்கள் முற்றுகையிடப்படலாம். தமிழ் விடுதலை புலிகளால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான வளங்கள் பாதைகள், கடல் வழியான விநியோகம் தடுக்கப்படுமாக இருந்தால், விமானம் இறங்க முடியாத நிலைவரமாக இருந்தால், யாழ்ப்பாண குடாநாட்டுகள் என்றால் யாழ்ப்பாணம் குடாநாடு, அப்போ தரவழிப்பாதையாக ஆனரவை மீட்ட போது ஆனரவு தரவழிப்பாதை யார் கையில் இருக்கிறதோ உள்ளே இருப்பவர்களின் நிலைமை என்பது இறுக்கமாகும். எனவே கடல் தான் அவர்களுக்கான ஒரு விநியோக வழி. அப்போ கடல் புலிகள் இறங்கி கடல் வழியான விநியோகத்தை தடுப்பார்களாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிறிலங்கா படைகளுடைய நிலை என்பது கேள்விக்குறியாகும். எனவேதான் ஓயாதலைகள் 1, 2, 3, 4 என்று ஆனரவை தொடர்ந்து இயக்கச்சி வரையிலே சாவகச்சேரியை நோக்கிய ஒரு பயணம் விடுதலை புலிகளால் வேகமாக முன்னெடுக்கப்பட்ட போது சிறிலங்காவில் அப்போது ஆட்சியில் இருந்த சந்திரிகா அம்மையார் போய் இந்தியாவின் காலிலே விழுகிற போது இந்தியா குறுக்கே வந்து தடையப்படுகிறது. தொடர்ச்சியான முன்னேற்றங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி, எனவே அப்படியாக தொடர்ச்சியாக ஒரு பெரும் வெற்றியும் பெரும் நில மீட்பும் நடந்து கொண்டிருந்த காலத்தில் தான் இவர்களை தனியே வெல்ல முடியாது என்கிற நிலையில் சிறிலங்கா அரசாங்கம் என்ன செய்கிறது? கூட்டு சேர்கிறது. உலக வல்லாதிக்கங்களை அழைத்து கூட்டு சேர்ந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை என்று ஒன்றுக்குள் வருகிறது. அதாவது வல்லாதிக்க சக்திகள் இனி சிறிலங்கா படைகளால் விடுதலை புலிகளை வெல்ல முடியாது என்று வருகிற போது தாங்கள் கூட்டு சேர்வதற்கான வழியாக சமாதான பேச்சுவார்த்தையை கொண்டு வருகின்றார்கள். முதலிலே சமதரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். விடுதலை புலிகளையும் சிறிலங்கா அரசும் சமதரப்பாக இருந்து பேசுவதற்கு முன்வந்தார்கள். பிறகு போக போக போக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுடைய அந்த சமதரப்பு என்கின்ற அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளிலே குறைக்கப்பட்டது. விடுதலை புலிகள் எதை சொன்னாலும் குற்றம், எதை செய்தாலும் குற்றம் என்கின்ற வகையிலே கண்காணிப்பு குழுவும் அங்கே, அதாவது போர் நிறுத்தத்தை கண்காணிக்க வந்த கண்காணிப்பு குழுவும் மிக நாசகார வேலைகளை, சதி வேலைகளை எல்லாம் செய்தது. அதாவது தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டு வந்தது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் படைகள் எதை செய்தாலும் தவறில்லை. போர் நிறுத்தத்தை, அந்த போர் நிறுத்த விதியை சிங்கள சிப்பாய்கள் மீறினால் தவறில்லை. ஆனால் விடுதலை புலிகள் எதை செய்தாலும் தவறு என்று அவர்கள் நாளாந்தம் குற்ற அறிக்கைகளை செய்து கொண்டே வந்தார்கள். எல்லாம் திட்டமிடப்பட்ட வேலைகளாக வந்தது. சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அழிக்க முடியாத நிலையில் சமாதான பேச்சுவார்த்தை என்கின்ற ஒன்றை கொண்டு வந்து அரவணைப்பது போல அரவணைத்து கொண்டு இறுதியாக எல்லோருமாக சேர்ந்து எங்களை அளித்தார்கள். இதுதான் அவர்களுடைய உத்தி. இது காலங்காலமாக கையாளப்படுகின்ற, வெல்லப்பட முடியாத போது அரவணைத்துக் கொள்வார்கள், அரவணைத்து உள்வாங்கி அழைப்பார்கள். அது எங்களுக்கும் அதான் 2009 நடந்தது. இந்த முருக வழிபாடும் முதலிலே அதாவது அழிக்க முடியாத வழிபாடாக உயர்ந்து நின்றபோது அதை அரவணைத்து தங்களுக்கு உள்வாங்கி அதற்கு வேறு வேறு பெயர்களை சூட்டி அதற்கு பிறகு அவருக்கு 6 முகம், 12 கண் இப்படியெல்லாம் நிறைய கதைகளை சூட்டி அவருக்கு சுப்பிரமணியம்னு சொல்லி வடமொழியில் ஒரு பேரையும் சூட்டி நிறைய அவர்களுக்கு, அவர் ஒரு முருகன், முருகன் தான், அவருக்கு பல பேரெல்லாம் கிடையாது. அவர்களாக பிறகு பிறகு தங்கள் தேவைக்கேற்ப சூட்டி கொண்டது தான் ஒவ்வொரு பேர்களும். இதை கேட்பதற்கு சிலருக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா காலங்காலமாக நாங்கள் ஒன்று நம்பிட்டோம். அதாவது முருக வழிபாடு சார்ந்து இந்த கந்தசாமி அது இது சுப்பிரமணியம் அதெல்லாம் நிறைய நாங்கள் நம்பிட்டோம். அதனால் கேட்கறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வரலாற்றை தேடி, வேர்களை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரலாற்றை நீங்கள் படிக்கலாம். முருகன் என்பவர் எங்களுடைய மிக தொன்மையான காலத்தின் ஒரு மன்னன். அதாவது குறிஞ்சி நிலம், மருத நிலம் இரண்டு களங்களிலும் அவர் போர் செய்திருக்கின்றார். குறிப்பாக அவருடைய பூர்வீகம் என்பது மருதமும் குறிஞ்சியும் சார்ந்தது. அதான் குறிஞ்சி கடவுள் என்று அழைப்பார்கள். ஆனால் மருத நிலத்திலும் அவருடைய ஆட்சிமை என்பது நடந்திருக்கிறது. நிலத்திலும் நீரிலும் போர் செய்யவல்ல ஒரு நல்ல சிறந்த வீரனாக, போர் வீரனாக, ஒரு மன்னனாக அவர் திகழ்ந்திருக்கிறார். அதனுடைய வழிபாட்டு அடிப்படையில் தான் நடுகள் வழிபாட்டு முறையிலே அவர் எங்களுடைய முப்பாட்டனாக வழிபாட்டுக்கு வந்தார். முந்தைய காலத்திலே தமிழ் மக்களுடைய மரபை வைத்திருந்தார்கள். தங்களுடைய இனத்துக்காக, மொழிக்காக யாரெல்லாம் போராடுகின்றார்களோ, யாரெல்லாம் உயிரை விடுகின்றார்களோ அவர்களை குலதெய்வங்களாக வழிபடுகின்ற மரபு இருந்தது. அதுதான் நடுகள் வழிபாடு. அதைத்தான் எங்களுடைய தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் மாவீரர் துயிலுமில்ல வழிபாடாக, எங்களுக்காக மடிந்தவர்களை துயிலுமில்லங்களில் வைத்து வழிபடுகின்ற ஒரு மரபை தந்தார். தமிழிலும் மலர்கின்ற போது இவர்களுக்கான கோயில்கள் அழுகின்ற காலம் ஒன்று நிச்சயமாக வளர்ந்திருக்கும். அதனால் தான் புதுவை ரத்தினோதரி அவர்கள் ஒரு கவிதையை சொல்லியிருப்பார், வெடியம்மன்களையும் வெடியப்பன்களையும் நாங்கள் கொண்டாடுகின்ற காலம் ஒன்று வரும். ஆர் வெடியம்மன் வெடியப்பன் என்று சொன்னால் கந்தக பூக்களாக சென்றவர்கள், மில்லர் அங்கியற்கண்ணி போன்று கந்தக பூக்களை சுமந்து சென்றவர்கள் எங்களுடைய வெடியப்பர் வெடியம்மன்களாக ஒரு காலத்தில் கொண்டாடப்படுவார்கள் என்று புதுவை ரத்தினதுரை ஒரு கவிதையில் எழுதி வைத்திருந்தார். எனவேதான் இந்த உள்வாங்கி அழிப்பது என்கின்ற நிலையில் தான் அந்த விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். எனவே இங்கே தமிழின படுகொலை என்பது அந்த சொல்லாக இருக்கிறது. அதற்காக அழைத்த முயற்சி தனவருக்கும் நன்றி. சில விடயங்கள் விழாவரியாக சொல்கின்ற போது சில புரிதல்களை ஏற்படுத்தும் என்பதனால் ஒரு கேள்விக்கு பின்னே சில விடயங்களை சொல்கிறேன். ஏன்னா வரலாறு என்பது நாங்கள் முதலே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த வரலாறு நாங்கள் பேசவில்லைன்னு சொன்னால் வேறு யாரும் பேச மாட்டார்கள். அதேவெளியிலே எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை கொண்டு செல்லவில்லைன்னு சொன்னால் வேறு யாரும் எங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்ல மாட்டார்கள். தவறான வரலாறுகள் தான் பரப்பப்படும். ஏனென்றால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் என்கின்ற ஒரு தளம், சமூக வலைத்தளங்களை திறந்தால் ஈழத்தினுடைய நிலங்களை தெரியாத பலரும், ஈழத்தினுடைய நிலம், அதனுடைய அமைப்பு, அதனுடைய வரலாறு எதுவுமே தெரியாத பலரெல்லாம் இன்றைக்கு ஈழத்தினுடைய போராட்ட வரலாறை சொல்கிறார்கள். முல்லைத்தீவண்டா என்ன, முள்ளிவாய்க்கால் என்று சொன்னால் என்ன, அதனோட அமைவிட சூழல் என்ன, இது எதுவுமே தெரியாத நபர்கள் எல்லாம் இந்த கடைசி கால போர் குறித்த தங்களுடைய கற்பனைகளை அள்ளி தெளிக்கிறார்கள். அதை பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய புதிய தலைமுறை பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியாவிட்டால் இதுதான் உண்மை என்று நினைப்பார்கள். அதிலே விடுதலை புலிகள் மீது சேறும் பூசப்படுகிறது, விடுதலை போராட்ட வரலாறு மீதும் சேறு பூசப்படுகிறது, போராளிகள் மீதும் சேறு பூசப்படுகிறது. இப்படி நிறைய சேறு பூசல்கள் நடக்கிறது. என்ன, இது திட்டமிட்டு நடக்கின்ற ஒன்று. எனவேதான் இதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் சொல்லிக்கொள்ளலாம். எனவே தமிழ் கூட்டலினம், தமிழினம், கடைசியிலே ஒரு உயிரை அழைப்பது தொடர்பான சொல் படுகொலை என்று வரும். எனவே தமிழினம் கூட்டல் படுகொலை என்று வருகிற போது இப் சேர்ந்து அது தமிழின படுகொலையாக மாறும். எனவே அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும். உரித்தாகட்டும். நேரம் 2:25.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 9054176069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
8: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5%
9: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
8: 416-834-2266.
9: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டு புதுசிய மார் தமிழப்பம் கார்லே. நேரம் 2:26. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது மொத்தமாக 11 எழுத்துக்களை கொண்ட சொல்லாக வரும். இந்த சொல் 11 எழுத்துக்களை கொண்டதாக வரும். இந்த 11 எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட தரவோடு பொருந்தி வரும். அதாவது ஒரு மொழி சார்ந்த அடையாளமாக இருக்கிறது, பேசக்கூடிய மொழி சார்ந்த ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 3 எழுத்தாக வரும். அதை நீங்கள் பிரித்தறிய வேண்டும். அடுத்து வரக்கூடிய சொல் அதுவும் பிரித்தறியக்கூடிய சொல்லாக இருக்கும். அது 4 எழுத்திலே வரும். அந்த 4 எழுத்து சொல் என்பது ஒன்றை திட்டமிட்ட வகையிலே இல்லாமல் செய்வது, திட்டமிட்ட வகையிலே இல்லாமல் செய்வது தொடர்பான சொல் அடுத்து வரக்கூடிய 4 எழுத்தாக வரும். அதை நீங்கள் பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கும். முதல் வரக்கூடிய சொல் இரண்டுமே பிரித்தறிய வேண்டும். 1, 3 எழுத்திலே வரும். அது பேசக்கூடிய மொழி சார்ந்த சொல்லாக இருக்கும். கடைசி அடுத்த அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 எழுத்து என்பது திட்டமிட்ட வகையிலே ஒன்றை இல்லாமல் செய்வது என்கின்ற வகையிலே வரக்கூடிய சொல்லாக இருக்கும். அது முதல் 3 எழுத்தை தாண்டி அடுத்து நீங்கள் பிரித்தறியக்கூடிய சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய ஒரு சொல் 5 எழுத்திலே வரும். இந்த 5 எழுத்து என்பது காலங்கள் தோறும் வரலாறுகள் தோறும் ஞாபகங்களை பேணி வைப்பதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒன்று. காலங்கள் தோறும் வரலாறுகள் தோறும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்காக தங்களுடைய சில விடயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அதை ஞாபகப்படுத்துவதற்காக, ஞாபகத்தில் எப்போதுமே வைத்திருப்பதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒன்று குறித்த சொல் இந்த கடைசியில் வரக்கூடிய ஒரு 5 எழுத்து சொல்லாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக 11 எழுத்துக்களில் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. அழைக்கலாம். 4165953005555.
11: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
12: இல்லடா.
11: ஹலோ, காசு வந்ததாடா?
12: இன்னும் வரல காசு.
11: காசு வந்துச்சா?
12: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
13: What's happening? So sad.
14: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
15: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
16: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்க
15: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
17: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
18: 905-270-8800
17: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
19: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
0: மீண்டும் தரவுகளை சொல்லிக் கொண்டிருப்ப பாடலுக்கு சென்றுவெல்லாம் கொண்டு வரக்கூடிய விடை என்பது மொத்தமாக 11 எழுத்துக்களை கொண்டிருக்கும். இந்த 11 எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது ஒருவர் பேசக்கூடிய மொழி சார்ந்து அவரை அடையாளப்படுத்தக்கூடிய சொல். ஒருவர் பேசக்கூடிய மொழி சார்ந்து அவரை அடையாளப்படுத்தக்கூடிய சொல்லாக இந்த முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து இருக்கும். அந்த 3 எழுத்து என்பது நேரடியாக வராது, நீங்கள் பிரித்தறிய வேண்டிய சொல்லாக இருக்கும். இந்த முதல் 3 எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். முதல் 3 எழுத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். ஆனால் இங்கே அது சேர்ந்திருக்கின்ற சொல்லாக இருக்கிறது, அதனால் பிரித்தறிய வேண்டும். முன்னுக்கு வரக்கூடிய சொல் 3 எழுத்திலே ஒருவர் பேசக்கூடிய மொழி சார்ந்து அடையாளப்படுத்தக்கூடிய சொல் அல்லது மொழி சார்ந்த அடையாளமாக இருக்கக்கூடிய சொல், அது முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து பிரித்தறிய வேண்டும். அதற்கு அடுத்து வரக்கூடிய 4 எழுத்து என்பது திட்டமிட்ட வகையிலே ஒன்றை இல்லாமல் செய்வது. திட்டமிட்ட வகையிலே ஒன்றை இல்லாமல் செய்வது, அது மரங்களை வெட்டுவதாக இருக்கலாம் அல்லது மனிதர்களை கொல்லுவதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இப்பொழுது ஒரு பயிர் விளைந்திருக்கக்கூடிய பயிர் நிலங்களை எரிப்பதாக இருக்கலாம், எல்லாமே அதற்குள் வரும். அதாவது திட்டமிட்ட வகையிலே வேண்டுமென்றே ஒன்றை இல்லாமல் செய்கின்ற நிலையோடு சம்பந்தப்படுகின்ற சொல். அது மனிதர்களை கொள்வதாக இருக்கலாம், மரங்களை வெட்டுவதாக இருக்கலாம், பயிர்களை எரிப்பதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவற்றோடெல்லாம் சம்பந்தப்படக்கூடிய சொல் அந்த அடுத்து வரக்கூடிய 4 எழுத்து சொல்லாக இருக்கும். கடைசியில் வரக்கூடிய ஒரு சொல் 5 எழுத்திலே வரும். மொத்தமாக 11 எழுத்து, கடைசியில் வரக்கூடிய சொல் 5 எழுத்திலே வரும். அந்த 5 எழுத்து என்பது வரலாறெங்கும் தங்களுடைய ஞாபகங்களை கடத்துவதற்காக, வரலாறெங்கும் தங்களுடைய ஞாபகங்களை தங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு கொடுமையை அல்லது அநீதியை அதை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துவதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒன்றுதான் இந்த கடைசியில் வரக்கூடிய ஒரு 5 எழுத்து சொல்லாக இருக்கும். அது ஒரு வரலாறெங்கும் நிலைத்து நிற்க வேண்டும், நீண்ட தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், காலங்கள் தோறும் தங்களுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஞாபகங்களை பேணிக் கொள்வதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒன்று. அது ஒரு 5 எழுத்து சொல்லாக இருக்கும். அது கடைசியில் வரக்கூடிய 5 எழுத்தாக இருக்கும். விடை என்பது மொத்தமாக 11 எழுத்துக்களை கொண்டிருக்கும். ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றிலே. அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம் இந்த வேளையில். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம். யோகா,
1: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் உள்ள?
2: இனவழிப்பு நினைவாகம்
1: பகர. நன்றி உங்களுக்கு.
2: நன்றி
1: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள், என்ன பதில் உள்ள?
3: இனவழிப்பு நினைவகம்.
1: நன்றி உங்களுக்கு.
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம் அருண், நான் புவி.
1: புவி சொல்லுங்கள், நலம் தானே?
4: நான் நலமாக இருக்கிறேன், நீங்கள்? நலம்.
1: நலம் சொல்லுங்கள், என்ன பதில்?
4: நன்றி, இனவழிப்பு நினைவகம்.
1: நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம், தீபன்.
1: தீபன் சொல்லுங்கள்.
5: அதே போல தான், இனவழிப்பு நினைவகம்.
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர், வணக்கம்.
6: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்? இனவழிப்பு நினைவகம். இனவழிப்பு நினைவகம், இனம் கூட்டல் அழிப்பு, இனவழிப்பு என்று வரும். இனவழிப்பு நினைவகம், இனம் கூட்டல் அழிப்பு, இனவழிப்பு என்று வரும். கடைசியாக நினைவகம் என்று வரும். இனம் என்பது நான் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய மொழி சார்ந்த ஒரு சொல். இனம் என்பது ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய, நாங்கள் தமிழ் பேசுவதனால் நாங்கள் தமிழர்கள். இன்னொரு மொழி சார்ந்த சொல்லாக பல இனங்கள் இருக்கிறது. சில இனங்கள் வந்து மதத்தாலும் அடையாளப்படுத்தப்படுகிறது, அவர்கள் சார்ந்த மதம் சார்ந்தும் சில இனங்கள் அடையாளப்படுத்துகிறது. பெரும்பான்மையாக பார்க்குற போது மொழி சார்ந்த அடையாளங்கள் அந்த இனத்தோடு சம்பந்தப்படுகிறது. அழிப்பு என்பது அது பயிர்களை எரிப்பதும் அழிப்பு தான், மரங்களை வெட்டுவதும் அழிப்பு தான், உயிர்களை கொல்வதும் அழிப்பு தான். அந்த வகையிலே இனம் என்று வருகிற போது இனம் கூட்டல் அழிப்பு, இனவழிப்பு என்று வருகிறது. நினைவகம் என்பது இறந்தோர்கள் தொடர்பாக அல்லது தங்களுடைய வரலாற்றை கடத்துவது தொடர்பாக, இழைக்கப்பட்ட அநீதிகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவது தொடர்பாக உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த நினைவகம் என்பது. நினைவு கூட்டல் அகம், நினைவு கூட்டல் அகம், அதாவது நினைவுகளை தாங்கி நிற்கின்ற இடம். அகம் என்பது மனத்தை குறைக்கும், அகம் என்பது இடத்தை குறைக்கும். அகம் என்பது உள்புறம், அகம் என்பது இடம், அகம் என்பது மனம், பல பொருட்களை தரும். இப்போ நாங்கள் அகம் என்கின்ற சொல், வீடுகளுக்கு கூட சில இடங்களிலே தங்ககம் என்று சொல்வார்கள். இப்போ விடுதிகளை தங்ககம் என்று சொல்வார்கள். அந்த இடம் சார்ந்த சொல்லாக அது வரும். அப்போ அன்பகம் என்று சொன்னால், எழிலகம் என்று சொன்னால் எழில் கூடியிருக்கின்ற இடம். அன்பகம் என்றால் அன்பு நிறைந்த இடம். அப்படியெல்லாம் ஒரு சொற்களை நாங்கள் பயன்படுத்துவோம். அது மாதிரி நினைவு கூட்டல் அகம் என்பது நினைவகம் என்று வரும், நினைவுகளை தாங்கி நிற்கின்ற இடம். அந்த வகையிலே இனவழிப்பு நினைவகம் என்பது இது வருமனே ஒரு சொல் அல்ல. ஒன்று, நீங்கள் பெருமைப்படலாம் இந்த மண்ணிலே வாழ்வதற்காக, என்ன நீங்கள் அதில் பங்களிப்பு செய்தீர்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் இந்த மண்ணிலே வாழ்வதற்காக நீங்கள் பெருமைப்படலாம் என்று சொன்னால், தாயகத்திலே அந்த இறந்து போன மக்களுக்கான ஒரு நினைவு தூபியை வைக்க முடியாத சூழலிலே எங்கெல்லாம் நினைவு தூபிகள் எழுப்பப்பட்டதோ அங்கெல்லாம் அவை இடித்து அழிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே கூட அந்த ஒற்றை கையொன்று, தீபத்தை ஏந்துகின்ற போல ஒற்றை கையொன்று இருந்தது, அது அடித்து உடைத்தார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உள்ளக வளாகத்திலே இறந்து போன மக்களுக்கான ஒரு நினைவு தூவி, விடுதலை புலிகளுக்கானதல்ல, இறந்து போன மக்களுக்கான, முள்ளிவாய்க்காலில் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட மக்களுக்கான நினைவு தூவி ஒன்று யாழ் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அமைக்கப்பட்டது, அது இடித்து அழிக்கப்பட்டது. அதனுடைய விளைவாகத்தான் இங்கே, அதாவது ஒட்டுமொத்த புலம்பெயர் தேசங்களிலும், முதல் முதலாக கனடாவிலே ஒரு பெரிய எழுச்சி ஒன்று உருவாகியது. அதனூடாக பிராம்டனிலேயே ஒரு நினைவகம் ஒன்று உருவாக்கப்பட்டது, முள்ளிவாய்க்கால் நினைவகம் அல்லது இனவழிப்பு நினைவகம் என்று நாங்கள் அதனை குறியீடு செய்கின்றோம். அது நிகழ்ந்தது இதே மாதத்தில், மே மாதம் 10 2025 கடந்த ஆண்டு. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆண்டு சில நாட்களும் கழித்து இருக்கிறோம். இன்று 13 இது உருவாக்கப்பட்டது, அதாவது திறந்து வைக்கப்பட்டது வந்து 10 2025 மாலை 6 அது திறந்து வைக்கப்பட்டது. அது திறந்து வைக்கப்பட்ட போது அந்த இடத்தில் நீங்கள் நின்றிருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் உங்களை கொண்டாடி கொள்ளக்கூடிய, நீங்கள் பெருமைப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அந்த நினைவகம் ஒரு சிவப்பு துணியால் போர்த்தி இருந்தது. அந்த மெல்ல மெல்ல அந்த சிவப்பு துணி விலகி வருகின்ற போது சுற்றி வர நின்று தமிழின உணர்வாளர்கள் மேலே பூச்சொறிந்தார்கள். அது அந்த மேலே எழும்பி அந்த ஒரு இப்போ ஒரு பீரங்கியிலிருந்து குண்டு பாய்வது போல குழாய்களிலிருந்து அந்த பூக்கள் வந்து மேல் நோக்கி தூவ விடப்பட்டு மேல் நோக்கி தூவப்பட்ட பூ அந்த மேலே அந்த தூவிக்கு மேலே வந்து விழுவது போல ஒரு அமைப்பு செய்யப்பட்டது. அது ஒரு கண்கொள்ளா காட்சி, அது பார்த்தால் மட்டும்தான் புரியும் அந்த நினைவு என்பது. இங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், அதாவது பன்மொழி பேசக்கூடிய பல்வேறு இனங்களை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் அதிலே கூடி நின்றார்கள். அதிலே எல்லாருக்கும் முத்தாய்ப்பாக பொதுவாக தமிழ் மக்களுடைய ஒரு தோழனாக எப்போதும் இருக்கின்ற பிராம்டன் மேயர் பேட்ரிக் ப்ரௌன் அவர்கள் அதிலே மிக பெருமிதத்தோடு நாங்கள் இன்றைக்கும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு மனிதர். அவர் எங்களுக்காக எப்போதும் குரல் கொடுக்கின்றனவர். எனவே அவரும் அவர் சார்ந்த இனி அரசியல் பிரமுகர்களும் சூழ்ந்து நிற்க இந்த மே மாதத்தின் 10ஆம் நாளிலே அது திறந்து வைக்கப்பட்டது. உலகத்திலே புலம்பெயர் தேசத்திலே முதல் முதலாக திறக்கப்பட்ட ஒரு நினைவகம், அதுவும் அரசு அங்கீகாரத்தோடு, கெனடி அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோடு பிராம்டன் நகரிலே அது திறக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி இனி ஸ்காப்ரோவிலும் ஒன்று அமைய இருக்கிறது என்றால் ஸ்காப்ரோவினுடைய அரச பீடமும் வந்து அதை திறப்பதற்கான அங்கீகாரத்தை தந்திருக்கிறது. இனி ஒவ்வொரு நகரங்களிலும் இது உருவாகும் என்கின்ற நம்பிக்கைகள் இருக்கிறது. இதை முன்மாதிரியாக கொண்டு தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா நாடுகளிலும் இது உருவாவதற்கான சட்ட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்கலாம். அந்த வகையில் தான் இந்த மண்ணில் அது இதிலே உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெருமைப்படலாம் என்று சொன்னால் இது ஒரு வரலாற்று பதிவு. இது சாதாரணமான நீங்கள் கடந்து போகக்கூடிய விடயம் அல்ல. இதுவரையில் சில பேர் நீங்கள் அதை பார்க்காமல் கூட இருப்பீர்கள். இங்கே நாங்கள் வாழ்கின்ற இடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஊரூராக வெக்கேஷன் விடுமுறை என்று சொல்லி நிறைய இடங்களை போய் காசு செலவழித்து பார்ப்பீர்கள், கொண்டாடுவீர்கள். ஆனால் உங்கள் மண்ணிலே, நீங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணிலே, உங்களுக்காக, உங்கள் தாய் மண்ணுக்காக, உங்களுக்கு நடந்த இன அழிப்புக்காக ஒன்று உருவாகியிருக்கிறது. அதை எத்தனை பேர் இதுவரை சென்று பார்த்தீர்கள், எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் காட்டினீர்கள் என்கின்ற கேள்விக்கு உங்கள் பலரிடத்திலே பதிலே இருக்காது. ஏனென்றால் நாங்கள் எப்பவுமே எங்களுடையதை கொண்டாடுவதில்லை, மாற்றானுடையதை கொண்டாடுவோம். ஆனால் எங்களுக்கு சொந்தமானதை, எங்களுக்கு எங்களுக்கானதை நாங்கள் எப்பொழுதுமே கொண்டாடுவதில்லை. அது எங்களுடைய ஒரு குறை, எங்கள் இனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு குறை ஒன்று, காலங்காலமாக இருக்கப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட குறை ஒன்று அது. எனவே இதுவரையில் நீங்கள் அதை போய் பார்க்கவில்லை என்று சொன்னால் தயவு செய்து போய் பாருங்கள். அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் போய் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளையும் கொண்டு போய் பாருங்கள். அதிலே வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாட்டிலும் கூட எங்களுக்கு நடந்த ஒட்டுமொத்த இனப்படுகொலையின் வரலாறு அதை சுற்றி இருக்கக்கூடிய தூண்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அது ஒரு காலத்தின் கடமையாக இந்த மாதத்திலே அதை செய்யுங்கள். என்றால் மே மாதம் ஒரு வலி சுமந்த மாதம், இந்த மாதத்திலே அதை செய்யுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்ளலாம். இன அழிப்பு நினைவகம் என்பது இந்த மண்ணில் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு பெரும் பாய்ச்சல், சாதாரணமான விடயம் அல்ல. எங்களுக்கு உலக நாடுகள் தடை போட்டது, எத்தனையோ நாடுகளிலே இன்றைக்கும் தடைகள் இருக்கிறது. இவையெல்லாம் தாண்டி இந்த மண்ணிலே எங்களுக்கு நிகழ்ந்த ஒரு இனப்படுகொலையே நாங்கள் நினைவேந்தி நிற்பதற்கான ஒரு நினைவகம் உருவாக்கப்பட்டது. இது சாதாரணமான விடயம் அல்ல. சிங்கள பீர்ணவாத அரசு நிறைய தடைகளை சட்டபூர்வமாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு விடயங்களிலே இதை தடுப்பதற்காக இவ்வளவோ முயற்சி செய்தது. ஆனால் அது வாய்க்கவே இல்லை இந்த மண்ணிலே. இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு உறுதுணையாக நின்று அதை நிறைவேற்றி தந்திருக்கிறது. குறிப்பாக முதல் முதலாக இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட போது கூட நான் அங்கே நின்றேன். நான் எல்லா நிகழ்வுகளிலும் நான் அங்கே நின்றேன். அடிக்கல் நாட்டப்பட்ட போது கூட ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு எங்களை அழித்த இனம், அதாவது தமிழீழத்திலே எங்களை அழித்த ஒரு இனம் அங்கே வந்து கூக்குரலிட்டது. இது அமைக்கப்படக்கூடாது, அது இது என்று நிறைய விஷயங்களை சொல்லி கூக்குரலிட்டார்கள். அந்த நிகழ்வை கூச்சலிட்டு தடுக்க முற்பட்டார்கள். பேட்ரிக் ப்ரௌன் அவர்கள் சொல்லிய ஒரு வார்த்தை இப்போதும் காதுக்குள் நிற்கிறது. நீங்கள் தமிழ் மக்களை அந்த மண்ணில் தான் வாழ விடவில்லை, அந்த மண்ணில் தான் அந்த மக்களுக்கான சுதந்திரம் இல்லைன்னு சொன்னால் இது எங்களுடைய நாடு. கனடா என்பது எங்களுடைய நாடு. இங்கே நாங்கள் தமிழ் மக்களுக்காக உருவாக்குகிற ஒன்றை நீங்கள் எந்த வகையிலும் தடுக்க முடியாது. நீங்கள் கத்துவதாக இருந்தால் உங்களுடைய தேசம் என்று சொல்லக்கூடிய கொழும்பில் போய் நின்று கத்துங்கள் என்று அவர் அந்த விடயத்தை சொல்லியிருந்தார். ஏனென்று சொன்னால் இது ஒரு மனித உரிமைகள் தொடர்பாக உருவாக்கப்படுகின்ற ஒன்று, அழிக்கப்பட்ட ஒரு இனத்துக்காக உருவாக்கப்படுகின்ற ஒன்று. இந்த மண்ணிலே இதை நாங்கள் அரச அங்கீகாரத்தோடு உருவாக்குகிறோம். இதையும் நீங்கள் இங்கே வந்து தடுப்பீர்களாக இருந்தால், இதற்கு எதிராக நீங்கள் கூச்சல் போடுவீர்களாக இருந்தால், அது இந்த மண்ணில் செய்ய வேண்டாம், உங்கள் தேசத்தில் போய் நின்று செய்யுங்கள் என்று சொல்லி அதிலே பெட்ரிக் பிரவுன் அவர்கள் சொல்லிய விடயங்கள் இன்றைக்கும் இப்போதும் காதல் ஒலிக்கிறது. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரும் துணையாக நிற்கின்ற ஒரு மனிதராக அவரை நாங்கள் பார்க்கின்றோம், அவரை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன அழிப்பு நினைவகம் என்பது பிராம்டனில் இருக்கிறது, போய் பாருங்கள். வருகின்ற 18ஆம் தேதி கூட மதிய பொழுதிலே அங்கே ஒரு நிகழ்வு இருக்கிறது. வருகின்ற மே மாதம் 18ஆம் நாள் அந்த இனப்படுகொலை நினைவேந்தல் தொடர்பாக மதிய பொழுதிலே அங்கே ஒரு நினைவேந்தல் நிகழ்வு நடக்கிறது. முடிந்தால் அதற்காக என்றாலும் அந்த நிகழ்விலே போய் பங்கு பெற்றிக் கொள்ளுங்கள் என்பதையும் அன்போடு சொல்லிக்கொள்ளலாம். இன அழிப்பு நினைவகம் இங்கே கெனடிய மண்ணிலே எங்களுடைய இன அழிப்பு தொடர்பாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. எனவே அந்த சொல்லுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நேரம் 2:48.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
8: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
9: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
11: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
12: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
11: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
12: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-6-7-2
0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
1: அடுத்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைகிறது. இது 7 எழுத்தில் வரக்கூடிய விடையாக வரும். இந்த விடை 7 எழுத்துக்களை கொண்டதாக வரும். இந்த 7 எழுத்துக்களிலே முன்னுக்கு வரக்கூடிய கடைசியில் வரக்கூடிய ஒரு 3 எழுத்து என்பது ஒரு உணவு சார்ந்த சொல். கடைசியில் வரக்கூடிய 3 எழுத்து என்பது ஒரு உணவு சார்ந்த சொல், ஒரு வகையான திரவநிலை சார்ந்த உணர்வுன்னு சொல்லலாம். அதுக்காக முற்றுமுழுதாக திரவம் என்று இல்லை, ஒரு வகையான திரவ நிலை சார்ந்த ஒரு உணவு குறித்த சொல்லாக அந்த கடைசியில் வரக்கூடிய 3 எழுத்து சொல்லியிருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது இது ஞாபகங்கள் தொடர்பான ஒரு சொல். முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது ஞாபகங்கள் தொடர்பான சொல். 4ஆம் எழுத்தாக வரக்கூடிய 1 எழுத்து நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். விடை என்பது மொத்தமாக 7 எழுத்துக்களை கொண்டிருக்கும். விடை என்பது மொத்தமாக 7 எழுத்துக்களை கொண்டிருக்கும். மொத்தமாக 7 எழுத்தில் வரக்கூடிய விடை, அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 3 எழுத்து என்பது ஞாபகங்கள் தொடர்பான சொல், கடைசியில் வரக்கூடிய 3 எழுத்து என்பது ஒரு உணவு தொடர்பான சொல், குறிப்பாக ஒரு திரவநிலை சார்ந்த ஒரு உணவை குறிக்கின்ற சொல். முற்றுமுழுதாக திரவநிலையாக இருக்காது, கொஞ்சம் ஒரு கெட்டியான அதே விலையிலே ஒரு திரவநிலை சார்ந்தும் இருக்கக்கூடிய சொல். இது காலை உணவாகவும் பயன்படுத்துவார்கள், சில நேரங்களிலே இரவு உணவாகவும் பயன்படுத்துவார்கள். பொதுவாக பெரும்பாலும் இது காலை உணவாக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று. அதாவது தமிழ் மக்களுடைய உணவு பண்பாட்டு வழக்கிலே இது பெரும்பாலும் ஒரு காலை உணவாக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று. நிறைந்த ஆதாரம் தரக்கூடிய, நிறைந்த சத்து தரக்கூடிய, நிறைந்த ஒரு ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உணவு வகை தான் இது. இது பல வகைகளிலே பல வடிவங்களிலே செய்யப்படும். அது ஒரு மூன்று எழுத்தில் வரக்கூடிய ஒரு உணவின் பெயர், அதாவது ஒரு பொது பெயர். அது அதிலே பல வகை காணப்படும். ஒரு எழுத்து நீங்களாக சேர்த்து கொள்ள வேண்டும். விடை என்பது மொத்தமாக ஏழு எழுத்துக்களை கொண்டிருக்கும்.
13: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: ஒலிகின பாடலை தொடர்ந்து நீங்கள் சந்திக்கலாம். கொண்டு வரக்கூடிய விடை என்பது ஏழு இடத்தில் வர வேண்டும். இந்த ஏழு இடத்திலே கடைசியில் வரக்கூடிய மூன்று இடத்து என்பது ஒரு உணவை குறிக்கின்ற சொல், ஒரு சாப்பாடு சார்ந்த சொல். ஆனால் ஒரு திரவநிலை சார்ந்த உணவாக இருக்கும். அதுக்காக முற்றுமுழுதாக திரவமாக இருக்காது. அது ஒரு வகையான திரவநிலை சார்ந்த சொல், ஒரு தண்ணீர் தன்மை சார்ந்ததுன்னு சொல்லலாம். பல வகையிலே அது உருவாக்கப்படும். பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு பெயர்களிலே அது இருக்கிறது. அதே வேளையிலே நிறைந்த ஆதாரம், சத்து, ஆரோக்கியம் இவையெல்லாம் தரக்கூடிய ஒரு உணவு, அதாவது தமிழ் மக்களுடைய பண்பாட்டு வழக்கிலே. முன்னுக்கு வரக்கூடியது ஞாபகங்கள் தொடர்பான ஒரு சொல். ஒரு எழுத்து நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து ஞாபகங்கள் தொடர்பானது, கடைசியில் வரக்கூடிய மூன்று எழுத்து உணவு தொடர்பானது, நடுவில் வரக்கூடிய ஒரு எழுத்து நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். விடை ஏழு எழுத்தில் வரும். பாடலை தொடர்ந்து சந்திக்கலாம். இது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வி.

0: நேர்கள் கேட்டுக் கொண்டு புதிய எம்ஆர் தமிழப்பம் காற்றில் இப்போது அழைப்பிலேயே காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இந்த வழியில் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: வணக்கம் சாந்தி, சொல்லுங்கள், என்ன பதில்?
1: நினைவு கஞ்சி.
0: நினைவு கஞ்சியா, பார்க்கலாம். நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கு, நடத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: வணக்கம் ராஜவர்மன், சொல்லுங்கள்.
2: நினைவு கஞ்சி,
0: பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
2: வணக்கம்.
0: நன்றி நன்றி, அழைப்போடு காத்திருக்கு, அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலேயே வணக்கம்.
3: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
3: நினைவு கஞ்சி.
0: நன்றி, அழைப்பில் இருக்கு, நடத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம் தீபன்.
0: தீபன் சொல்லுங்கள்.
4: நினைவு கஞ்சி.
0: நன்றி தீபன்.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி, அழைப்போடு காத்திருக்கு, நடத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம் சோபாலன்.
0: சோபாலன் சொல்லுங்கள்.
5: நினைவு ஊட்டல் கஞ்சி. நினைவு கஞ்சி.
0: நன்றி
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, அழைப்பில் இருக்கு, நடத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம் அருண், நான் புவி.
0: புவி சொல்லுங்கள்.
6: நினைவு கஞ்சி.
0: நன்றி நன்றி நன்றி, அழைப்பில் இருக்கு, நடத்த ஒரு வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? நினைவு கஞ்சி என்பது சரியானது. இது உண்மையிலேயே இனவழிப்பு நினைவு கஞ்சி அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி. அது முழுமையாகத்தான் சொல்ல வேண்டும். அது உங்களுடைய கேள்வி பதிலாக தருகிற போது அது கடினமாக இருக்கும் என்பதனால் அதை சொற்களை குறைத்திருந்தேன். முள்ளிவாய்க்கால் கஞ்சி அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி அல்லது இனவழிப்பு நினைவு கஞ்சி, இந்த பெயரால் தான் நாங்கள் அதை அழைக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. மீண்டும் மீண்டும் நான் கடந்த வாரத்திலும் சொல்லியிருந்தேன், மீண்டும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்லுவேன். இந்த கஞ்சியை ஏதோ ஒரு நேரத்திலே உங்கள் வீடுகளிலே உங்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுங்கள். அதாவது இந்த மே மாதத்தில், குறிப்பாக இந்த மே 18 வருவதற்கு முன்பாக ஏதோ ஒரு நேரத்திலே உங்கள் வீடுகளிலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த கஞ்சியை உங்கள் வீடுகளிலே ஒரு நேர உணவாக்குங்கள். அது காலையாக இருக்கலாம் அல்லது மதியமாக இருக்கலாம் அல்லது இரவாக இருக்கலாம், ஏதோ ஒரு நேரத்திலே அந்த கஞ்சியை உங்கள் வீட்டிலே காய்ச்சுங்கள். ஆனால் அதை அது பால் விட்டு சர்க்கரை போட்டு சீனி போட்டு அதை சுவையாக தயவு செய்து உருவாக்காதீர்கள். அப்படி செய்வதாக இருந்தால் நீங்கள் செய்யவே வேண்டாம். ஏனென்று சொன்னால் அந்த கஞ்சியிலே சுவை குறைந்த கஞ்சியாக உருவாக்குங்கள். அந்த கஞ்சி சுவை குறைந்த கஞ்சியாக உருவாக்குங்கள். அவ்வாறு அது உருவாக்கப்படுகிற போது உங்கள் வீட்டிலே அதற்கு பலர் முகம் சுளிப்பார்கள். அதாவது இதையெல்லாம் மனிதர்கள் சாப்பிடுவார்களா என்று கேள்வி அங்கே வரும். இதையெல்லாம் யார் சாப்பிடுவதற்காக செஞ்சீர்கள், ஏன் இப்படி ஒரு சுவை இல்லாமல் செய்தீர்கள் என்று உங்களை யாராவது அதை உருவாக்குகின்ற உங்களை யாராவது திட்டவும் நேரலாம். அப்போது அந்த வரலாற்றை நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், ஒரு நாள் ஒரு நேரம் உங்களுக்கு இதை உட்கொள்வது கடினமாக இருக்கிறது, ஆனால் இதைத்தான் எங்களுடைய சொந்தங்கள், எங்கள் உறவுகள் 2009 ஆண்டிலே பல மாதங்களாக அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே அவர்கள் உண்டார்கள். இந்த கஞ்சியை ஒருவேளை பெறுவதற்காக அவர்கள் நீண்ட வரிசையிலே எங்கள் மண்ணிலே காத்திருந்தார்கள். சின்னவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் அந்த ஒரு நேர கஞ்சியை பெறுவதற்காக எங்கள் மண்ணிலே எங்கள் சொந்தங்கள் காத்து நின்றார்கள். கஞ்சிக்காகத்தான் இவர்கள் காத்து நிற்கின்றார்கள் என்று தெரிந்தும் சிங்கள பேரினவாதம் அந்த வரிசையில் நின்ற மக்கள் மீதும் விமான குண்டுகளை வீசியது, ஆட்லரி செல்களை வீசியது, கோரமான இறுகணை தாக்குதல்களை செய்தது. அங்கே நடப்பது உணவு பரிமாற்றம்தான். அங்கே கஞ்சிக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். அந்த கூட்டம் கஞ்சிக்குத்தான் நிற்கிறது. கைகளிலே பேணிகளையும் கைகளிலே தகர டப்பாக்களையும் ஏந்தியவாறு என்று தெரிந்து கொண்டும் கைகளிலே சிரட்டைகளை ஏந்தியவாறு அந்த மக்கள் கஞ்சிக்காகத்தான் வரிசையிலே காத்திருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டும் சிங்கள பேரினவாதம் அந்த மக்கள் மீது இனப்படுகொலையை செய்து முடித்தது, கஞ்சிக்காக நின்ற மக்கள் மீது. எனவே அந்த கஞ்சியை உங்கள் வீடுகளிலே உருவாக்குங்கள். ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு நேரத்திலே உருவாக்குங்கள். அதை சுவை குறைந்த கஞ்சியாக உருவாக்குங்கள். அப்போது உங்கள் வீட்டிலே பிள்ளைகளோ அல்லது உங்கள் வீட்டிலே பெரியவர்களோ கேள்வியை கேட்பார்கள். ஏன்டா எல்லாருக்குமே அந்த முள்ளிவாய்க்கால் என்பது இப்போது மறந்து போய்விடுகின்ற ஒன்றாக மாறிவிட்டது. அதை மறக்கவே பலரும் விரும்புகிறார்கள். எனவேதான் அதை மறக்க விடாமல் ஞாபகப்படுத்துவது எங்கள் கடமையாக இருக்கட்டும். ஏனென்றால் வரலாற்றை கடத்துவது என்பது எங்கள் கடமை, வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது என்பது எங்கள் கடமை. அதனால் தான் இதை ஒரு நினைவு கஞ்சியாக, நினைவேந்தல் கஞ்சியாக அதை பயன்படுத்துங்கள். இது சுவையாக இல்லை என்று கேள்வி எழுகிற போது, ஆம், இதைத்தான் உங்கள் சொந்தங்கள் பல மாதங்களாக முள்ளிவாய்க்காலிலே தங்கள் உணவாக கொண்டு தங்கள் உயிர்களை காத்தார்கள். இது ஒரு உயிர்காப்பு கஞ்சியாக இருந்தது என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கோ சொல்லி வரலாற்றை கடத்துங்கள். முள்ளிவாய்க்காலில் எங்கள் இனம் பட்ட பேரவலங்களை சொல்லுங்கள். எங்கள் மண்ணின் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த இனப்படுகொலையின் வரலாற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். தலைமுறை தலைமுறைகளாக இந்த மண்ணில் நாங்கள் கடத்த வேண்டிய ஒரு இனம் சார்ந்த வரலாறு என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். இன்னொன்றையும் நீங்கள் அறிந்து வைத்திருங்கள். இந்த மண்ணிலே, கனடாவிலே, ஒவ்வொரு மே மாதத்திலும் ஒரு வாரம் என்பது இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்பது ஒன்டாரியோவிலே சட்டபூர்வமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜெனசைட் எடியூகேஷன் வீக் என்கின்ற ஒன்று இங்கே இந்த மண்ணிலே நம்மவர்களால் நிறைந்த போராட்டத்துக்கு உட்பட்ட வகையிலே நிறைந்த போராட்டம், அதாவது அதை ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு நகர்வையும் எடுக்கிற போது சிறிலங்கா அரசாங்கம் சட்டபூர்வமாக அதை மோதியது, வழக்குகளை போட்டது, மேன்முறையீடுகளை செய்தது. அதை அந்த சட்டத்தை இல்லாமல் செய்வதற்காக சிறிலங்கா அரசாங்கம் பெரும் பொருட்செலவிலே பெருமளவு பணத்தை செலவழித்து அந்த சட்டத்தை இல்லாமல் பண்ணுவதற்காக பல தரவை மேல்முறையீடுகளை சென்றது. ஆனாலும் ஒவ்வொரு தரவையும் ஒன்றாரிய அரசாங்கம் அதை அந்த எல்லாவற்றையும் நிராகரித்து அதை திட்டவட்டமாக நிறுவியது. ஆம், இது எந்த வகையிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, இது சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்கின்ற வகையிலே இறுதியாக அந்த தீர்ப்பு எங்களுக்கு சார்பாக வந்தது. இந்த மண்ணிலே இந்த இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்பது இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலே ஒரு வாரம் சட்டபூர்வமாக எங்களுக்கு நடந்த வரலாற்றையும் உலகெங்கும் இருக்கக்கூடிய நடந்த இனப்படுகொலை வரலாறுகளையும் பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்ற ஒரு வாரமாக இது இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ளலாம். எனவே சட்டபூர்வமாக ஒன்றாரியோ மண் தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த மண்ணிலே வாழ்ந்தாலும், எந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும், உங்கள் குடும்பங்களிலே இந்த இனப்படுகொலை என்கின்ற விடயத்தை கொண்டு போய் சேருங்கள். அந்த வரலாற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதன் மூலமாக வரலாறெங்கும் அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு போய் செய்கின்ற கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். மீண்டும் உங்கள் எல்லோருக்குமே ஞாபகப்படுத்தலாம், வருகின்ற 18ஆம் தேதி உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு நடக்கிறது. அதுபோல இங்கே கனடாவிலும் அந்த இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு நடக்கிறது. குறிப்பாக

நடக்கக்கூடிய ஒன்று. அது வெறுமனே அங்கே போய் மலர்களை தூவி அகவணக்கம் செய்து வழிபடுகின்ற ஒரு நிகழ்வாகவும் சில நினைவுரைகள் நடக்கின்ற ஒன்றாகவும் இருக்கும். ஸ்காபரோவில் நடக்கின்ற அந்த நினைவெழுச்சி என்பது ஒரு 3 மணித்தியாலங்கள் 4 மணித்தியாலங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே அது முகவரியை நீங்களாக தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த நினைவு எழுச்சி நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது மிக முக்கியமானது. இது இனம் சார்ந்த ஒரு கடமை. போகின்ற போது தனியே செல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளையும் அழைத்துச் செல்லுங்கள். என்னென்று சொன்னால் உங்களுக்கு வரலாறு தெரியும், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்குத்தான் வரலாறு தெரிய வேண்டும். அங்கே அழைத்துச் செல்லுங்கள். அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் தொடர்பாக உங்கள் பிள்ளைகள் கேள்விகளை கேட்பார்கள். அவ்வாறு கேள்விகளை கேட்கிற போது பொறுமையோடு அந்த வரலாற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இதுதான் முக்கியமானது. அதனால் தான் அந்த நிகழ்வுகளுக்கு செல்லுங்கள் என்பதையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது வலிசுமந்த மாதம். ஒரு வலிசுமந்த இனமாக இந்த வரலாற்றை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் தலைமுறைக்கும் கடத்துவது எங்கள் கடமை என்பதையும் இந்த வேளையிலே உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றிலே. இதுவரை போட்டி நிகழ்ச்சி என்கின்ற வடிவத்திலே பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். நிகழ்ச்சியோடு கலந்து கொண்ட நேர்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்கள் என்று அனைவருக்குமே என்னுடைய அன்பும் நன்றியும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் புதிய சொற்கள் புதிய தேடலோடு அடுத்த போட்டி நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கலாம்.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: Everything okay? No problem, Dijinam.
7: Bar kalamu closing da tadikira nadi.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selithi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
6: Last minute
7: செல்லம் இல்லடா செல்வம்.
6: சரி சரி.

வடக்கு கிழக்கின் பல்வேறு பிரதேசங்களுக்கும் சென்று மே 18 அன்று முள்ளிவாய்க்காலை சென்றடைய இருக்கின்றது. தமிழக முதல்வரின் சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ராதன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்டதற்கு இந்திய பொதுவுடைமை கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. பல ஆண்டுகளாகவே மாணவர்கள் சேர்க்கை குறைந்து வருவதை தொடர்ந்து பணியாளர்களின் எண்ணிக்கையை நவீனமயமாக்கும் மற்றும் சரியான அளவுக்கு கொண்டு வரவும் 200 மேற்பட்ட நிர்வாக பணியிடங்களை குறைத்து வருவதாக டொரண்டோ மாவட்ட பாடசாலை வாரியம் தெரிவித்துள்ளது. ஈரானில் அமெரிக்கா நடத்தி வருகின்ற போருக்கான செலவு இதுவரை சுமார் 29 பில்லியன் டாலர்களாக உயர்ந்திருப்பதாக பென்டகனின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். One of one.

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைகளின் நினைவு ஊர்தி பவனி நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை நல்லூரில் உள்ள தியாகதீபம் நினைவிடத்திலிருந்து தொடங்கி

0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
3: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
4: டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 7 செல்சியஸ். காற்று மணத்தியாதற்கு 18:30 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று காலை வரையான பொழுது பொதுவாக 6 செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். இன்றைய தொடர்ச்சியாக இப்போதும் கூட பல இடங்களிலே ஒரு மெல்லிய மழையோடு கூடிய பொழுதாகவே இருக்கிறது. எனவே வெளியிலே வாகன பயணங்கள் இருக்கக்கூடியவர்கள் மழை குறித்த கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வேகமான பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நீங்கள் சாலையிலே பயணிக்கின்ற போது உங்களில் எடுத்துக் கொள்ளக்கூடிய கவனம் என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல, சாலையில் பயணிக்கின்ற எல்லோருக்குமே பாதுகாப்பை தரும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். காலவரியான பொழுதிலே தொடர்ச்சியான மழைக்கான நிலைமை காணப்படுகிறது. புதன்கிழமை இன்று பகல் பொழுதை பொறுத்தவரையிலே 16 செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். இன்று இரவு 6 இருக்கும். இன்றைய பகல் பொழுதிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்பது இப்போதைய தகவலில் அறிய கிடைக்கிறது.
5: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.

நேரம் 3:17 நிமிடம். தொடர்ந்து வரும் காற்றலையில் 4 மணி வரையில் நீங்கள் தாய் நிலத்தின் நினைவு பகிர்வுகளை கேட்கலாம். எங்கள் தேசத்தின் விடுதலைக்காய் எங்கள் மண்ணிலே தங்கள் உயிர்களை விதையாக்கிய எங்கள் மாவீரர்கள், தேசத்தின் விடுதலைக்கான பாதையிலே பொதுமக்களாக இருந்தும் தேசத்தின் பணி செய்வதற்காக எல்லைப்படை வீரர்களாக இணைந்து தங்கள் உயிர்களை எங்கள் போர்க்களங்களிலே எங்கள் மண்ணுக்கான விதையாக்கிய தமிழ் ஈழத்தின் எல்லைப்படை வீரர்கள், தமிழீழ காவல்துறையிலே இருந்து கொண்டும் தமிழீழ மக்களுக்கான போர்க்கால பணிகளிலே ஈடுபட்ட போது வீரச்சாவை தழுவிய எங்கள் தேசத்தின் காவல்துறை வீரர்கள், இதுபோலவே எங்கள் தேசத்துக்கு உள்ளேயும் வெளியேயுமாக இருந்து எங்கள் தேசத்துக்கான விடுதலை போராட்டத்தினுடைய அங்கீகாரத்துக்காக பாடுபட்டவர்கள், எங்கள் மண்ணுக்காக உழைத்தவர்கள் என்று எங்கள் தேச விடுதலைக்கான பயணத்தில் ஒன்றிணைந்து பயணித்த எங்கள் தேசத்தின் நாட்டுப் பற்றாளர்கள், எங்கள் தேசத்தின் மாமனிதர்கள் என்று அவர்கள் அனைவரையும் நினைவேந்துகின்ற அவர்கள் வரலாற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காற்றலை பொழுதாகவும், சிங்கள பேரினவாத அரசாலும் இந்திய படைகளாலும் எங்கள் மண்ணிலே கொன்றொழிக்கப்பட்ட இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் தேசத்தின் மக்களின் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காற்றலையாக இந்த காற்றலை தேசத்தின் நினைவுகளை பகிர்கிறது. இது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலம். கொத்து கொத்தாய் எங்கள் மக்கள் எங்கள் மண்ணிலே இந்த உலகத்தின் மனச்சாட்சிகளை உலுக்கியவாறு இந்த உலகமெங்கும் வாழக்கூடிய சர்வதேச நாடுகளின் மூலை முடுக்கெல்லாம் தூதுவராலயங்கள் முன்பாக, ஒவ்வொரு நாடுகளின் தலைநகரங்கள் முன்பாக, ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய அரச அலுவலகங்கள் முன்பாக எல்லாம் புலம்பெயர் தேசங்களிலே எங்கள் மக்கள் இந்த காலத்திலே மண்டியிட்டு கதறி மன்றாடிய நாட்கள். ஏதேனும் ஒரு குரல் எங்கள் மண்ணுக்காக ஒலிக்காதா? ஏதேனும் ஒரு குரல், ஏதேனும் ஒரு நாடாளுமன்றம் வெளியே வந்து எங்கள் மண்ணுக்கான ஆதரவை தெரிவிக்காதா? ஏதேனும் ஒரு அரசியல் பிரமுகர் எங்களுக்கான குரலாக பேச மாட்டாரா என்று தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலும் நாங்கள் முட்டுக்காலில் நின்று மண்டியிட்டு அழுத காலங்களாக இவை இருக்கிறது. இதே காலப்பகுதியில் எங்கள் மண்ணிலே உலகத்தின் அமைதியோடு, அதாவது உலகம் அமைதி பார்த்திருக்க, உலகம் வேடிக்கை பார்த்திருக்க, சர்வதேச பண்புகளையெல்லாம் உலகுக்கெல்லாம் போதிக்கின்ற சர்வதேச பொது அமைப்புகள் எல்லாம் பாராமுகமாக நின்று ஒரு இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, சர்வதேசம் வழங்கிய நாசகார குண்டுகள் கொண்டு, சர்வதேசம் வழங்கிய தடை செய்யப்பட்ட இரசாயன ஆயுதங்கள் கொண்டு எங்கள் மண்ணிலே இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்று அரங்கேற்றப்பட்ட காலமாக இந்த காலம் இருக்கிறது. இது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காட்டலை. இது தாய் நிலத்தின் நினைவுகள் பகிர்கின்ற காட்டலை பொழுது. இது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலம். 2009 இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்ட ஒவ்வொரு நாளுமே ரணகளமான பொழுதுகளாகவே எங்கள் மக்களுக்கான ஒவ்வொரு விடியலும் அமைந்தது. தாயகத்தில் இருந்த மக்களுக்கு மட்டுமல்ல, புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய இனமானமுள்ள இன உணர்வுள்ள தமிழ் மீதும் தாய் மண்ணின் மீதும் பற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்கும் 2009 மே மாதத்தின் விடியல்கள் என்பது கொடுமையானதாகவும் கடினமானதாகவும் இருந்தது. ஒவ்வொரு காலை பொழுதிலும் எத்தனை எத்தனை இறப்புகளோ எத்தனை எத்தனை அவலங்களோ என்கின்ற எதிர்பார்ப்போடுதான் எங்கள் காலைகள் விடிந்தது. அப்படியான ஒரு நாள் தான் மே மாதத்தில் இந்த நினைவுக்குரிய நாளாக அமைகிறது. குருதி நிறைந்த கைகளோடு மக்களின் உயிரை காப்பாற்ற போராடிக் கொண்டிருந்த மருத்துவ போராளியாகிய செவ்வானத்தின் உயிரையும் இனப்படுகொலையாளர்களின் குண்டுகளில் ஒன்று பறித்து போட்டது. அசுரத்தனமான போர் நிபந்தனைகளை தகர்த்து மருத்துவமனையின் மீது சிங்கள பேரினவாதம் குண்டுகளை போட்டது. ஆம், உலகெங்கிலும் ஒரு பொது விதி இருக்கிறது. எத்தனை கூரமான போராக இருந்தாலும் வழிபாட்டு தலங்கள் மீதும் வைத்தியசாலைகள் மீதும் குண்டுகளை போடக்கூடாதென்பது பொது விதி. அது உலகத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற அல்லது தர்மத்தை கடைபிடிக்கின்ற அல்லது மனிதநேயத்தையாவது கொஞ்சம் மதிக்கின்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இராணுவங்கள் இவற்றை மதிக்கிறது. ஆனால் சிங்கள பேரினவாத இராணுவமோ எப்பொழுதும் அது ஒழுக்கத்தையும் மதித்ததில்லை, உலக சட்டங்களையும் அது கணக்கில் எடுத்ததில்லை. அந்த வகையில்தான் காயப்பட்ட மக்களுக்கான உயிர்காக்கும் சிகிச்சை நடந்து கொண்டிருந்த போதும் கூட மருந்துகள் இல்லாமலும் போதிய வளங்கள் இல்லாமலும் மரங்களுக்கு கீழேயும் பதுங்கு குழிகளின் அருகேயும் வைத்து எங்கள் மக்களுக்கான தீவிர சிகிச்சைகள், அவசர சிகிச்சைகள், எந்தவிதமான மயக்க மருந்துகளும் செலேன்களும் என்று எந்த வசதியும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு தங்கள் உயிர்களை கூட பொருட்படுத்தாமல் தாதிகளும் வைத்தியர்களுமாய் ஓயாது போராடிய காலமாக அந்த காலம் இருந்தது. அத்தகைய ஒரு மருத்துவமனையின் மீதுதான் சிங்கள பேரினவாதம் அகோரமான குண்டுகளை வீசியதில் மக்களின் உயிர்களை காப்பாற்ற போராடிக் கொண்டிருந்த மருத்துவ போராளியாக இருந்த செவ்வானம் என்கின்ற போராளியின் உயிரும் அந்த வேளையில் பறிக்கப்பட்டது. பல இடப்பெயர்வுகளை சந்தித்து அதிக மருத்துவ உபகரணங்களையும் இழந்து வன்னிப்போரின் இறுதி நாட்களிலும் முள்ளிவாய்க்கால் பாடசாலையில் இயங்கிக் கொண்டிருந்தது அந்த மருத்துவமனை. அங்கே மண் போட்டால் மண் விழாத அளவுக்கு நோயாளிகள் நிறைந்து போயிருந்தார்கள். ஆனாலும் அதை சமாளிக்கின்ற அளவுக்கு மருத்துவ துறையினரோ அல்லது வைத்தியர்களோ அல்லது தாதிகளோ அல்லது மருந்துகளோ அங்கே இருக்கவே இல்லை. பீரங்கியின் வாயினில் புறா கூண்டினை கட்டி குடி புகுந்து வாழ்வதைப் போலவே அந்த மருத்துவமனையின் சூழல் இருந்தது. ஒரு பீரங்கியின் வாயில் புறாவானது கூண்டினை கட்டி வாழ்வது போலத்தான் அந்த மருத்துவமனை இருந்தது. ஆம், எந்த வேளையிலும் எல்லா பக்கத்திலிருந்தும் சிங்கள தேசத்தினுடைய சிங்கள இராணுவத்தினுடைய பீரங்கிகளும் விமானப்படையும் குண்டுகளை பொழிந்து கொண்டிருந்த அந்த தேசத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தின் சூழலில் இந்த மருத்துவமனையை அங்கே இருந்தவர்கள் இயக்கிக் கொண்டிருந்தார்கள். மருத்துவமனை என்பது எப்போதும் அமைதி பேணக்கூடிய இடமாக இருந்த போதிலும் இந்த மருத்துவமனையை சுற்றி குண்டுகள் வீழ்ந்து கொண்டே இருந்ததில் அங்கே அமைதி என்பது காணாமல் போயிருந்தது. மக்களின் அலறல்கள் அங்கே ஒலித்து கொண்டிருந்தது. அந்த சோக குரல்களை பீரங்கி வீட்டுக்களை விட மிக மோசமான சோகமாக அங்கே இருந்தவர்களின் மனதை அந்த சோக குரல்களும் அந்த ஓலமும் அவலமும் பிழிந்து கொண்டிருந்தது. அதுவரையில் நோயாளிகளை அனுமதிக்கும் பகுதியில் தனி ஒருவராக நின்று வேலைகள் செய்து கொண்டிருந்த மருத்துவ போராளி தகவல் அனுப்புகின்றார். அதிக மக்கள் காயமடைந்து கொண்டே இருந்தார்கள்.
அதிக மக்கள் காயமடைந்து அந்த பாடசாலையில் இயங்கிக் கொண்டிருந்த மருத்துவமனை நோக்கி கொண்டுவரப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். சத்திரு சிகிச்சை அறைக்கு முன்னால் மாமரத்தின் அடியிலே தெரப்பாள்கள் என்று சொல்லக்கூடிய டென்ட் போடப்பட்டும் சன்னங்களினால் சல்லடையாக்கப்பட்டு கிடந்த நோயாளர்களை அனுமதிக்கும் பகுதியிலே கால்களை வைக்கின்ற போது குறிப்பிட்ட இந்த மருத்துவரும் அந்த போராளியும் வேறும் சிலரும் அங்கே இருந்த குழந்தைகளின் கெஞ்சுதல்கள், அங்கே இருந்த குழந்தைகளின் அவல குரல்கள், நெஞ்சு கூட்டை கீறி பிளந்து உள்ளிருந்து குருதியை பிழிவது போல ஒரு ஓலத்தை அங்கே இருந்த இளம் மனசுகள் உணர்ந்து கொண்டன. அங்கே இருந்த தங்களுடைய சகோதரர்களை, இளவயது பிள்ளைகளை தங்கள் சகோதரங்களாக கொண்ட பெண் பிள்ளைகள், அக்கா இங்க வந்து ஒருக்கா பாருங்கோ, தம்பி ஒருக்கா பாருங்கோ, இப்படி ஒவ்வொரு பக்கத்திலும் இருந்து குரல்கள் அழைக்கிற போது ஒரு சில பேர் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் யாரைத்தான் பார்ப்பது, யாரைத்தான் கைவிடுவது, யாரைத்தான் அரவணைப்பது என்கின்ற தெரியாமல் அவர்கள் திணறிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் நடக்கின்ற திசையெங்கும் இருந்தும் குரல்கள் வந்து கொண்டே இருந்தது. அக்கா அக்கா இங்கே ஒருக்கா பாருங்கோ, அக்கா ஒருக்கா தம்பியை பார்த்துட்டு போங்கோ, அக்கா ஒருக்கா இந்த மகனை பார்த்துட்டு போங்கோ, அக்கா ஒருக்கா அப்பாவை பாருங்கோ, இது அங்கே எழுந்த அவல குரலாக இருந்தது. யாரை தரம் பிரித்து யாருக்கு முன்னுரிமை கொடுப்பதென்றே தெரியாமல் அந்த மருத்துவர்கள், அந்த மருத்துவ போராளிகள் திணறிக் கொண்டிருந்தார்கள். எங்கும் ஒரே ஓலம். மருத்துவ போராளிகள் தங்களால் தங்கள் மூச்சுக்கு அப்பால் பட்ட வகையிலே மிக வேகமாக, அது தலைவன் கற்றுக் கொடுத்த பாடம், மிக வேகமாக இருக்கக்கூடிய வளங்களை உச்சமாக பயன்படுத்தி அந்த நோயாளிகளுக்கு, அந்த அவலப்பட்ட மக்களுக்கான கடமைகளை மிக வேகமாக செய்து கொண்டிருந்தார்கள். நடுத்தர வயது மிக்க மதிக்கத்தக்க தாயொருவர் வயிற்றிலே காயத்தோடு குடல்கள் வெளியிலே கொட்டி கிடக்க அங்கே கிடத்தப்பட்டு கிடந்தார். காயமடைந்த பலரையும் தாண்டி ஆங்காங்கே கிடந்த இறந்தவர்களின் உடலங்களையும் கடந்து அந்த அம்மாவின் நிலைமை மோசமாக இருக்கும் என எண்ணியவாறு இந்த மருத்துவ போராளி அருகிலே செல்கின்றார். இறந்தவர்களின் உடலை கூட அகற்ற முடியாத சூழலாக அது இருந்தது. குண்டுகளும் சன்னங்களும் இடைவெளியற்று தொடர்ந்து கொண்டே இருந்தது. யாரின் உயிருக்கும் யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத நிலையில் அந்த சூழல் இருந்தது. தமிழீழ காவல்துறையினரும் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினரும் அந்த கொடூரமான வேளையிலும் அந்த சூழலிலும் காயமடைந்த மக்களை மருத்துவ மனைவரையாக, அந்த பள்ளிக்கூட மருத்துவ மனைவரையாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக கடும் பாடுபட்டார்கள். காயமடைந்திருந்த நடுத்தர வயதினை உடைய ஒரு அம்மா, என்ற பிள்ளை, என்ற பிள்ளை என்று முனகிக் கொண்டிருந்த அந்த அழுகுரல் நெஞ்சை பிசைந்து கொண்டிருந்தது. குருதி அதிக அளவில் வெளியேறி உடம்பு விரைத்து வெளிக்கிடந்த காட்சிகளாக அங்கே பல உடல்கள் காணப்பட்டன. சில உடல்களிலே கைகால்கள் எல்லாம் குளிர்ந்து நடுங்கியபடி சில உடலங்கள் அசைந்து கொண்டிருந்தது. சில பெண்கள் தங்கள் மார்பினை மறைப்பதற்கு ஒரு கிழிந்த சட்டையையும் உள்பாவாடையையும் அணிந்திருந்து கொண்டும் அங்கே அவதியுற்று குளறிக்கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு பெண் கடுமையாக காயப்பட்டிருந்த போதிலும் கூட கைகளில் மட்டும் ஒரு சிறிய பையை வைத்து இறுக பிடித்தபடி இருந்தாள். அதை காட்டி ஏதோ அவள் சொல்லவும் முன் வந்தாள். உடல் பலம் இழந்திருந்தது. எவ்வளவோ கதற முயற்சித்தும் குரல் அவளுக்கு வெளியே வரவில்லை. ஆம், அங்கே ஒரு சிறிய பெண் கடுமையான காயங்களுக்குட்பட்டவளாய் கைகளில் மட்டும் ஒரு சிறிய பையை இறுக பிடித்து வைத்தபடி ஏதோ ஒன்றை அவள் சொல்ல முன்வந்தாள். அந்த கையில் இருக்கக்கூடிய பையை காட்டி அங்கே சென்று கொண்டிருந்த ஒரு மருத்துவ போராளியை நோக்கி அவள் ஏதோ ஒன்றை சொல்ல முன்வந்தாள். ஆனால்
அவள் சொல்ல முன்வந்தாளே தவிர அவளுடைய குரல் வெளியே வரவில்லை. ஆம், அதை சொல்வதற்கான சக்தி அந்த உடலில் இல்லாமல் இருந்தது. அந்த அம்மாவின் குருதியை இரத்த வங்கி பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு வேகமாக மரக்கிளையொன்றில் செலைன் போத்தலை தொங்கவிட்டுவிட்டு செலேன்களை ஊசியூடாக வேகமாக இருந்த உதவியாளர்கள் ஏற்றிக்கொண்டிருந்தார்கள். மெல்ல மெல்ல அம்மாவும் மீண்டும் உயிர் பெறத் தொடங்கினாள். முனகிக் கொண்டிருந்த அம்மாவிற்கு சற்று உடலில் தெம்பு வர, தங்கச்சி, எனக்கு பக்கத்தில் மூத்த பிள்ளையின் உடல் சிதறிட்டது என்ற 3 வயது பிள்ளையை காணல, நான் காயப்பட்ட உடனே ஆரோ என்னை இங்கே கொண்டு வந்துட்டாங்களென அம்மா பலமுறை சொன்னதை சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆம், ஒரு தாயார், அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய சிலை நேற்றப்படுகிறது. அதுவரையில் முனகிக் கொண்டிருந்த அம்மா சற்று உடலிலே தெம்பு வருகிற போது இந்த மருத்துவ போராளியை பார்த்து, தங்கச்சி, எனக்கு பக்கத்தில் என்ற மூத்த பிள்ளை என்ற உடல் எனக்கு பக்கத்திலேயே சிதறிட்டது, என்ற 3 வயது பிள்ளை என்ற பிள்ளையை காண இல்லை, நான் காயப்பட்ட உடனே ஆரோ என்ன இங்க கொண்டு வந்து போட்டிருக்கணும் என்று திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளுடைய அந்த வேதனை குரலுக்கு, அந்த ஈனக்குரலுக்கு ஆறுதல் சொல்ல அங்கே யாரும் இருக்கவில்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் அதே நிலைதான் காணப்பட்டது. ஒவ்வொருதரும் தங்கள் தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற போது யார்தான் யாருக்கு ஆறுதல் கூற முடியும்? அனைத்து இடங்களிலும் இந்த ஓலம்தான் நிறைந்திருந்தது. அம்மாவை சத்திர சிகிச்சை கூடத்துக்கு கொண்டு செல்ல முனைந்தபோது அம்மா வர மறுத்தாள். என்ற பிள்ளை வந்தால்தான் நான் வருவேன் என்று அம்மா கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அப்போது சூரியன் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும். வெப்பம் எம்மை நெருங்கவில்லை. பல 100 மக்களின் கண்ணீராலும் செங்குருதியாலும் அந்த மருத்துவமனை இயங்கிய இடம் நனைந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் படார் என்கின்ற சத்தத்தோடு விழுந்த எரிகணையால் அந்த இடமே புகை மண்டலமாக மாறியிருந்தது. கண்களை மூடிக்கொண்டு விழுந்து படுக்கவும் அவகாசம் கிடைக்காமல் எல்லோருமே திணறிப்போயிருந்தார்கள். இந்த சத்தத்தோடு எம்முடன் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருந்த மருத்துவ போராளி செவ்வான மக்காவின் உயிர் அடங்கி இருக்குமென்று நாம் நினைக்கவில்லை. ஆம், அங்கே வேகமாக செயற்பட்டு கொண்டிருந்த செவ்வானம் என்கின்ற மருத்துவ போராளி அப்போதுதான் வந்து விழுந்து வெடித்த அந்த எரிகணை வீச்சிலே அவள் உயிர் அடங்கி போயிருக்கும் என்று அங்கே நின்ற யாரும் நினைத்திருக்கவில்லை. செவ்வானம், அவள் பெயரைப் போலவே மனமும் அவளுக்கு விசாலமானது. எப்போதுமே சிரித்த முகத்தோடு நெடிய உருவம், சுருள் விழுந்த முடிகள், எப்பொழுதும் சுறுசுறுப்போடு இயங்குகின்ற செயற்பாடு, நோயாளரோடு மட்டுமல்லாமல் எல்லோரோடும் அன்பாக பழகுகின்ற கருணையுள்ளம் அவளுக்கு. தமிழீழ மருத்துவ பிரிவின் மருத்துவ தாதியாக தன் கடமையை தொடங்கியவள் 2001 பின்னர் மக்களுக்கான மருத்துவ பணிக்கு தெரிவு செய்யப்பட்டு தியாக தீபம் திலீபன் மருத்துவமனை வைத்தியராக அவள் பணியாற்ற தொடங்கியிருந்தாள். நீண்ட காலம் அங்கே நட்சேவை செய்து பல்வேறு கிராம மக்களின் மனங்களிலே ஆழமாக பதிந்த பேராக அவள் பேர் இருந்தது. அவள் போராளியாக இருந்தாலும் தலைமை பீடத்தால் அவள் மக்களுக்கான சேவைக்காக அமர்த்தப்பட்ட போராளியாகவே இருந்தாள். இறுதியாக மாஞ்சோலை மருத்துவமனை இயங்கிய பாடசாலையில் தன்னுடைய உறக்கம் துறந்து தனக்கான உணவை மறந்து மக்களின் உயிர்களை காப்பாற்ற ஓடி ஓடி உழைத்தவள்தான் இந்த செவ்வானம். ஆனால் குருதி நிறைந்த கைகளோடு ஓர் உயிரை காப்பாற்ற போராடி கொண்டிருந்த அவள் உயிரையும் சிங்கள கொடியவர்களின் எரிகணையில் ஒன்று பறித்து போய்விட்டது. ஆம், உலகளாவிய ரீதியிலே கடைபிடிக்கப்படுகின்ற போர் நிபந்தனைகளையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு
மருத்துவமனைகள் மீதும் சிங்களத்தின் கோர தாண்டவத்தை சிங்கள பேரினவாத பாசிச படைகள் நிறைவேற்றி கொண்டிருந்தன. தொடையில் காயமடைந்து கொண்டுவரப்பட்ட ஒருவரின் குருதி பெருக்கை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கையில் சரிந்து விழுந்த செவ்வான மக்காவை காப்பாற்ற முடியாமல் போனது. எத்தனையோ மக்களின் உயிர்களை காப்பாற்றிய அதே மருத்துவமனை மண் செவ்வானத்தின் குருதியால் சிவந்து போயிருந்தது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்கள் மனங்கள் சின்னாபின்னமாகி போயிருந்தது. ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் உணர்ச்சிகளின் ததும்ப கண்களிலே வழிந்த நீரை எந்த கை கொண்டுதான் நாங்கள் துடைக்க முடியும்? ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் ஆற்றாமை, ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் உணர்ச்சிகளின் ததும்பலென கண்களில் வழிகின்ற நீரை எந்த கை கொண்டுதான் நாங்கள் துடைத்துவிட முடிந்தது?

இப்படித்தான் ஒவ்வொரு நாளின் விடியல்களும் எங்கள் மண்ணிலே 2009 மே மாதத்தில் விடிந்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் அகற்ற முடியாமல் கிடந்த உறந்தவர்களின் உடல்களையும், அதன் நடுவே காயத்தோடு கிடந்த கதறுகின்ற மக்களின் அழுகுரல்களையும், விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சிங்கள பேரினவாத படைகளின் எறிகணை வீச்சுக்களையும் விமானக்குண்டு வீச்சுக்களையும் பார்த்து கொண்டிருந்த போது, எதை சொல்வது, எதை விடுவது, எதை எழுதுவதென்று தெரியாமல் இந்த நினைவு தடங்கள் பகிரப்பட்டு கொண்டே இருக்கிறது.

இந்த நூற்றாண்டின் மிக பெரும் இனப்படுகொலையை சந்தித்த தேசத்தின் மக்களாக நாங்கள். இதே நாட்கள் நிலத்திலும் புலத்திலுமாய் ஒவ்வொரு விடியல்களிலும் அன்றைய விடியல் என்னவாகுமோ, என்ன செய்திகள் வருமோ தாயகத்திலிருந்து என்று புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைநகரங்கள், தூதுவர் ஆலயங்கள், பொது இடங்கள், பன்னாட்டு மக்கள் கூடக்கூடிய இடங்கள் என்று எல்லா இடங்களிலும் நாங்கள் அவல குரல்களை எழுப்பிய நாட்களாக இவை இருந்தது. ஏதோ ஒரு குரல், ஏதோ ஒரு நாடாளுமன்றம், ஏதோ ஒரு அரசியல்வாதி எங்களுக்காக குரல் கொடுத்து விட மாட்டாரா என்று நாங்கள் தினம் தினம் ஏங்கிய காலம். பாடசாலை பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள், பல்கலைக்கழக மாணவர்கள், அவர்கள்தம் சொந்தங்கள் என்று எல்லோருமாக மனித சங்கிலிகளாய் ஒருவர் கைகளை ஒருவர் பற்றிய வண்ணம் முட்டுக்காலில் நின்று இங்கே குமுறி அழுத நாட்கள் இவை. அந்த வேதனைகள் வெளியே நின்று பார்க்கின்ற யாருக்கும் தெரியாது. வெளியே நின்று பார்க்கின்ற யாருக்கும் அந்த வேதனைகள் தெரியாது. அந்த மக்களுக்காக, அந்த தேசத்தை நேசிக்கின்ற உணர்வுள்ள மக்களாக வாழ்ந்திருந்தால் மட்டுமே இந்த வலிகளும் வேதனைகளும் யாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். மே மாதத்தின் இன்னொரு நாளுக்கான பதிவு இது. புதுமாத்தளன் கடற்கரையிலே கால் வைக்க முடியாத அளவுக்கு வன்னியில் வாழ்ந்த மக்களின் தரப்பாள்களினால் உருவாக்கப்பட்ட கொட்டில்களால் நிறைந்து கிடந்தது அந்த பகுதி. அதிகாலை பனி தடவும் ஒரு பொழுதாகவும் உப்புக்காற்றும் கூடவே கந்தக புகையை விழுங்கி நஞ்சுண்ட நெய்தல் நிலமாக அந்த பிரதேசம் காட்சி தந்தது. அழகிய கடலின் அத்தனை அழகிய காட்சிகளும் காணாமல் ஆக்கப்பட்டு ஒரு மரண பூமியாய் அந்த நிலமும் நிலம் சார்ந்த பகுதியும் பயத்தை ஊட்டிய ஒரு பொழுதாக இருந்தது. நோயாளர்களை மேலதிக சிகிச்சைக்காக அனுப்புகின்ற கப்பல் பல இழுபறிகளின் பின்னர் அன்றுதான் வந்து சேர்ந்ததாய் சொன்னார்கள். கப்பலிலே நோயாளரை ஏற்றி அனுப்ப சில கணங்கள் ஆகுவதற்கு முன்பராகவே கடற்கரையை நோக்கி அந்த கப்பல் எங்கே நின்று அந்த மக்களை, அந்த காயப்பட்ட மக்களை ஏற்றுவதற்காய் வந்ததோ அந்த இடத்தை நோக்கி சிங்கள பேரினவாதத்தின் பாசிச படைகள் எறிகணைகளை மழையாய் பொழிய தொடங்கியது. அமைதி நிலவிய எங்கள் மனங்களை சிங்கள தேசத்தின் படைகள் வீசிய எறிகணைகள் நிலைமைக்கு அழைத்தது. ஆம், அங்கே இருந்த மக்களோடு மக்களாக நாங்களும் ஊடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் ஒரு பனைமரத்தடியில் அமர்ந்து கொள்கின்றோம். இனி இங்கே இருக்க சரிவராது, இப்போது செல் அடி முடிய நிறைய காயப்பட போயினம், இப்போ அடிக்கின்ற இந்த செல் அடி முடிய நிறைய பேர் காயப்பட போயினம், எனவே நாங்கள் வைத்தியசாலை பக்கம் போவோம் அக்கா என்று அங்கே ஒரு குரல் அழைத்தது. அங்கே கூப்பிடு தூரத்தில் எல் வடிவ பதுங்கு குழியிலிருந்து அக்காக்கள் இங்கே ஓடி வாங்கோ, கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு செல் அடி குறைய நீங்கள் அங்கால போகலாம் என்று யாரோ முகம் தெரியாத உறவுகளாய் பல குரல்கள் அழைத்தது. அறிமுகம் இல்லாத ஒரு இளம் முகங்களாக அவை இருந்தது. அங்கே ஒரு பெண், அவள் அறிமுகமில்லாதவள், அவளோடு சேர்ந்து அவளுடைய குழந்தையும் மழலை தமிழில் அழைத்தது. நாங்கள் அவசரமாக போக வேணும், நீங்கள் வங்கருக்குள்ள இருங்கோ என்று சொல்லவும் அந்த நேரத்தில் படாரங்கின்ற சத்தத்திலே அருகில் விழுந்த எறிகணையால் கண்கள் இருட்டாகியது. முழித்து பார்த்தபோது அடுத்த பங்கருக்குள் இருந்த குடும்பம் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. உடனடியாக அந்த பங்கருக்குள் பாய்கின்றோம். இரத்த வெள்ளத்தில் கிடந்த குழந்தைகளுக்கு முதலுதவி வழங்கப்படுகிறது. ஆனாலும் தலையிலே ஏற்பட்ட பாரிய காயம் அந்த குழந்தையின் தாயை செயற்கை சுவாசம் கொடுத்து பல தடவைகள் காப்பாற்ற முயன்றும் முடியாமல் போனது. ஆனால் அந்த தாயை காப்பாற்றுவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருந்த போது அங்கே இருந்த இன்னொரு குழந்தை, அம்மாவே அழுத்த வேண்டாம், அம்மாவை அழுத்த வேண்டாம், அவவே அமர்த்தாதேங்கோ, அம்மாக்கு காய்ச்சல் என்று கூறி கதறி அழுதது.
தாயின் உடலை பக்கத்திலே இருந்தவர்களின் உதவியோடு தந்தையவர் வெளியிலே தூக்குகின்ற போது தாய் இறந்தது கூட தெரியாமல் செல் அடிக்கிறான், அம்மாவை வங்கருக்குள்ள படுக்க விடுங்கோ என்று சொல்லி இன்னொரு குழந்தை அழுதது. யாருக்கு சொல்லியல, எப்படி சொல்லியல, எப்படி இதை கடத்த, எப்படி இதை எழுத, யார் உணர்வாருங்கள் வலிகளை? அப்போது அந்த வைத்தியரின் மகள் அழைக்கின்றாள், அம்மா உண்மையா நீங்களும் செத்துறாதேங்கோ, வாங்கோ வங்கருக்களை ஒன்று. அந்த வைத்தியருடைய மகள் அழைக்கிற போது அந்த குரலும் சேர்ந்து இதயங்களை ரணமாக்கி போனது. அந்த அமைதியை சிங்கள தேசத்தின் படைகளின் எறிகணைகளின் அகோர ஒலிகள் வீச்சாக்கிக் கொண்டே இருந்தது. எல்லா திசைகளிலிருந்து எல்லோரும் அழைக்கிற போது யாரை நோக்கி ஓடுவது, யாருக்கு உதவியாக இருப்பது, யாரை அரவணைப்பது, யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது? எல்லா இடங்களிலும் அவலக்குரல்கள் தானே நிறைந்து கிடந்தது. சரியென்று இந்த இடத்தை விட்டு அடுத்த பங்கரை நோக்கி போனபோது அங்கே ஒரு குழந்தை ஒன்று பிறப்பதற்கான நேரம் நெருங்கியதை அறிந்து கொண்டோம். ஆம், தாய்மை அடைந்திருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த அகோரமான சூழலில் அந்த எறிகணை வெடிப்புகளின் மத்தியிலும் தாய்மை அடைந்திருக்கக்கூடிய ஒரு பெண் தன் பிள்ளையை பெறுவதற்கான, அதாவது ஒரு மகவொன்று பிறப்பதற்கான நேரமாக அந்த நேரம் நெருங்கிவிட்டதை அறிந்து கொண்டோம். கையிலே எந்த மருத்துவ பொருட்களும் இல்லை. அவள் வலியால் கத்துகின்றாள். மருத்துவமனை அனுப்புவதற்கான சாத்தியங்களும் அங்கே இருக்கவில்லை. அவசரமாக அயலில் கிடைத்த பொருட்களை சேகரித்து பிரசவ அறையாக அந்த சிறிய பதுங்கு குழியை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். பக்கத்திலே இருந்த மருத்துவ முகாம் ஒன்றில் தோழியொருத்தி ஓடிச் சென்று அவசியமான சில பொருட்களை பெற்று வருகின்றாள். பெயர், வயது என்பவற்றை பதிவு செய்கின்றோம். ஒரு அட்டையில் நாம் செய்கின்ற சிகிச்சைகளையும் அதிலே குறித்து வைக்கின்றோம். தணிகையின் பிரசவம் பதுங்கு குழியிலே எங்களுக்கு பெரும் சவாலாய் அமைந்தது. அவள் ஏற்கனவே கால் ஒன்றை இழந்திருந்தாள். ஆனாலும் நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற துணிவிலே நிலைமையை நன்றாக தெரிந்து கொண்டவளாய் எங்கள் செயல்பாடுகளுக்கு அவள் முழு ஒத்துழைப்பை தருகின்றாள். ஆம், அவள் தமிழீழத்தின் பிள்ளை. ஏற்கனவே காலிலே பிரச்சனை இருக்கிற போதும், இங்கே பிரசவ வலியால் துடிக்கின்ற போதும், கைகளிலே மருந்துகள் இல்லை என்பது தெரிந்திருந்த போதும், பக்கத்திலே இந்த மருத்துவ போராளிகள் இருக்கின்றார்கள் என்கின்ற துணிவோடு தான் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற நிலையை சுதாகரித்து கொண்டு அந்த மருத்துவ போராளிகளுக்கு தன்னால் முடிந்தளவிலே அவள் ஒத்துழைப்பை வழங்குகின்றாள்.

ஆம், இத்தகைய சூழலிலும் அந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த பகுதிகளிலும் சுற்றி வர எரிகணைகள் வீழ்ந்து வெடித்துக் கொண்டிருந்த பொழுதிலும் அவளுக்கு அழகிய ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தையின் அழுகைச் சத்தம் தாய் தந்தையை மட்டுமல்ல, அங்கே சுற்றியிருந்த எங்களையும் மகிழ்வுக்குள்ளாக்கியது. ஆனாலும் அந்த மகிழ்வு 10 நாட்களுக்கு மேல் இருந்திருக்கவில்லை. மாத்தளனிலிருந்து முள்ளிவாய்க்காலுக்கு சென்றவர்கள் அங்கேயும் சிறிய பங்கரொன்றை வெட்டி பிறந்து பத்து நாள் ஆகாத அந்த குழந்தையும் தாயும் பாதுகாக்கப்பட்டார்கள். மாத்தளனிலிருந்து முள்ளிவாய்க்காலுக்கு சென்றவர்கள் அங்கேயும் ஒரு சிறிய பங்கரொன்றை பதுங்கு குழியொன்றை வெட்டி பிறந்து 10 நாள் ஆகாத குழந்தையும் தாயையும் பாதுகாக்கப்பட்டார்கள். அங்கே நடந்த கொடூரமான தாக்குதலில் மே 15 தேதி அந்த பதுங்கு குழிகளுக்குள் இருந்தபடியே தாயும் பிள்ளையும் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த பிள்ளை ஒரு கொடூரமான சூழ்நிலையிலே எந்த பிள்ளை பிறந்ததோ அந்த பிள்ளை பிறந்து 10 நாட்களில் இன்னொரு பதுங்கு குழிகளுக்குள் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தபோது அந்த பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று உணரப்பட்ட அந்த பதுங்கு குழியை நோக்கி சிங்களப்படைகளின் எரிகணைகள் வீழ்ந்ததிலே அந்த 10 நாள் ஆகாத அந்த குழந்தையும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயும் அதிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். இது பின்னரான ஒரு பொழுதில்தான் உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருந்தது. இப்படி ஒவ்வொருதராக கஷ்டப்பட்டு காப்பாற்றிவிட்ட பல உயிர்கள் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களிலே அவை பறிக்கப்பட்ட உயிர்களாக மாறிப்போனதை வரலாறெங்கும் நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். எத்தனை அவலங்கள், எத்தனை சுமைகள், எத்தனை வலிகள், இவையெல்லாம் வெறுமனே வார்த்தைகளாய் கேட்கின்ற நெஞ்சங்களுக்கு இவை வெறுமனே வார்த்தைகள் மட்டும்தான். இவை ஒரு செய்தியாக கேட்கின்ற செவிகளுக்கு இவை செய்திகள் மட்டும்தான். ஏதோ வானொலியில் கதைக்கப்படுகின்ற கதையாக கேட்கின்ற உறவுகளுக்கு இவை வெறும் கதைகள் மட்டும்தான். ஆனால் உணர்வுள்ள தமிழர்களுக்கு, தமிழர்களாக தங்களை உணர்ந்து கொண்ட உறவுகளுக்கு இவை வலி சுமந்த கதைகள். இவை எங்கள் தேசத்தில் நிகழ்ந்த அவலங்கள். இந்த உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க எங்கள் மண்ணிலே எங்கள் மக்கள் நரபலி வேட்டையாடப்பட்ட பொழுதுகளின் பதிவுகள் இவை. இந்த உலகத்துக்கு நன்றாகவே தெரியும் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று. ஆனாலும் இந்த உலகம் வேடிக்கை பார்த்தது. ஏனென்றால் அங்கே வீசப்பட்ட நச்சுக்குண்டுகளையும் கொத்தணிக் குண்டுகளையும் ரசாயன ஆயுதங்களையும் சிங்கள தேசத்தின் அரசுக்கு கொடுத்தது இந்த உலக நாடுகள். எங்கள் தேசத்தின் அயல் நாடொன்று அந்த யுத்தத்துக்கான ஆணையை வழங்கிவிட்டு வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தது. ஆம், அங்கே நடந்த இனப்படுகொலையின் மிகப்பெரிய சூத்திரதாரியாக இருந்த இந்திய தேசம் இதை கண்டும் காணாமல் வேடிக்கையை பார்த்தபோது அதன் பின்னே அணிவகுத்து கொண்ட அத்தனை நாடுகளும் இந்த இனப்படுகொலைகளை வேடிக்கையை பார்த்தது. உலகத்தில் நீதி மறுக்கப்பட்ட ஒரு தேசத்தின் பிள்ளைகளாய், இன்றைக்கும் நீதி வழங்காமல் தடுக்கப்படுகின்ற ஒரு தேசத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கின்றோம். ஆனாலும் இந்த வரலாறுகளை வெறும் வரலாறுகளாகவும் வெறும் கதைகளாகவும் மட்டுமே கேட்டுக்கொண்டிராமல் இதற்கான நீதி பெறுகின்ற பொறுப்பென்பது எங்கள் கைகளிலே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தாக வேண்டும். இங்கே சொல்லப்படுகின்ற இந்த கதைகள் வெறுமனே கேட்டு கடந்து போவதற்கான கதைகள் அல்ல. இவை நீதிக்கான பாதையில் எங்களை அழைப்பதற்கான கதைகள். இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு, எங்கள் மண்ணிலே நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு, சிங்கள தேசம் சுதந்திரமடைந்த காலம் தொட்டு இன்று வரை எங்கள் மண்ணிலே அது புரிகின்ற அட்டூழியங்களுக்கும் அநீதிகளுக்கும், சிங்கள தேசம் கட்டமைக்கப்பட்ட வகையிலே இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இன சுத்திகரிப்புக்கும் நீதி கேட்கின்ற பிள்ளைகளா என்று உலகெங்கும் பறந்து விரந்திருக்கின்ற நாங்கள் மட்டுமே இருக்கின்றோம். ஆம், இது சோகங்களுக்குள் மூழ்கி அழுவதற்கான ஒரு காலம் அல்ல. இந்த நினைவேந்தல் என்பது சோகங்களுக்குள் மூழ்கி அழுவதற்கான ஒரு காலம் அல்ல. இது நினைவுகளை உள்வாங்கி எழுவதற்கான ஒரு காலம்.
எங்கள் தேசம் இதனைத்தான் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. எங்கள் தேசிய தலைமை இதைத்தான் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. நாங்கள் சோகங்களுக்குள் இருந்து அழுது கொண்டே இருப்போமாக இருந்தால் நாங்கள் எப்பொழுதுமே விடியலின் வாசலை தொடவே முடியாது. நாங்கள் சோகங்களுக்குள் இருந்து அழுது கொண்டே இருப்போமாக இருந்தால் விடியலின் வாசலை நாங்கள் எப்போதுமே தொட்டுவிட முடியாது. சிங்கள தேசம் எதிர்பார்ப்பது நாங்கள் சோகங்களுக்குள் இருந்து மூழ்கியிருக்க வேண்டும், இந்த நினைவுகளுக்குள் உழன்று அழுது கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதை உடைத்தெறிந்து எழுகின்ற இனத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் எழுச்சி கொள்ள வேண்டும். இந்த நீதிக்கான பயணத்தில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. தாயகத்தில் வாழக்கூடிய எங்கள் நிலத்தின் உறவுகளுக்கு அங்கே இருந்து குரல் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அங்கே இருந்து அவர்கள் நீதிக்காக போராடினால் அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள், கடத்தப்படுவார்கள், காணாமல் செய்யப்படுவார்கள், அல்லது சிங்களத்தின் புலனாய்வுத்துறையால் அவர்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள். அவர்கள் எப்பொழுதுமே கண்காணிக்கப்படுகின்ற நிலைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். எனவே நிலத்தில் இருக்கின்ற மக்களின் குரலாகவும் நீதியின் குரலாகவும் இந்த உலகத்தின் மனச்சாட்சியை தட்டுகின்ற பொறுப்பு எங்கள் கைகளிலே இருக்கிறது. இது சோகங்களுக்குள் உழன்று கொண்டிருக்கின்ற காலமாக இல்லாமல் நீதிக்காக எங்களை ஒருங்கிணைத்துக் கொள்கின்ற காலமாக இந்த காலத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். இது எங்கள் தேசத்துக்காக எங்களால் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் வாழக்கூடிய நாடுகளில் வாழக்கூடிய நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் இந்த நீதிக்கான பயணத்தில் எங்கள் கடமைகளை இந்த நினைவேந்தல் காலத்தில் நிறைவேற்றிக் கொள்வோம்.

ஆம் நேர்களே, கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், இது ஒரு அதிகாலை விடிகாலை பொழுது. இந்த நேரத்திலே வானொலி கேட்பவர்கள் மிக குறைவாகவே இருப்பீர்கள். அநேகமாக பலர் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம், ஒரு சிலர் மட்டுமே விழித்து வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். எனவே உங்கள் செவிகளை என் குரல் எத்தனை பேர் எட்டுகிறதோ, நீங்கள் இந்த விடயங்களை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கடத்துங்கள். அதாவது இந்த மே மாதத்தில் இந்த காலப்பகுதியிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒன்றை உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வீடுகளிலே ஒரு நேர உணவாக்குங்கள். ஏதோ ஒரு நாளிலே, இந்த மே 18 முன்பாக ஏதோ ஒரு நாளிலே உங்கள் வீடுகளிலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லக்கூடிய கஞ்சியை உணவாக்குங்கள். அதை ஒரு சுவை பொருந்திய கஞ்சியாக இல்லாமல், ஏதோ ஒரு வகையிலே அதை சுவை குறைந்த கஞ்சியாக உருவாக்குங்கள். சுவையுள்ள கஞ்சியாக அதை உருவாக்கினால் அது ஒரு நேர உணவாகத்தான் இருக்குமே தவிர அதில் வரலாறு கடத்தப்படாது. அது சுவை குறைந்த கஞ்சியாக இருக்கிற போதுதான் உங்கள் வீட்டிலே அதை பருகுகிற போது, அதை குடிக்கிற போது ஒரு கேள்வி எழும். உங்கள் பிள்ளைகளோ அல்லது அந்த வீட்டிலே யார் அதை குடிக்கின்றார்களோ, அதை யார் அருந்துகின்றார்களோ, அவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். ஏன் இதில் உப்பில்லை, ஏன் இதில் பால் இல்லை, ஏன் இதில் சுவை இல்லை என்று ஒரு கேள்வி எழுப்புகிற போது, அதற்கு இந்த இனப்படுகொலையின் வரலாற்றை விடையாக்குங்கள். ஒரு நேரம், ஒரு நாளில், ஒரு பொழுதில் இந்த கஞ்சியிலே சுவை குறைகிற போது உங்களால் அருந்த முடியவில்லை, அதை குடிக்க முடியவில்லை என்றால், இதைத்தான் உன்னுடைய இனத்தின் சொந்தங்கள் 2009 தை தொடக்கம் மே வரையிலே, அதாவது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி என்று சொல்லக்கூடிய இந்த காலங்களிலே உங்கள் சொந்தங்கள் இதைத்தான் பல மாதங்களாக குடித்தார்கள். சில நேரங்களிலே சில வேளைகளாக இருந்தது, சில வேளைகளில் அது ஒரு நேர உணவாக இருந்தது. ஆரம்பத்திலே அதற்கு அரிசி இருந்தது, கொஞ்சம் பால்மா இருந்தது, கொஞ்சம் இலை வகை இருந்தது. காலம் போக போக, யுத்தம் கோரமுகம் ஏற ஏற, அந்த அரிசி குறைந்தது, பால்மா இல்லாமல் போனது. வெறுமனே கடற்கரை நீரை எடுத்து அந்த கஞ்சியை உருவாக்கினார்கள். அது வெறும் உப்பு கஞ்சியாக இருந்தது, ஆனாலும் அதை வரிசையில் நின்று அதை வாங்கி ஒருவேளை பசியாற்றினார்கள். அந்த ஒருவேளை பசியாறுவதற்கும் அவர்கள் காத்திருந்த போது, அந்த காத்திருந்த மக்கள் மீதும் சிங்களத்தின் பேரினவாதம் குண்டுகளை வீசியது. கஞ்சிக்காக காத்திருந்த போதும் உங்கள் உறவுகள் தங்கள் உயிர்களை அந்த வேளையிலே இழந்தார்கள். இனப்படுகொலை ஒன்று கஞ்சிக்காக காத்திருந்த மக்கள் மீதும் ஏவப்பட்டது. இந்த வரலாற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இது இந்த மாதம் கெனடிய மண்ணிலே, ஒன்டாரியோவிலே இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் என்கின்ற ஒன்று சட்டத்தின் அங்கீகாரத்தோடு நாங்கள் நிறைவேற்றுகின்ற காலம். எனவே இந்த மண் எங்களுக்கான அங்கீகாரத்தை தந்திருக்கிறது சட்டபூர்வமாக. எனவே இதை உங்கள் வீடுகளிலே அரங்கேற்றுங்கள். உங்கள் வீடுகளிலே இந்த கதைகளை சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கதைகளை பகிர்வு செய்யுங்கள். நாங்கள் இந்த வரலாற்றை எங்கள் பிள்ளைகளுக்கு கடத்தவில்லை என்று சொன்னால், சிங்களத்தினுடைய அரசு இந்த கதைகள் மீதே தாங்கள் விரும்புகின்ற கதைகளை உருவாக்கி புனையப்பட்ட கதைகளை எங்கள் பிள்ளைகளின் தலையிலே சூடும். அது இன்னும் சில ஆண்டுகள் கழித்து வரலாறு மறைக்கப்பட்டு அல்லது வரலாறு திரிவுபடுத்தப்பட்டு ஒரு புதுக்கதையாக அதை உருவாக்குவார்கள். எப்படி இன்றைக்கு தீபாவளி என்கின்ற ஒன்றை எங்களையே கொண்டாட வைத்தார்களோ, மகாவம்ச சிந்தனை எவ்வாறு எல்லாம் இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளின் பாட புத்தகங்களிலே பொய்யான பரப்புரைகளை, சிங்களவாதம் கலந்த கதைகளை உருவாக்கி எங்கள் பிள்ளைகளின் பாட புத்தகங்களாக மாற்றியிருக்கிறதோ, அதேபோன்று இந்த மே 18 வரலாறு, முள்ளிவாய்க்கால் வரலாறு நாளை சிங்களத்தின் வரலாறாக மாற்றப்படும். சிங்களம் ஒரு அரக்கர்களை வெற்றி கொண்ட வரலாறாக அது மாறும். எப்படி தீபாவளி என்கின்ற ஒன்று எங்கள் மீது சுமத்தப்பட்டதோ, அதுபோலவே இது ஒரு வரலாறாக இன்னும் 30-50 கழித்து திணிக்கப்பட்ட வரலாறாக மாறும். எனவே அந்த அவலம் நிகழ்ந்துவிடக்கூடாதாக இருந்தால் இந்த கதைகளை தெரிந்த பிள்ளைகள் வரலாறெங்கும் உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்வார்கள். அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்வார்கள். இது எங்களுக்கான நீதி கிடைக்கின்ற வரை இந்த வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும். மானமுள்ள தமிழர்களாய், இன உணர்வுள்ள தமிழர்களாய், கொஞ்சமேனும் மண் பற்றும் மொழி பற்றும் கொண்ட உறவுகளாய், எங்களுக்காக எங்கள் மண்ணிலே விதையாகியவர்களை கொஞ்சமேனும் மதிக்கின்ற உறவுகளாய், கொஞ்சமேனும் அவர்கள் பாதங்களை வணங்குகின்ற உறவுகளாய், இந்த கடமையை உங்கள் வீடுகள் தோறும் செய்யுங்கள் என்பதை அன்போடு இந்த பொழுதிலே கேட்டுக்கொள்கிறோம். இது யார் மீதும் திணிக்கப்படுகின்ற

ஒன்று அல்ல, யார் மீதும் திணித்து சொல்லப்படுகின்ற ஒன்று அல்ல. இது மிக தயவோடு ஒரு இனத்தின் பிள்ளையாக, ஒரு இனத்தின் சொந்தங்களாக உங்களை நோக்கி கேட்கப்படுகின்ற ஒரு அன்பான வேண்டுதல் என்பதையும் இந்த வேளையிலே பதிவு செய்து கொள்கின்றேன். இது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலம். தொடர்ந்து வரக்கூடிய காற்றலையில் நீங்கள் உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4 1 6 5 9 3 0 0 5 5.

சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம். கொழும்பு கொட்டாஞ்சேனை ஆமர்வீதி பகுதியிலே தற்போது நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக வெள்ளநீர் சூழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அந்த வீதியூடாக போக்குவரத்து நடவடிக்கைகள் பெரும் இடையூறுக்குள்ளாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக்கழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 பேர் ஆதரவு தெரிவித்ததில் அரசுக்கான பெரும்பான்மையை தமிழக முதல்வர் விஜய் நிரூபித்திருக்கின்றார். இந்த வாக்கெடுப்பில் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் நடுநிலை வகித்திருக்கின்றார்கள். சீன காவல்துறையுடான தனது ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கனேடியர்கள் அல்லது நிரந்தர குடியிருப்பாளர்களின் தனிப்பட்ட தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்படுமா என்பதை கனடாவின் பொது பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தவில்லை என கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் வில்லியம் தெரிவித்திருக்கின்றார். ஈரானில் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையோடு தொடர்புடைய எண்ணெய் ஏற்றுமதிகள் மற்றும் அந்த விநியோகங்களுக்கான துணைபுரியும் வலை அமைப்புகள் குறித்த தகவல்களுக்கு 15 மில்லியன் டாலர்கள் வரையிலான பெறுமதியை அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கிறது. சிஎம்ஆர் தமிழ்ப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 9053029494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
7: நேரம் 4:17. தொடர்ந்து 5 வரை நேர்கள் உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 416-593-0055 அழைப்பில் இருக்கின்ற நேர்கள் வணக்கம்.
8: வணக்கம்,
7: வணக்கம் கண்ணன், நலம் தானே? நீங்கள் ஸ்பீக்கர் போன்ல கதைக்கிறீங்களா? சரி சரி, எனவே அது எனக்கு கொஞ்சம் அந்த கதைக்கிற நேரத்திலே கொஞ்சம் கதைக்கிறதுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கதைக்கிற விடயங்கள் பலருக்கு தெளிவாக போய்ச்சேரும். நீங்கள் நல்ல விடயங்கள் இப்பொழுது மாவீரருக்கான வணக்கம் அகவணக்கம் எல்லாம் செய்கிற போது அதை கொஞ்சம் அந்த கதைக்கின்ற அந்த ஒரு நிமிடத்திலாவது கொஞ்சம் கவனம் எடுத்து கதைக்கிற போது நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் தெளிவாக பலருக்கு போய்ச்சேரும். எனக்கு கேட்கும், நான் கவனமாக கேட்பதான் எனக்கு கேட்கும், ஆனால் கொஞ்சம் தெளிவில்லாமல் வருகிற போது பலருக்கு அது விளங்காமல் வேண்டாம். நீங்கள் அந்த சொல்லுகின்ற வார்த்தைகள் மிக முக்கியமானது. மாவீரர்களுக்கான அகவணக்கம், இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கான அகவணக்கம் என்பது ஒவ்வொருதரும் இந்த காலத்திலே சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகள், அது எல்லோரும் கேட்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அதை நீங்கள் சொல்லுகிற போது கொஞ்சம் அந்த அந்த ஒரு நிமிடத்திலே கொஞ்சம் கவனம் கொடுக்குற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் கேட்ட பாடல் இருக்கிறது, மீண்டும் ஒரு பிள்ளையை சந்திக்கலாம். நன்றி கண்ணன்,
8: நன்றி,
7: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
9: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்
0: 416-960-2462.
10: இது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலுக்குரிய காலமாக இருக்கிற அதே வேளையிலே, இதே காலம் 85 இதே காலப்பகுதியிலே 40 தமிழர்கள் சிங்கள தேசத்தினுடைய ஆயுதப்படையாலும் முஸ்லீம் குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வொன்றும் நிகழ்ந்ததனுடைய 40th நினைவேந்தலுக்குரிய நாளாகவும் இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. அம்பாறை மாவட்டத்தினுடைய கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய தமிழ் கிராமமாக இருக்கக்கூடிய காரைதீவ் என்கின்ற கிராமத்தில் சிங்களப்படைகளின் ஆயுதப்படைகளோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆண்களும் இணைந்து இரத்தம் உறைய வைக்கின்ற படுகொலை நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள், அதாவது 12th தொடக்கம் 15th வரையான ஒரு காலப்பகுதியிலே 85 இது நிகழ்த்தப்பட்டது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. கிட்டத்தட்ட 40 ஈழத்தமிழர்கள் 3 நாட்கள் நடத்தப்பட்ட படுகொலை வரியாட்டத்திலே படுகொலைக்குள்ளாக்கப்பட்டார்கள். வாள்கள் மூலம் வெட்டப்பட்டும் துப்பாக்கிகள் கொண்டு சுடப்பட்டும் உயிரோடு எரிக்கப்பட்டுமாக இந்த படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டது. இதிலே 5000 மேற்பட்ட தமிழ் மக்களின் வீடுகள் திரைமட்டமாக்கப்பட்டதோடு தமிழ் மக்களுடைய கோயில்களின் புனிதத்தன்மைக்கு ஊறும் விளைவிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தால் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வாழ வேண்டிய சூழல் ஒன்றும் உருவாக்கப்பட்டது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. என்றைக்கும் மாறாத ஒரு ரணமாக, ஒரு காயமாக இது அந்த பகுதி மக்கள் மனங்களிலே நிறைந்திருக்கின்ற ஒரு சோகம் நிறைந்த, வலி நிறைந்த ஒரு இனப்படுகொலை நிகழ்வு என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இதிலே சிங்கள ஆயுத படைகளோடு முஸ்லீம் ஆண்களும் இதிலே நிறைய பேர் இணைந்து இந்த படுகொலையை தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையாக நிகழ்த்தியிருந்தார்கள் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. காரைதீவு இனப்படுகொலை என்கின்ற வகையிலே இது அழைக்கப்படுகின்றது என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை. நாங்கள் பொதுவாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை அதிகமாக ஒரு உச்சமான இனப்படுகொலை நினைவேந்தலாக கொள்கிற போதும், வரலாறங்கும் தேடுகிற போது ஏதோ ஒரு நாளிலே, ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு மூலையில் எங்கள் இனத்தின் மக்கள் 5, 10, 20, 40 என்று, 100, 150 என்று பல இடங்களிலே இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்ட ஒரு வரலாற்றின் பாதை எங்கும் கொட்டி கிடக்கிறது என்பதையும் நாங்கள் கவனத்திலே கொள்ளலாம். அத்தனை தமிழ் மக்களுக்கும் இந்த பொழுதிலே எங்களுடைய நினைவேந்தலுக்குரிய அகவணக்கத்தையும் செய்து கொள்கின்றோம். அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா, தேவகுமார். நலமா இருக்கிறீங்களா?
10: நலமா இருக்கிறோம் தேவகுமார். நீங்கள் எப்படி?
11: நலமா இருக்கிறோம் அண்ணா.
10: சொல்லுங்கள், என்ன பாடல்?
11: எனக்கு இன்றைக்கு செல்லப்பா அவர்கள் பாடின பாடல், அதற்கு முதல் இனப்படுகொலை செய்யப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நமது மாவீரர்களுக்கும் அமக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செல்லப்பா அவர்கள் பாடின பாடல் ஒன்று கேட்போம். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நின்றாலும் அந்த பாடலை கேட்போம்.
10: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு.
11: உங்கள் நிகழ்ச்சிகள் செவிமடுத்துக் கொண்டிருந்தேன். உங்கள் நிகழ்ச்சிகள் கேட்கிற ஆக்களுக்கு உண்மையில செவி வழி மூலம் பாய்ந்தது இல்லாமல் எனக்கு, நான் வாகனம் மலர்ச்சியில வாகனம் செலுத்தி கொண்டு எனக்கு கண்ணால நீர் தான் மலர்ச்சி கண்ணை மறைக்கிற அளவுக்கு. நன்றி.
10: ஒலிக்கிறது பாடல் கேளுங்கள், இன்னொரு பொழுதுலேயே பேசிக்கொள்ளலாம். நன்றி உங்களுக்கு.
11: நன்றி அண்ணா. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
3: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். Grand Home Furniture, 905-302-9494. Grand Home Furniture.
1: ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ. 416-335-3334.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: நேரம் 4:41. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
6: யார் பேசுறீங்க?
7: நான் சிவானந்தம் கலைக்கண்ட.
6: சொல்லுங்கள் சிவானந்தம், என்ன பாடல் உங்கள் தெரிவாக போறீங்க?
7: பாட்டு
6: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக. அந்த பாடல் நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி.

0: படகோட்டி திரைக்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலாக அந்த பாடல் கேட்டீர்கள்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3
2: மிஸ்ஸஸ் அகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிஸ்ஸஸ் அகா hindumission.ca.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
2: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $24, நைட்டி $34, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. நேரம் 4:48. இது உங்கள் தெரிவிலே பாடல்கள் கேட்கின்ற நேரம். அழைப்பில் இருக்க நடத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். நான் சீலங்கா. நிலம் தானே?
0: நிலமா இருக்கிறோம் சீலன். நீங்கள் அப்படி நிலம் தானே?
5: நிலம் நிலம்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
5: முதற்கண் இலங்கை இந்திய ராணுவத்தாலும் படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் உட்பட அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து மாவீரர்களுக்கும் எனது உயர்வான அகவானத்தை செலுத்தி கொண்டு செந்தூரனா
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Everything okay, no problem undichu nam
2: bar kalamu closing da adikira nadik
3: the customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416 268 0155, 416 268 0155.
5: வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
8: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
9: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
9: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: What's happening? So sad.
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
12: நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் காற்றிலே நேரம் 4:57 நிமிடம். மழை போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரம். வணக்கம்.
13: வணக்கம்.
12: வணக்கம், சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்கள்?
13: என்று சமயம்
12: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி.
13: நிகழ்ச்சி அந்த பிள்ளைகள் சொல்றது அசியாத நம்பிக்கை.
12: சரி, நன்றி ஐயா. ஒலிக்கிற பாடல் இது கப்பலோட்டிய தமிழன் திரைக்காக ஒலிக்கிறது. திருச்சி லோகநாதன் பாடியது இந்த பாடல். இந்த பாடலோடு இன்றைய அதிகாலை பொழுது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி. ஒலிக்கின்ற இந்த பாடலோடு நானும் இன்றைய காற்றிலிருந்து விடைபெறுகின்றேன். பிறந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துகள் கூறிக்கொண்டு இன்னொரு காற்றிலே சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பும் நன்றியும் பகிர்ந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் அருண்குமார். தொடர்ந்து 5 மணி தொடக்கம் காற்றிலை நிகழ்ச்சிகளில் தர்மா இணைந்திருப்பார். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: தொடர் நேரம் அதிகாலை 5:03. இன்றைய நாள் மே மாதம் 13 தேதி 2026 புதன்கிழமை. தொடர்ந்து வெப்பநிலை 8 செல்சியஸாக இருக்கின்றது. காற்று மணத்திய அளத்துக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இதுவரை காற்றலைகளில் இருந்த அருண்குமாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் காலை ஒலிபரப்பு ஆரம்பம் ஆகின்றது.
1: CMR தமிழ் FM செய்திகளுக்கு முதலிடம்.

நேரம் அதிகாலை 5:04. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் தர்மா ஸ்டானிஸ்லாஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை கிண்ணியான் நடுத்தீவு ஆயுர்வேத வைத்தியசாலை அடிப்படை வசதிகளின்றி பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக வைத்தியர் வைத்திய பொறுப்பு அதிகாரி AW மாசாத் கவலை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் இணையப்போவதாக தன்னை பற்றி வெளியாகும் ஊகங்களை நிராகரித்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தாம் ஒருபோதும் எதிர்க்கட்சியில் இருந்து விலகப்போவதில்லை என தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தின் அனைத்து நிகழ்வையும் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். பொதுச் சேவைகள் மற்றும் கொள்முதல் கனடா மையத்தில் பணிபுரியும் சுமார் 780 ஒப்பந்த பணியாளர்களின் ஒப்பந்த காலத்தை மத்திய அரசு நீடித்து வருகின்றது. ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்து குறித்து இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் தலைமையிலான 40 பாதுகாப்பு அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினா்.

0: இலங்கை செய்திகள்.
1: ஒழுங்கமைக்கப்பட்ட கணினி வழி குற்றவாளிகள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பல வெளிநாட்டு பிரஜைகளை விளக்கமறுகளில் வைக்குமாறு காலி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு காவல்துறை பிரிவுகளால் நடத்தப்பட்ட தொடர் விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்படி காலி துறைமுக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட 9 சந்தேக நபர்களை மே 19 வரையிலும் கிக்கடுவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தொடர்ந்துவில் கைது செய்யப்பட்ட 55 சந்தேக நபர்களை மே 20 வரையிலும் விளக்கமறியில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையில் காலி காவல்துறையினரால் முன்னிலைப்படுத்தப்பட்ட மீதமுள்ள சந்தேக நபர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தனிநபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இந்த கைதுகள் தனித்தனி நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்பட்டன. இதன்படி தொடர்ந்துவையில் 55 சந்தேக நபர்களும் காலி காவல்துறை பிரிவின் கீழ் உள்ள பகுதிகளில் இருந்து 110 பேரும் காலி துறைமுக காவல்துறை பிரிவில் இருந்து 23 பேரும் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் காலி பிரதான நீதிவான்

0: சாலை போதிய வளங்களின்றி பாரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டது. இந்த வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு நாளாந்தம் 100 மேற்பட்ட நோயாளிகள் வருகை தருகின்றனர். விடுதி வசதி, கிளினிக் மற்றும் சத்திர சிகிச்சை என 3 பிரிவுகளும் இயங்கி வரும் நிலையில் நோயாளிகள் தங்குவதற்கோ அல்லது அமர்ந்து இருப்பதற்கோ போதிய ஆசன வசதிகள் இல்லை. இதனால் முதியவர்கள் உட்பட நோயாளிகள் மரநிழல்களிலும் வீதியோரங்களிலும் பல மணி நேரம் காத்துக்கிடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கு குறைந்தது 6 வைத்தியர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 2 மாத்திரமே பணியில் இருப்பதாக வைத்திய பொறுப்பதிகாரி வைத்தியர் AW மாசா தெரிவித்தார். பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே இந்த வைத்தியசாலையை கொண்டு செல்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மாதம் மட்டும் 2 பித்தப்பை கல்லகற்றும் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன. இன்னும் 10 நோயாளிகள் காத்திருக்கின்றனர். ஆனால் வைத்திய தட்டுப்பாடு காரணமாக உரிய காலத்தில் சிகிச்சைகளை வழங்க முடிவதில்லை. வாரத்தில் 5 நாட்களும் கிளினிக் சேவைகள் நடைபெறுகின்றன. ஆனால் மின்சார வசதியே இல்லாத ஒரு சிறிய இருண்ட பழைய கட்டிடத்திலேயே இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் கூரை இடிந்து விழும் நிலையில் காட்சியளிக்கின்றது என அவர் மேலும் கவலையுடன் தெரிவித்தார். அரசாங்கத்தில் இணைக்கப் போவதாக தன்னை பற்றி வெளியாகும் முகங்களை நிராகரித்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ் டி சில்வா தாம் ஒருபோதும் எதிர்க்கட்சியில் இருந்து விலகப்போவதில்லை என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள நீண்ட அறிக்கையில் தமது குடும்பத்தைச் சேர்ந்த எவரும் அரசியலில் ஈடுபடவில்லை என்றும் இலங்கையை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டுமென்ற உன்னத நோக்கத்திற்காகவே தாம் பொது வாழ்வுக்கு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறுகிய அரசியல் லாபங்களுக்காக தாம் ஒருபோதும் அரசியல் தீர்மானங்களை எடுப்ப என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தன்னை எதிர்க்கட்சியிலிருந்து வெளியேற்ற சில குழுக்கள் முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் அது ஒருபோதும் நடக்காது எனவும் எதிர்காலத்தில் தமது அரசியல் பயணமானது தற்போதைய தமது கட்சியின் தலைமைத்துவத்தை வழங்குவதை நோக்கி அமையும் என்றும் உறுதிபட கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான தெளிவான பொருளாதார பார்வை அரசிடம் இல்லை என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசாங்கத்துடன் இணைவது தொடர்பாக எந்தவித பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என தெரிவித்த அவர் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் பிளவுகளை ஏற்படுத்தவே இத்தகைய வதந்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இலங்கைக்கு ஒரு புதிய யுகம் தேவை என தெரிவித்துள்ள அவர் நாட்டுக்காக பாரிய பொறுப்புகளை ஏற்க தாம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் அவர்களுக்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கும் இடையில் செவ்வாய்க்கிழமை சந்திப்பு இடம்பெற்றது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களது மக்கள் தொடர்பகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு, வவனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னி பிராந்தியத்தில் நிலவும் நில ஆக்கிரமிப்புகள், விவசாயிகள் மற்றும் மீனவ மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், மக்களின் வாழ்வாதார நிலைமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. மேலும் இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
1: இந்திய செய்திகள்.
0: போதைப் பொருட்களை முற்றிலும் கட்டுப்படுத்தும் வகையில் முதல்வர் நேரடி கண்காணிப்பில் சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு காவல் நிலையங்கள் அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. போதைப் பொருள் தடுப்பு படை காவல் நிலையங்கள் அனைத்தும் மாவட்டங்களிலும் மாவட்டத்துக்கு 1 வீதம் 37 காவல் நிலையங்களும் 9 மாநகரங்களில் உள்ள காவல் நிலையங்களில் தலா 1 வீதம் 28 காவல் நிலையங்களும் மொத்தம் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை காவல் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த காவல் நிலையங்களில் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 SMAக்கள், 5 காவலர்கள் என்ற அடிப்படையில் மொத்தம் மாநிலம் முழுவதும் 65 இன்ஸ்பெக்டர்கள், 130 SIக்கள், 325 காவல்துறை பணியிடங்களை மறுபணி அமர்வு முறையில் தோற்றுவிக்கப்படுகின்றது. இந்த பிரிவு முதல்வரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் செயல்பட உள்ளது. காவல் நிலையங்கள் அந்தந்த மாவட்ட SPக்கள் மற்றும் மாநகர ஆணையர்களின் கீழ் செயல்படும். மாநில அளவில் காவல்துறை கூடுதல் DGP தலைமையில் இயங்கும். இந்த பிரிவு போதைப் பொருட்கள் கடத்தல், விற்பனை மற்றும் தவறான பயன்பாடு தொடர்பான கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் என உள்துறை செயலாளர் மணிவாசன் வெளியிட்ட அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தின் அனைத்து நிகழ்வையும் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் சபாநாயகரை வாழ்த்தி பேசிய அவர், தமிழ்நாட்டில் இனி நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை

0: வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதேவேளை சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாட்டாளி மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி, நம்பிக்கை வாக்கெடுப்பில் தங்களது நிலைப்பாடு குறித்து கட்சி தலைமையை முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டு இருப்பதற்கு சௌமியா அன்புமணி வரவேற்பு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: எதிர்பார்க்கப்படும் பணிநீக்கங்களின் அதிகரிப்பை சமாளிக்கும் வகையில் தனது பொதுச் சேவைகள் மற்றும் கொள்முதல் கனடா மையத்தில் பணிபுரியும் சுமார் 780 ஒப்பந்த பணியாளர்களின் ஒப்பந்த காலத்தை மத்திய அரசு நீடித்து வருகின்றது. பொதுச் சேவைகள் மற்றும் கொள்முதல் கனடா அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் நிக்கோல் அலன் கூறுகையில், பணிநீக்கம் செய்யப்படுபவர்கள் அல்லது தாங்களாகவே பணியிலிருந்து விலகுபவர்களுக்கான நடைமுறைகளையும் ஆவண பணிகளையும் எளிதாக்குவதில் தங்கள் துறை கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த ஒப்பந்த நீடிப்பு பணிவிலகல் தொடர்பான பரிவர்த்தனைகளின் அதிகரிப்பை சமாளிக்க ஊதிய மையத்துக்கு உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். செலவுகளை குறைக்கும் முயற்சியாக 2023-24 நிதியாண்டில் 3,68,000 என்ற உச்சத்தை எட்டியிருந்த பொதுத்துறை பணியிடங்களின் எண்ணிக்கையை சுமார் 40,000 அளவுக்கு குறைக்க மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட முன்கூட்டிய ஓய்வு திட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் விண்ணப்பித்துள்ளனர். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் சமீப மாதங்களில் மிரட்டி பணம் பறித்தல் வழக்குகள் குறைந்து வருவதாக காவல்துறை தெரிவித்து இருந்தாலும் இந்த நெருக்கடியை எதிர்த்து போராடுவதே அரசாங்கத்தின் முதன்மையான பொது பாதுகாப்பு முன்னுரிமையாக உள்ளது என பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். பல காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு இது தொடர்பான ஒரு வட்டமேசை கலந்துரையாடலில் நீனா ட்ரிகர் தொடக்க உரை ஆற்றினார். அப்போது அவர், கனடா எல்லை சேவைகள் முகாமையுடன் இணைந்து மிரட்டிப்பணம் பறிப்பவர்களை பொறுப்பேற்க வைப்பதில் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஆர்சிஎம்பி துணை ஆணையர் டுவன் மேக்டொனால்ட், மாகாணத்தில் மிரட்டிப்பணம் பறித்தல் தொடர்பான நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக குறைந்துள்ளன என்றும், இந்த குழு முன்னேற்றத்துக்கு மாகாணத்தின் தடுப்பு பணிக்குழு, அதன் கூட்டாளிகள் மற்றும் பிறரின் பணிகளே காரணம் என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் மிரட்டிப்பணம் பறித்தல் சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதிலும் அவர்களை அகற்றுவதிலும் அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுக்கொண்டனர். மேலும் மிரட்டிப்பணம் பறித்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பரந்த சமூகத்தினரின் ஒத்துழைப்பும் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான பணிகள் பொதுமக்களுக்கு தெரியாவிட்டாலும் மிரட்டிப்பணம் பறித்தலை கையாள்வதற்கு காவல்துறையின் வளங்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். மாகாண பணிக்குழு தற்போது 36 விசாரணை கோப்புகளை பின்தொடர்ந்து வருவதாகவும், உயர்மட்ட சந்தேக நபர்கள் மீது கவனம் செலுத்துவதால் மேலும் பல தகவல்கள் வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
0: போருக்கு பிறகு ஹோர்முஸ் நீரினை வழியாக பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு பன்னாட்டு பணித்திட்டம் குறித்து 40 மேற்பட்ட நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நடவடிக்கைக்கு ஐக்கிய ராஜ்யமும் பிரான்சும் தலைமை தாங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் ஜின்ஜிரோ கொய்சுமி இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு ஹோர்முஸ் நீரினை ஒரு சர்வதேச பொது சொத்து என்று குறிப்பிட்டார். மேலும் அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் ஸ்திரத்தன்மை விரைவில் திரும்ப வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நீடித்த போர் நிறுத்தம், ஈரானுடைய தொடர்ச்சியான தொடர்பு மற்றும் செயல்பாட்டு மட்டத்தில் அச்சுறுத்தல்களை குறைத்தல் ஆகியவற்றை பொறுத்தே இந்த பணியின் வெற்றி அமையும் என்று கொய்சுமி கூறினார். மேலும் இந்த கூட்டத்தில் தனது பங்கேற்பு பன்னாட்டு பணியில் ஜப்பானின் பங்கேற்பை குறைக்காது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நண்பர் விஜய்க்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரையில் கண்ட புரட்சி தற்போது நிஜமாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். விஜயின் ரசிகர்கள் பல ஆண்டுகளாக அவர் ஊழல்வாதிகளையும் வில்லன்களையும் திரையில் வீழ்த்துவதை 3 மணி நேரத்துக்குள் பார்த்து ரசித்ததை மலேசிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் தற்போது தமிழக மக்கள் விஜயிடம் திரையில் அவர் ஏற்ற பாத்திரங்களை விடவும் பாரிய பொறுப்பொன்றை ஒப்படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு விரல் புரட்சி என்பது தற்போது வரலாற்றை படைக்கும் நிலையை எட்டியுள்ளதாக மலேசிய பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மலேசியாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையில் பல தலைமுறைகளாக ஆழமான வரலாற்று, கலாச்சார மற்றும் மக்களிடையான உறவுகள் நிலவி வருவதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். இந்த உறவுகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் வருங்காலங்களில் முதலமைச்சர் விஜயுடன் இணைந்து நெருக்கமாக பணியாற்ற தாம் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை கிண்ணியா நடுத்தீவு ஆயுர்வேத வைத்தியசாலை அடிப்படை வசதிகளின்றி பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக வைத்தியர் பொறுப்பதிகாரி டாக்டர் ஏ டபிள்யூ மாசாத் கவலை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் இணையப்போவதாக தன்னை பற்றி வெளியாகும் ஊகங்களை நிராகரித்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தாம் ஒருபோதும் எதிர்க்கட்சியிலிருந்து விலகப்போவதில்லை என தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தின் அனைத்து நிகழ்வுகளையும் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டுமென்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் கனடா மையத்தில் பணிபுரியும் சுமார் 780 ஒப்பந்த பணியாளர்களின் ஒப்பந்த காலத்தை மத்திய அரசு நீடித்து வருகின்றது. ஹோர்மூஸ் நீரிணை போக்குவரத்து குறித்து இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் தலைமையிலான 40 பாதுகாப்பு அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ்.
1: டொரண்டோ நேரம் அதிகாலை 5:20. டொரண்டோவின் வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. டொரண்டோ பெரும்பாக்கத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் இறையோசி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாள் இறையோசி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கலாம்.

0: ஒலித்து வந்த பாடலுடன் இன்றைய நாள் இறையோசை நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வந்தது. நேர்கள் ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரூ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
0: தொடர்ந்து நமது காலை இந்த மணி 40 நிமிடம். இது சிஎம்ஆர் விடியலுக்கான நேரம்.
4: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

0: கீழ்படிய கற்றுக்கொள்ளாதவர் சிறந்த தலைவராய் இருக்க முடியாது என்கின்றார் அரிஸ்டாட்டில். நமது வரலாற்றையோ வாழ்க்கையோ புரட்டி பார்த்தாலே பல தலைவர்கள் சட்டென நமது கண்ணுக்கு புலப்படுவார்கள். நெல்சன் மண்டேலா நமது மெனக்கண்ணில் புன்னகையுடன் வருவார். அடுத்த வினாடியே உருகிய கண்களுடன் ஹிட்லரும் பெறலாம். சிலர் அவர்களுடைய நல்ல பண்புகளுக்காகவும், சிலர் அவர்களுடைய கொடூர பண்புகளுக்காகவும் நமது மெனக்கண்ணில் நிழலாடுவார்கள். தலைவர்கள் எந்த நிறத்திலோ எந்த வடிவத்திலோ இருக்கலாம். 6 அடி உயரத்தில் மனதில் தோன்றும் அப்ரஹாம் லிங்கனாகவும் இருக்கலாம். சக்கர நாட்காலியில் வலம் வரும் ரூஸ்வெல்ட்டாகவும் இருக்கலாம். முதுமையின் சுருக்கம் முகமெங்கும் கூடாரமிட்டிருக்கும் கிருஷ்ணாம்பாளாகவும் இருக்கலாம். பளிச் ஆடையுடன் வலம் வரும் பில்கேட்ஸாகவும் இருக்கலாம். தலைவர்கள் யாரும் ரெடிமேடாக செய்யப்படுபவர்கள் அல்ல. மக்களிடையே இருந்து புறப்பட்டு வருகின்றவர்கள்தான். ஒரு குழுவில் 10 பேர் இருப்பார்கள். ஒருவர் தலைவராகி விடுகின்றார். ஒரு நிறுவனத்தில் 1000 பேர் இருப்பார்கள். ஒரு சிலர் தலைவர்களாகி விடுவார்கள். அந்த குறிப்பிட்ட மனிதர்களை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் அவர்களிடம் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருப்பது புரியும். தலைவர்களாக வேண்டும் என்ற விருப்பம் நம்மிடம் இருந்தால் இந்த சிறப்பு திறமைகளை கண்டறிந்து அவற்றை வளர்த்து கொண்டாலே போதுமானது. மனதளவில் உற்சாகமாக இருக்க வேண்டியது தலைவர்களுடைய முதல் பண்பு. உற்சாகமாக இல்லாத ஒரு தலைவரால் தனது குழுவையும் உற்சாகமாக வைத்திருக்க முடியாது. ஏகப்பட்ட எரிச்சல்கள், கஷ்டங்கள், மன அழுத்தம் இவையெல்லாம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி மனதை உற்சாகமாக வைத்திருக்க வேண்டியது தலைவருக்கான முக்கியமான தகுதிகளில் ஒன்று. தற்காலத்தில் தலைவர்கள் உடல் பலத்தால் நிர்ணயிக்கப்பட்டனர். தற்காலத்திலோ மக்களோடு இரண்டிற கலக்க முடிபவர்களே நல்ல தலைவர்கள் என்கின்றார் மகாத்மா காந்தி. தலைவர் என்பவர் மக்களோடு கலந்து அவர்களுக்கு முன்னால் செல்லும் ஒரு நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும். தான் எல்லோருக்கும் பணியாளன் எனும் மனநிலை உடையவனே மிகச்சிறந்த தலைவன். சாரி மறந்துவிட்டேன் என நாம் சகஜமாக சொல்லும் வார்த்தை தலைவருடைய அகராதியிலேயே இருக்கக்கூடாது. மிகவும் நேர்த்தியாக எல்லா செயல்களையும் ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டியது அவருடைய மிக முக்கியமான பணி. எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எனும் சிறப்பான திட்டமிடல் மிக அவசியம். தலைவர் என்பவர் எல்லா வேலைகளையும் செய்பவர் அல்ல, எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பவர். யாரிடம் எந்த வேலையை கொடுக்கலாம், எந்த வேலையை கொடுக்க கூடாது, அவர்களிடம் நாசுக்காக வேலை வாங்குவது எப்படி எனும் சூத்திரங்கள் எல்லாம் ஒரு நல்ல தலைவனின் அடையாளங்கள். மக்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், எப்படி செய்ய வேண்டும் என சொல்லாதீர்கள். அப்போதுதான் வியப்பூட்டும் வகையில் வேலை சிறப்பாக நடக்கும் என்கின்றார் ஜோர்ஜ் எஸ் பர்டன். இது மக்களுடைய உண்மையான திறமைகளை வெளிக்கொணரும் நல்ல முயற்சி என்பதை தலைவர்கள் அறிவார்கள். தலைவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம் தைரியம். சில முடிவுகளை எடுக்கும் போது மனத்திடம் மிகவும் தேவைப்படும். தோல்வியை நேர்மையாய் ஏற்றுக்கொள்வதும் தைரியத்தின் ஒரு பாகமே. சொல்லப்படாத ஒரு விடயம் எப்போதும் கேட்கப்படுவதில்லை. தேவையான விடயங்களை பகிர்ந்து கொண்டே இருப்பது முக்கியமான தலைமை பண்பு. அதே போல பிறர் பேசுவதை பொறுமையுடன் கேட்பதும் தலைவருக்கு இருக்க வேண்டிய முக்கிய தகுதி. அப்படி கேட்கும் போதுதான் பல்வேறு விதமான ஐடியாக்கள் தலைவருக்கு கிடைக்கும். மக்களும் உற்சாகம் அடைவார்கள். தனது மக்களை பற்றி தெரியாதவர் நல்ல தலைவராக இருக்க முடியாது. வரும் அலுவலக விடயங்களை மட்டுமல்லாமல் அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களையும் தெரிந்திருப்பது தலைவருக்கும் அவருடைய குழுவுக்கும் இடையேயான புனைப்பை அதிகரிக்கும். தன்னம்பிக்கையும் பாசிட்டிவ் சிந்தனையும் தலைவருக்கு தேவையான இரண்டு விடயங்கள். தலைவருக்கே தன்னம்பிக்கை இல்லையே குழுவும் தன்னம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும். குழப்பமான வேளையில் வழிகாட்ட வேண்டியது தலைவருடைய இன்னொரு பணி. மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அந்த சூழலை எதிர்கொள்ள வைப்பது அவருடைய சிறப்பு தகுதி. வேலையை சரியாக செய்வது மட்டுமல்ல, சரியான வேலையை செய்வதும் ஒரு தலைவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் கடமையாகும். தலைவர் என்பவர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. குழுவினருடைய நம்பிக்கையை சம்பாதிப்பவராக இல்லாமல் போனால் ஒருவர் நல்ல தலைவராக ஒளிவிட முடியாது. எல்லோருமே ஒரு திறமைசாலியை தலைவராக கொண்டிருக்கவே விரும்புவார்கள். எனவே தலைவருக்கு நல்ல திறமைகள் இருக்க வேண்டியது அவசியம். தனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதும் அந்த திறமைகளை பயன்படுத்துவதும் புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்வதும் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்களாகும். பல தலைவர்கள் திட்டுவதற்கு காட்டும் ஆர்வத்தை பாராட்டுவதற்கு காட்டுவதில்லை. தனது குழுவினர் சிறப்பாக செயல்பட தூண்டுதலாய் இருக்க வேண்டியதும், அப்படி செயல்படும் போது மனம் திறந்து பாராட்ட வேண்டியதும் தலைமை பண்பின் அம்சங்களாகும். தனது குழுவின் செயல்பாடை வைத்துத்தான் தம்முடைய மதிப்பு கணக்கிடப்படும் எனும் எண்ணம் எப்போதும் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டும். நிறுவனத்தில் லட்சியத்தை நோக்கி செல்பவராக ஒரு தலைவர் இருக்க வேண்டும். எங்கே இருக்கின்றோம், எங்கே செல்ல வேண்டி இருக்கிறது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் எனும் மூன்று அடிப்படை விடயங்களை மனதில் கொண்டிருக்க வேண்டும். இந்த லட்சியத்தை அடைய புதுமையான திட்டங்கள், வித்தியாசமான சிந்தனை போன்றவற்றை பயன்படுத்தினால் சிறந்த தலைவராகலாம். ரிஸ்க் எடுக்க தயங்காதவராகவும் தலைவர் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் கால்குலேட் ரிஸ்க் எனப்படும் கணிக்கப்பட்ட ஆபத்துக்களை எடுக்க தயங்காதவர்தான் தடைகளை தாண்டி முன்னேற முடியும். எல்லோரையும் எப்போதும் திருப்திப்படுத்துவது தலைவருடைய வேலையல்ல. எல்லோரையும் எப்போதும் கூடவே வைத்துக் கொள்வதும் தலைவருடைய பணியல்ல என்பதை ஒரு தலைவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை விடயங்களை மனதில் கொண்டிருங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த திறமைகளை உங்களுடைய அலுவலகத்தில் வெளிப்படச் செய்யுங்கள். விரைவிலேயே தலைமை பதவிகள் உங்களிடம் வந்தடையும். நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: தொடர்ந்து அதிகாலை இந்த மணி 47 நிமிடம் நேர்கள் இதுவரை விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். வைகரை வசந்தம் நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க 4165930055.
3: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
4: உங்களுக்கு வருது வீட்டுக்காத்தாய் சாப்பிட வர போய் கோசதியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். நீங்கள்
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 9052708800.
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5%
8: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
8: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
2: சிரித்துப்பார், உன்முகம் உனக்கு பிடிக்கும். மற்றவர்களை சிரிக்க வைத்து உன்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். வாழ்க்கை எளிதாகிவிடும். மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால். நேர்கள் இப்பொழுது முதல் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறேன்.

0: அடுத்த வருமுகத்தில் கறி பூசணும் என்று நினைக்கின்றோமே தவிர நமது கையும் கரியாகும் என்று யாரும் கவலைப்படுவதில்லை. அடுத்த வருமுகத்தில் கறி பூச வேண்டும் என்று நினைக்கின்றோமே தவிர நமது கையும் கரியாகுமே என்று யாரும் கவலைப்படுவதில்லை. நேரம் அதிகாலை 5:55 வைகரை வசந்தம் நிகழ்ச்சியுடன் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள்.
1: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
2: பார்களும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: ஒலிக்கின்ற பாடலுடன் இன்றைய நாள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சிக்கு முன்னிறைவுக்கு வருகின்றது.

0: இன்றைய நாள் மே மாதம் 13ஆம் தேதி 2026 டொரண்டோவின் 8 செல்சியஸாக இருக்கின்றது. காற்று மழைத்தியாலத்துக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதே வேளையில் டொரண்டோ பெரும்பாக்கத்தில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே தென்படுகின்றது. தற்பொழுதும் டொரண்டோ பெரும்பாக்கத்தில் லேசான மழைத்தூரல் காணப்படுகின்றது. வாகனத்தில் செல்பவர்கள் காலநிலைக்கு ஏற்ப அவதானமாக வாகனங்களை செலுத்துங்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை அறிவுறுத்துகின்றோம். மறந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனியதொரு நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை புதுமது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா. புதுமது காலையில் முதலில் குரல் அமுதம். இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: நேர்கள் இன்றைய நாளுக்கான குரல் அமுதம் கேட்டீர்கள். இன்றைய நாள் நச்சிந்தனை. உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன. நன்றாக பழகும் அனைவரும் நம் நண்பர்கள் இல்லையென்ற சிறு தெளிவு இருந்தால் போதும், சில துரோகங்களையும் பருகு மாற்றங்களையும் தவித்து விடுவாய். வாழ்க்கை பிடிக்கவில்லை என வருத்து விடாதே. வாழும் வாழ்க்கைக்கு உன்னை விரும்ப கற்றுக்கொடு. உன் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும். நேர்கள் இன்றைய நாளுக்கு நச்சிந்தனை கேட்டீர்கள்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தேயிலை தொழிற்சாலை ஊழியர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை தீர்மானித்துள்ளது. பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் அவரின் 5 வங்கிக் கணக்கு விவரங்களையும் விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது. மகிந்த ராஜபக்ச திரைசேரியை கொள்ளையடிக்கவில்லை, மாறாக மக்களின் மனங்களையே கொள்ளையடித்துள்ளார் என்று அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமைப்பட்டு செயல்படுவதன் மூலமே எமது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் LMAM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியில் திக்பெல்லத் பெல்லகமுள்ள பகுதியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு அருகில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியதில் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாநிலங்களவையின் முதல் சபாநாயகர் மாவலங்கர் போன்று கட்சி சார்பின்றி செயல்படுவேன் என சபாநாயகர் JDC பிரபாகர் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சி தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து முதலமைச்சர் விஜயின் சிறப்பு பிரிவு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமனத்தை மீளப்பெறுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. வெற்றிக் கழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி விலகி நிற்கும் என அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். பொருளாதார மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சியை தூண்டுவதற்காக கனடாவில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் வலுவான இடத்தை பெற வேண்டும் என மத்திய மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பிய அரசாங்கங்கள் விரும்புகின்றன. ஆனால் இந்த தொழில்நுட்பத்துக்கும் பொது முதலீட்டுக்கான வருவாய்க்கும் பாதுகாப்பு வழிமுறைகள் தேவை என்றும் அவை கூறுகின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஒரு முக்கிய போக்குவரத்து வழித்தடத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ரோஜர்ஸ் கணவாயில் தனது பனிச்சரிவு கட்டுப்பாட்டு பணியை ராணுவம் முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளது. கெனடிய மக்கள் இந்த வாரம் தங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்தனர். இதன் மூலம் அவர்கள் தங்கள் வாழ்க்கை குறித்த விவரங்களையும் தாங்கள் பேசும் மொழிகள் பற்றியும் பகிர்ந்து கொண்டனர். ஹந்தா வைரஸ் நோயாளிகள் ஒருவரின் ரத்தம் மற்றும் சிறுநீர் ஆகியவற்றில் கடுமையான நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் கையாளப்பட்டதைத் தொடர்ந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெதர்லாந்து மருத்துவமனையொன்று தனது 12 ஊழியர்களை தனிமைப்படுத்தியுள்ளது. உளவு பார்த்ததாகவும் இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மற்றும் ஒரு மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான தனது சிவப்பு கோடுகளை மறுபரிசீலனை செய்யப்போவதாக அறிவித்துள்ளார். பெட்ரோல் விலை உயர்வால் எரிபொருள் என்ஜின் கார்களில் இருந்து வாங்குவோர்கள் தொடர்ந்து விலகிச் செல்வதால் மின்சார வாகனங்களுக்கான உலகளாவிய தேவை ஏப்ரல் மாதத்தில் தொடர்ந்து 2வது மாதமாக அதிகரித்துள்ளது என்று பெஞ்ச்மார்க் மினரல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆலோசனை நிறுவனம் இன்று புதன்கிழமை வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன.
1: Listen to us around the universe. www.cmr.com

புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

நேற்றைய மகிழ்ச்சியை கொண்டாள் மகிழ்ச்சியை இன்று கொண்டாடாத மனம் அதற்கு முந்தைய கவலைக்காக இன்றும் வருந்துகின்றது. நேற்றைய மகிழ்ச்சியை இன்று கொண்டாடாத மனம் அதற்கு முந்தைய கவலைக்காக இன்றும் வருந்துகின்றது. தொடர்ந்து நேரம் காலை 6:13 புத்தமது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: TMR Tamil FM.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 VKRH.com.
5: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
7: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
8: 16 அதேவேளையில் டொரண்டோ பெரும்பாக்கத்தில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே தென்படுகின்றது.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். காட்டில் ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை அழைத்து, என் நாய் என் வாய் நாறுகிறதா பார்த்து சொல்லு என்று கேட்டது. ஆடு முகந்து பார்த்துவிட்டு, ஆமாம் நாறுகிறது என்று சொல்லிவிட்டது. உடனே சிங்கம், முட்டாளே உனக்கு எவ்வளவு தீவிர என்று கூறி அதன் மீது பாய்ந்து குதறியது. அடுத்து சிங்கம் ஒரு ஓநாயை அழைத்தது. அதனுடைய கருத்தை கேட்டது. ஓநாயும் முகந்து பார்த்துவிட்டு கொஞ்சம் கூட நாறவில்லை என்றது. சிங்கம், உடனே பொய்யா சொல்லுகிறாய் என்று கூறி அடித்து அதையினையும் கொன்றுவிட்டது. பின்னர் ஒரு நரியை அழைத்து அதே கேள்வியை கேட்டது. நரி சொன்னது, 4 கடுமையான ஜலதோஷம், அதனால் எனக்கு ஒரு வாசனையும் தெரியவில்லை சிங்கராஜா என்றதே. சிங்கம் நரியை விட்டுவிட்டது. இதைத்தான் சொல்லுவது, புத்திசாலிகள் ஆபத்து காலத்தில் வாயை திறக்க மாட்டார்கள் என்றே.

0: ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
3: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365.
4: உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும். குறைக்காத நாயுமில்லை, குறை சொல்லாத வாயுமில்லை. உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும். குறைக்காத நாயுமில்லை, குறை சொல்லாத வாயுமில்லை.

0: CMR. CMR Tamil FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தேயிலை தொழிற்சாலை ஊழியர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த விவசாயி மற்றும் விவசாய காப்புறுதி சபை தீர்மானித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ச திரைசேரியை கொள்ளையடிக்கவில்லை, மாறாக மக்களின் மனங்களையே கொள்ளையடித்துள்ளார் என்றே அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமைப்பட்டு செயல்படுவதன் மூலமே தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லாஜ் தெரிவித்துக் கொண்டார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சி தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனடிய மக்கள் இந்த வாரம் தங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்தனர். இதன் மூலம் அவர்கள் தங்கள் வாழ்க்கை குறித்த விவரங்களையும் தாங்கள் பேசும் மொழிகள் பற்றியும் பகிர்ந்து கொண்டனர். உளவு பார்த்ததாகவும் இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரான் மற்றொரு மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. பொருளாதார மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சியை தூண்டுவதற்காக கனடாவில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் வலுவான இடத்தை பெற வேண்டும் என மத்திய மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பிய அரசாங்கங்கள் விரும்புகின்றன. ஆனால் இந்த தொழில்நுட்பத்துக்கும் பொது முதலீட்டுக்கான வருவாய்க்கும் பாதுகாப்பு வழிமுறைகள் தேவை என்றும் அவை கூறுகின்றன. பெட்ரோல் விலை உயர்வால் எரிபொருள் என்ஜின் கார்களில் இருந்து வாங்குவோர்கள் தொடர்ந்து விலகிச் செல்வதால் மின்சார வாகனங்களுக்கான உலகளாவிய தேவை ஏப்ரல் மாதத்தில் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக அதிகரித்துள்ளது என்று பெஞ்ச்மார்க் மினரல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆலோசனை நிறுவனம் இன்று புதன்கிழமை வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன.
0: CMR Tamil FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
5: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றத்தின் வருடாந்த தமிழ் திறன் போட்டிகள் மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல். இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 647-224-8871.
4: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suzanne.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ. 416-335-3334. 416-335-3334.

இணைந்திருக்கிறீர்கள். பொதுவாகவே எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதாவது நள்ளிரவில் திடீரென நாங்கள் கண் விழித்து இருக்கின்றோம். இது என்ன காரணங்களால் வருகின்றது என்று எங்களுக்கு சில வேளைகளில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றன. நள்ளிரவில் திடீரென கண் விழிப்பு ஏற்பட்டு அது தூக்கத்தை கெடுத்துவிடும். அவ்வாறான சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமுறை பார்த்து விடுவோம். பொதுவாக இரவில் 8 மணி நேரம் கட்டாயமாக நாங்கள் தூங்க வேண்டும். இவ்வாறு தூங்குவதைத்தான் மருத்துவர்களும் அறிவுறுத்துகின்றார்கள். ஆனால் திடீரென நள்ளிரவில் விழிப்பு ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்பு தூங்க முடியாமல் நாம் கஷ்டப்பட்டு வருகின்றோம். இவ்வாறு கண் விழிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றனவாம். அதாவது ஏதாவது ஒரு விடயத்தை நினைத்து கவலை அடைவது, வேறு சிந்தனையில் தூங்கச் செல்வது. இவ்வாறான எண்ணங்கள் தூக்கத்தை பாதிப்பு உள்ளாக்குமாம். தினமும் இரவில் குறிப்பிட்ட நேரத்துக்குள் தூங்குவதை வழக்கமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது 8 மணி நேரம் அதாவது 9 அல்லது 10 மணிக்குள் தூங்கச் செல்ல வேண்டும். தூங்குவதற்கு முன் தியானம் அல்லது ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளலாம். தூங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு உணவும் அருந்த வேண்டுமாம். தூங்கும் அறை வெளிச்சம் இல்லாமல் இருள் சூழ்ந்தும் காற்றூட்டம் கொண்டதாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டும். தூக்கத்தின் போது திடீரென இரவில் கண் விழித்து எழுந்தால் மணி பார்ப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதைவிட முக்கியமானது உங்கள் செல்போன்களை தூங்குகின்ற அறைக்கு அருகில் வைத்திருக்க வேண்டாம். அல்லது உங்கள் அருகில் வைத்திருந்தாலும் அதுவும் தூக்கத்தை கெடுப்பதற்கான முக்கிய காரணங்கள் என்று அதை நான் சொல்ல தேவையில்லை. எங்கள் எல்லோருக்குமே அது தெரிந்த ஒரு காரணமாகவும் இருக்கின்றது.

0: சொல்ல வேணுமா?
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. எலைட்கோ.
4: புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.
5: சூழ்நிலம் காலை 6:49 நிமிடம் புத்தமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வழியில் தூரம் பிராந்திய போலீசார் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தலை பார்த்துவிடலாம். ஏஜெக்ஸ் பகுதியில் எதிர்பார்க்கப்படும் மக்கள் தொகை அதிகரிப்பை முன்னிட்டு அங்கு தனிப்பட்ட போலீஸ் நிலையமும் புதிய பிரிவும் அமைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் போலீஸ் அதிகாரிகள் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர். புதிய போலீஸ் நிலையம் அமைக்க திட்டமிட்ட இடத்தை அதிகாரிகள் நேற்று காண்பித்தனர். ரீஜன் ஆப் முனிசிபாலிட்டி ஆப் டுரம் கவுன்சில் 2026 ஆண்டில் நிதி ஒப்புதல் அளித்தால் இந்த நிலையம் ஹாவுட் அவென்யூ நோர்த் பகுதியில் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தற்போது ஏஜெக்ஸ் பகுதியில் ரோந்து பணியில் உள்ள அதிகாரிகள் பிக்கரிங்கில் உள்ள காவல் நிலையத்தில் இருந்து செயல்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்து இருக்கின்றனர். ஏஜெக்ஸ் பகுதியில் மக்கள் அடர்த்திய மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து வருகிறது என்றும் இதை சமாளிக்க எங்கள் திறனை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள். மேலும் பல தசாப்தங்களாக ஏஜெக்ஸில் தனிப்பட்ட போலீஸ் நிலையம் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்து இருக்கின்றனர். பிக்கரிங் நிலையத்திலிருந்து ஒரு போலீஸ் அதிகாரி வெளியேறும் நேரங்களில் 53% அவர்கள் ஏஜெக்ஸில் செல்லுகின்றார்கள். எனவே இங்கு தேவைகள் அதிகம் இருப்பதாகவும் அந்த போலீஸ் அதிகாரி சுட்டிக்காட்டினார். மேலும் பிக்கரிங் போலீஸ் நிலையம் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதியில் இருப்பதால் இதை விரிவாக்க முடியாது என்றும் அங்குள்ள பணியாளர்களில் சிலரை ஏஜெக்ஸுக்கு மாற்றுவதன் மூலம் பிக்கரிங் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் இடவசதி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்து இருக்கின்றார். அனைத்து ஒப்புதல்களும் கிடைத்தால் புதிய போலீஸ் நிலையம் 2031 ஆண்டில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கான செலவு சுமார் $88 மில்லியன் தற்பொழுது மதிப்பிடப்பட்டு இருப்பதாகவும் அதிகாரி தெரிவித்து இருக்கின்றார்.
6: Listen to us around the universe. www.cmr.fm.
5: டொரண்டோ

புதுமது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். பொதுவாகவே இந்த வீடுகள் வழியே கணவன் மனைவி கிடையில் நடக்கின்ற சண்டைகளில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று இல்லை, ஆனாலும் அந்த சண்டையில் ஒரு நகைச்சுவையும் கலந்து இருக்கும். ஒரு நாள் கணவர் சொன்னாராம், இது மாதிரி என்கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் ஒரு நாள் நான் மிருகமாக மகன் மாறப்போகின்றேன், ஜாக்கிரதையாக இருகின்றாராம் கணவர். அப்பொழுது கணவன் சொன்னாராம், மனைவி சொன்னாவாம், நான் எலியை பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றே. கணவன் சொன்னாராம், உன்னை கட்டினதுக்கு பதிலாக ஒரு எருமை மாட்டை நான் கட்டியிருக்கலாம் என்றே. மனைவியும் அதற்கு அடக்கமாக சொன்னாவாம், அதற்கு எருமை மாடு சம்மதிக்கவே வேண்டுமென்றே.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ .ca எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive Etobicoke-ல் On-site cremation அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation .com
1: CMR Tamil FM இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
2: இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றது. கொழும்பில் அமைந்துள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இலங்கையின் தற்போதைய சமகால அரசியல் நிலைமைகள், பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பிலும் இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மலைநாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து கடும் மழையுடன் கூடிய அடர்ந்த பனிமூட்டம் காணப்படுகிறது. குறிப்பாக நுவரெலியா பிரதான நகர் ஹவா இலியா, கந்தப்பள்ளி, நானுஓயா, ரதல்ல மற்றும் தலவாக்குள்ளை போன்ற பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் நிலவும் இந்த மாறுபட்ட காலநிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடும் குளிரும் நிலவி வருகின்றது. அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக வீதிகளில் எதிரே வரும் வாகனங்களை அவதானிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு வாகனங்களின் வேகத்தை குறைத்து செலுத்த வேண்டும் எனவும் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு பயணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முன் செல்லும் வாகனங்களுக்கும் தமக்கும் இடையில் போதிய இடைவெளியை பேணுதல் அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வாகன போக்குவரத்து நிலவும் நுவரெலியா பதுலை, நுவரெலியா ஹெட்டன் மற்றும் நுவரெலியா கண்டி ஆகிய பிரதான வீதிகளில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே மழையினால் பாதிக்கப்பட்டு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் பகுதிகளில் தற்போதைய மழையால் பணிகள் தாமதமடைந்துள்ளன. எனவே நிலச்சரிவு அபாயம் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கம்பகா கடபத்த பேருந்து நிலையத்தில் நேற்று நடத்தப்பட்ட விசேட போதைப்பொருள் சோதனையின் போது பொது போக்குவரத்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் 7 பேர் அபாயகரமான போதைப்பொருட்களை பயன்படுத்தியிருந்தமை கண்டறியப்பட்டது. பயணிகளின் பாதுகாப்பையும் மீறி ஒழுக்கத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் பொது போக்குவரத்து சேவைகளில் ஈடுபட்டுள்ள சாரதிகளை இலக்காக கொண்டு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் பிடி அபிவிருத்தி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட விசேட திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது சுமார் 148 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் சோதனை செய்யப்பட்டனர். இதன்போது 7 பேர் அபாயகரமான போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருந்தமை உறுதி செய்யப்பட்டது. அதிகரித்து வரும் வீதி விபத்துகள் மற்றும் சீர்கட்டு வரும் வீதி ஒழுக்கத்துக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த முயற்சி தொடங்கப்பட்டதாகவும் போதைப்பொருள் இல்லாத மற்றும் ஒழுக்கமான போதை பொது போக்குவரத்து பணியாளர்களை உருவாக்குவதை அதிகாரிகள் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அபாயகரமான போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக கண்டறியப்பட்ட சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதுடன் நிறுவன விதிமுறைகளின் கீழ் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூர்ந்து நவிதான்வெளி பிரதேச சபையில் இன்று புதன்கிழமை உணர்வுபூர்வமான நினைவேந்தல் மவுன அஞ்சலியுடன் நிகழ்த்தப்பட்டது. நாவிதன்வெளி பிரதேச சபையின் 11வது மாதாந்த அமர்வு தவிசாளர் இந்திரன் ரூபசாந்தன் தலைமையில் சபா மண்டபத்தில் நடைபெற்றது. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு அங்கு உயிரிழந்த உறவுகளுக்காக ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சபையின் நடவடிக்கைகள் ஆரம்பமாகின. கூட்டத்தின் போது சபை உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு பதிலளித்த தவிசாளர் எமது பிரதேசத்தில் கல்வி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள ஜனசமூக நிலையங்கள் ஊடாக நூலகங்கள் புனர்நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். அவை இடைநிறுத்தப்படாமல் தொடர்ந்து இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும். இந்த திட்டத்துக்கு தன்னாளர்வார்கள் சேவை மனப்பான்புடன் முன்வந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்களிக்கவில்லை என சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 4.93 கோடி வாக்குகளில் 1.72 கோடி தான் ஆளுங்கட்சி பெற்றுள்ளது. மீதமுள்ள 3.2 கோடி பேர் எதிராக வாக்களித்துள்ளனர். 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட இந்த ஆட்சி மீது எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைந்து வருகின்றது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி வெளிநடப்பு செய்கின்றது. சட்டமன்ற உறுப்பினர்களை கடன் பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி நடத்திக் கொண்டு இருக்கின்றது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதால் தமிழ்நாட்டின் கடன் பற்றி விஜய் கூறுகின்றார். அவகாசம் என கூறி நீண்டகாலம் காக்க மக்களை வைக்காதீர்கள் என்றும் கூறினார். தமிழக வெற்றிக் கழக அரசை சிறுபான்மை அரசு போன்று யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்லுகின்றோம், அது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தனது தலைமையிலான அமைச்சரவை மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசினர் தீர்மானத்தில் வெற்றி பெற்ற பின்னர் நன்றி தெரிவித்து ஆற்றிய உரையின் போது இவ்வாறு தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்பாள் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் இந்த மக்கள் அரசு மனச்சாட்சியுள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிக்கின்றேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். இதில் சிறிதும் மாற்றமில்லை. நம்முடைய இந்த ஆழமான நம்பிக்கையை மனதார நம்பி வாக்களித்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுக்கும் அந்த இயக்கங்களைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த முதல்வர், இது பதவிக்காக அதிகாரத்துக்காக அமைந்த அரசுகள், நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு, அதிகாரம் காட்டி மிரட்டாமல் அனைவரையும் அரவணைக்கும் அரசு, மக்கள் நலன் மட்டுமே முக்கியம், அதுவே எங்கள் ஒரே நிலைப்பாடு. எனவே மனச்சாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார்.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட்.

0: மலையாள பகவதி, மலையாள பகவதி.
1: மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா? சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா?

0: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: புதுமது காலிகளுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். வீடு என்பது இரண்டு எழுத்துக்கள் தான். ஆனால் அந்த இரண்டு எழுத்துக்களுக்கு தான் ஒவ்வொருவரின் முழு வாழ்க்கையும் அடங்கி கிடக்கின்றது. சுவையான உணவு, சொகுசான இடம் என்று வெளியில் என்னதான் கிடைத்தாலும் நம் வீட்டு சாப்பாடும் நம் வீட்டு படுக்கையும் தரும் நிம்மதிக்கு வேறு எதுவும் ஈடாகாது. அவரவர் வீட்டில் கிடைக்கும் நிம்மதி வேறெங்கும் கிடைக்காது. ஏனென்றால் வீடு என்பது வெறும் கான்கிரீட் சுவர்களால் கட்டப்பட்ட இடமல்ல. நம்மை உண்மையாக நேசிக்கும் இதயங்கள் வாழும் இடம். அங்கேதான் நம் அன்புக்குரிய உறவுகளின் நினைவுகளும் கனவுகளும் ஒன்றாக வாழ்கின்றன. சோர்ந்து போன மனதுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரே இடம் வீடுதான். வெளியுலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் இருக்கின்றேன் என்று அமைதியாக நம்மை அரவணைக்கும் தாயின் மடிதான் எங்களுடைய வீடு. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வீடு என்பது வெறும் முகவரி மட்டுமல்ல, அது அவர்களின் உணர்வுகளால் வாழும் உன்னத உலகம். ஆகவே அந்த வீட்டில் வாழும் நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருப்போம், ஒருவர் ஒருவருடைய உணர்வுகளை மதிப்போம். எப்பொழுதும் அந்த வீட்டில் அமைதியும் அன்பும் நிலவ எங்களாலான முயற்சிகளை எடுப்போம். அந்த அன்புக்கும் அரவணைப்புக்கும் பாசத்துக்கும் இடமான அந்த வீடு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எப்பொழுதும் உழைப்போம், உழைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேளையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்
2: 4 அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 சைஃபர்8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
3: தொடரும் காலைகளில் மணி 23 இடம் புத்தமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து வெப்பநிலை 8 செல்சியஸ் ஆக இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 15 செல்சியஸ் இருக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில் ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல் தொடர்பான ஒரு அறிவித்தலை பார்த்துவிடலாம். ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல் ஸ்டோர் முழுவதும் 80% வரை அதிரடி தள்ளுபடி. அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாரஸ் சாரீஸ், சில்க் மற்றும் ஃபேன்சி சாரீஸ் அனைத்தும் 40-70% வரை சிறப்பு விலையில் கிடைக்கின்றன. மேலும் ஹாப் சாரி கலெக்ஷன், பிரைடல் லெகங்காஸ், சல்வசெட், சல்வார் செட்ஸ் அனைத்தும் 50-80% வரை அசத்தலான தள்ளுபடிகள். பிளவுஸ் மற்றும் பிளவுஸ் வெறும் $5 to $15 வரை. அண்டர்ஸ்கர்ட், ஸ்லீப்வேர், நைட்வேர், லெகங்கீஸ் எல்லாம் அன்பீட்டபிள் பிரைஸில். ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சர்வாணி, வேட்டி, கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடியில் காத்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 23, ஸ்காப்ரோ, மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில். தொலைபேசி இலக்கம் 416-438-6568, 416-438-6568. ஏசியன், த ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் என்டையர் ஃபேமிலி. நேர்கள் புதமது காலையில் ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல்ஸ் தொடர்பான அறிவித்தலை கேட்டீர்கள். புத்தம்பது நாளுக்கு புத்தம்பது காலை. பூக்கள் மலர்வது போலவே இந்த நாளும் உங்கள் மனதிலும் வாழ்விலும் மலரட்டும். ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த இந்த காலை நேர நிகழ்ச்சி உங்களுக்கான முதல் கடிகாரம். சுவையான செய்திகள், சிந்திக்க வைக்கும் கருத்துக்கள், குட்டிக்கதை, மகிழ்வளிக்கும் இனிதான பாடல்கள், காலை நேரத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். புத்தம்பது காலை உங்களுடன் கற்றலைகளில்.

தொடரம் காலைகளபடி 25 நிமிடம் வளர்ந்து வரும் இந்த விஞ்ஞான உலகில் எங்களால் மறக்கப்பட்ட விடயங்கள் என்று பல இருக்கின்றன. அவற்றை சற்று நினைவூட்டி பார்த்தால், டிவி என் வீட்டுக்கு வந்தபோது புத்தகங்களை எப்படி படிக்க வேண்டும் என்பதை மறந்தேன். கார் என் வீட்டுக்கு வந்தபோது நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை மறந்தேன். என் கையில் மொபைல் கிடைத்தவுடன் கடிதங்களை எப்படி எழுதுவது என்பதை மறந்துவிட்டேன். என் வீட்டுக்கு கணினி வந்தபோது எழுதுவதை மறந்துவிட்டேன். ஏசி வந்ததும் இயற்கை காற்றை மறந்தேன். நகரத்துக்கு வந்தவுடன் அழகு நிறைந்த கிராமத்தை மறந்தேன். வங்கிகள் மற்றும் கிரெடிட் கார்டுகளை கையாளுவதால் பணத்தின் மதிப்பை மறந்துவிட்டேன். வாசனை திரவியத்தை பயன்படுத்தியதால் பூக்களின் மனத்தை மறந்துவிட்டேன். துரித உணவு வருவதால் பாரம்பரிய உணவு வகைகளை சமைக்க மறந்துவிட்டேன். சம்பாதிக்க சுற்றி சுற்றி ஓடுவதால் ஓடுவதை எப்படி நிறுத்துவது என்பதை மறந்துவிட்டேன். வாட்ஸ்அப் கிடைத்ததால் எப்படி பேசுவது என்பதையும் நான் மறந்துவிட்டேன்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: தொடரம் காலை 7:31.
4: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
3: பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் அணையக்காரவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் அவரின் 5 வங்கிக் கணக்கு விவரங்களையும் விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. மாநிலங்களவையின் முதல் சபாநாயகர் மாவலங்கர் போன்று கட்சி வேறுபாடின்றி செயல்படுவேன் என சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி விலகி நிற்கும் என அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சோமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். பொருளாதார மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சியை தூண்டுவதற்காக கனடாவில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் வருமான இடத்தை பெற வேண்டும் என மத்திய மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பிய அரசாங்கங்கள் விரும்புகின்றன. ஆனால் இந்த தொழில்நுட்பத்துக்கும் பொது முதலீட்டுக்கான வருவாய்க்கும் பாதுகாப்பு வழிமுறைகள் தேவை என்றும் அவை கூறுகின்றன. கனேடிய மக்கள் இந்த வாரம் தங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்தனர். இதன் மூலம் அவர்கள் தங்கள் வாழ்க்கை குறித்த விவரங்களையும் தாங்கள் பேசும் மொழிகள் பற்றியும் பகிர்ந்து கொண்டனர். ஹண்டா வைரஸ் நோயாளி ஒருவரின் ரத்தம் மற்றும் சிறுநீர் ஆகியவற்றில் கடுமையான நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் கையாளப்பட்டதை தொடர்ந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெதர்லாந்து மருத்துவமனையொன்று தனது 12 ஊழியர்களை தனிமைப்படுத்தியுள்ளது. பெட்ரோல் விலை உயர்வால் எரிபொருள் எஞ்சின் கார்களில் இருந்து வாங்குவோர்கள் தொடர்ந்து விலகிச் செல்வதால் மின்சார வாகனங்களுக்கான உலகளாவிய தேவை ஏப்ரல் மாதத்தில் தொடர்ந்து 2வது மாதமாக அதிகரித்துள்ளது என்று பெஞ்ச்மார்க் மினரல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆலோசனை நிறுவனம் புதன்கிழமை வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன.
4: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
5: Listen to us around the universe. www.cmr.fm.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்
3: 4162 கோடைக்காலம் வந்தாலே எங்கேயும் தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் எங்கும் இந்த இசைக்கச்சேரிகளுக்கு பஞ்சமே இல்லை. இங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு இசைக்கச்சேரிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்படித்தான் 2 நண்பர்கள் ஒரு இசைக்கச்சேரிக்கு போயிருந்தனராம். அப்பொழுது அந்த நண்பர்களில் ஒருவர் சொன்னாராம், இந்த பாடகருக்கு குரல் கடவுளில் கொடுத்த வரம் என்று சொல்லுகிறார்களே, ஏன் அப்படி என்றே. அப்பொழுது மற்றவர் சொன்னாராம், ஆமாம், அவர் வாயை திறக்கிறதுடன் சரி அதிலிருந்து என்ன வரும் என்று கடவுளுக்கு தெரியும் என்றதனால் அவருடைய குரல் கடவுளில் கொடுத்த வரம் என்று சொல்லுகிறார்கள் என்றாராம் அந்த இசைக்கச்சேரிக்கு சென்ற நண்பர்களில் ஒருவன்.

நேரம் காலை 7:40 இந்த வேளையில் எலியட் கோல்ட் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளே, உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்ட் கோயின்ஸ், பார் வாங்கவும் விற்கவும் எலியட் கோல்ட் ட்ரேடர்ஸ். அத்துடன் அவர்களுடைய சேவையான உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பார் ஆக மாற்றவும் எலியட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஓவரை பெற்றுக் கொள்ளுங்கள். மாக்கமம் ஸ்டீல் சந்திப்பில் எலியட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸை அழையுங்கள். அழைப்பதற்குரிய தொலைபேசி இலக்கம் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம், அதுதான் எலியட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். நேர்கள் புத்தமது காலையில் எலியட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் வழங்கிய தகவலை கேட்டீர்கள். புதுமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். செடி ஒன்று வளரும் போது சில இலைகள் பழுத்து குதிரும், ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே அதைவிட சிறிது அதிகமாய் இலைகள் துளிர்க்கும். இப்படி சில இலைகள் இழந்து அதனிலும் அதிகமான இலைகளை துளித்து தொளித்துதான் செடியொன்று பெரிய மரமாகிவிடுகின்றது. செடி போலவேதான் மனித வாழ்வும். அதன் வெற்றியும் சிறிது சிறிதாக முயற்சி செய்து பல முறை விழுந்து நிறைய இழந்த பின்புதான் வாழ்வின் வெற்றியும் துளிர்க்கும். வாழ்க்கையில் இழப்புகள் வந்துவிட்டதென்றால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை. சில நேரங்களில் அந்த இழப்புகளே நம்மை புதியவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றுகின்றன. விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு இழப்புகளை நினைத்து அழுவது வாழ்க்கையல்ல. எழுந்து மீண்டும் நடப்பதற்கான மனதை உருவாக்குவதே வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. ஆகவே இந்த இழப்புகளை எண்ணி மனமுடையாதீர்கள். என்று உதிர்த்த இலைகள் புதிய துளிர்களுக்கு இடம் கொடுக்கும். அதுபோலவே இன்று நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்களும் நாளைய உங்கள் வெற்றிக்கான அடித்தளங்களாக மாறும். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
5: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. அழையுங்கள் 416-888-8044, 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுசஸ் க்ளோசிங் 2027, ஃப்ரீ அசைன்மெண்ட், லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களை உள்ளதால் உங்கள் வாய்ப்புக்கு முந்துங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $800,000 இருந்தும், டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 இருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு அழைங்கள் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. நேர்களில் புத்தம்பது காலையில் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.

ஒரு முறை ஒரு குதிரை வீரன் தனது குதிரையில் பாலைவனத்தில் பயணித்துக் கொண்டு இருந்தான். அப்போது தாகத்தால் தவித்த ஒருவனை கண்டு அந்த அதனுடைய குதிரையை நிறுத்திவிட்டு தண்ணீர் கொடுத்து குடித்துவிட்டு சற்று அமைதியுடன் கேட்டான், நீ ஏதாவது என்னுடன் கேட்க ஆசைப்படுகின்றாயா என்று அந்த குதிரை வீரனை பார்த்து கேட்டான். அப்பொழுது அந்த குதிரை வீரன் சொன்னான், நானும் கொஞ்சம் தூரம் போக வேண்டும், ஆனால் என்னால் நடக்க முடியவில்லை என்று. அப்பொழுது இவன் மேல் பரிதாபப்பட்ட அந்த குதிரை வீரன், சரி என்னுடன் இந்த குதிரையில் நீயும் ஏறு, நான் உன்னை கொண்டு போய் விடுகின்றேன் என்று. அப்பொழுது அந்த பாலைவனத்தில் நடந்து வந்திருந்தவன் ஏற முயற்பட்ட பொழுது அவனால் ஏற முடியவில்லை. ஏன்னப்பா குதிரையிலே உனக்கு ஏற தெரியாதா என்று அந்த குதிரை வீரன் மீண்டும் அந்த அவனிடம் கேட்ட பொழுது, இல்லை பெரியவரே, நான் விவசாயம் செய்து வருகின்றவன், எனக்கு இந்த ஏறுகிறது குதிரை பழக்கமாக இருக்கிறது, ஒரு முறை நீங்கள் என்னை ஏற்றி விடுங்கள், நான் அமர்ந்து கொள்ளுகிறேன் என்று. குதிரை வீரனும் தன் குதிரையிலிருந்து இறங்கி அந்த மற்ற பயணியை அந்த குதிரையில் ஏற்றிவிட்டான். அப்பொழுது அந்த ஏற்றிவிட்டதுதான் அந்த குதிரையுடன் அந்த பயணி பறக்க தொடங்கிவிட்டான். ஆகவே அப்பொழுதுதான் அந்த குதிரை வீரனுக்கு புரிந்தது, அடடா நான் தான் ஏமாந்து விட்டேன், இவன் ஒரு திருடன் என்பதை புரிந்து கொள்ளாமல் உதவி செய்து விட்டேன் என்று. அப்பொழுது அந்த குதிரை அந்த அவனுடைய குதிரையை திருடிக்கொண்டு போனவன் போய்கொண்டிருந்த பொழுது இந்த குதிரை வீரன் உரத்த குரலில் சொன்னான், உன்னிடம் நான் ஒன்று சொல்லுகின்றேன், தயவு செய்து யாரிடமும் நீ எப்படி இந்த குதிரை உனக்கு கிடைத்தது என்று சொல்லிவிடாதே என்று. அப்பொழுது அந்த மற்றவன் கேட்டான், ஏன் அப்படி சொல்லுகிறாய் என்று. இல்லை, இந்த உலகத்திலே உதவி செய்பவர்கள் யாராகவும் இருந்தால் உன்னுடைய கதையை கேட்டு அவர்கள் உதவி செய்ய முன்வர மாட்டார்கள், அதனால் தான் நான் சொல்லுகின்றேன் என்றானாம். இதை கேட்டு அந்த குதிரையை திருடிக்கொண்டு போனவன் திரும்பி வந்து அந்த குதிரை வீரனிடம் மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் இப்படியான தவறை செய்ய மாட்டேன் என்றானாம். இதைத்தான் சொல்லுவது, உதவி செய்யும் பொழுது நாங்களும் யாரை ஆட்களை அறிந்து உதவி செய்ய வேண்டும் என்றேன்.

0: மற்றொரு நேரம் காலை 8:01.
1: சிஎம்ஆர் தமிழகம் இந்த மணித்தியாலத்தின் கனேரிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
2: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: கடந்த மாதம் நிலவின் மறுபக்கத்துக்கு மேற்கொண்ட பயணத்தின் மூலம் உலகின் கற்பனையை ஈர்த்த விண்வெளி வீரர்கள் இன்று தங்கள் விண்வெளி அறிவை ஒட்டவாவில் நடைபெறும் நிகழ்வொன்றில் பகிர்ந்து கொள்ளவுள்ளனர். கனடாவைச் சேர்ந்த ஜெர்மி ஹேன்சன் மற்றும் அவரது ஆர்டமிஸ் 2 குழுவினர் பிரதமர் மாக்கானியுடனான திட்டமிட்ட சந்திப்பு உட்பட தலைநகரில் தொடர்ச்சியான நிகழ்வுகளில் பங்கேற்கின்றனர். இந்த 10 நாள் பயணமானது ஹேன்சன், பயண தளபதி ரீட் வைஸ்மன் மற்றும் விண்வெளி வீரர்கள் விக்டர் க்ளோவர், கிறிஸ்டினா கோச் ஆகியோரை விண்வெளி அழைத்துச் சென்றது. பிரதமர் மாக்கானியுடனான சந்திப்பை தொடர்ந்து இந்த குழுவினர் அப்பகுதி பாடசாலை மாணவர்களை சந்திப்பதற்காக கெனடிய இயற்கை அருங்காட்சியகத்துக்கு செல்ல உள்ளனர். பின்னர் தேசிய கலை மையத்தில் நடைபெறும் ஒரு பொது கலந்துரையாடலிலும் பங்கேற்கின்றனர். எம் வி கொன்ரியா சொகுசு கப்பலில் ஏற்பட்ட ஹொன்ரா வைரஸ் பரவல் கனடியர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் பலருக்கு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. கப்பலில் இருந்த பயணிகளுக்கு இந்த வைரஸின் வகை தொற்று ஏற்பட்டது. பல ஹொன்ரா வைரஸுகளில் மனிதர்களிடையே பரவும் திறன் கொண்டதாக அறியப்பட்ட ஒரே வகை இதுதான். ஹொன்ரா வைரஸ்கள் எலிகள் மற்றும் பெரும்சாளிகள் உள்ளிட்ட குறித்தூண்களில் இருந்து உருவாகின்றன. கப்பலில் ஏற்பட்ட இந்த தொற்றுடன் தொடர்புடைய 10 பேர் தற்போது கனடாவில் உள்ளனர். இவர்களில் 6 பயணிகள் மற்றும் கப்பலில் இல்லாத ஆனால் விமான பயணங்களின் போது ஹொன்ரா வைரஸால் பாதிக்கப்படக்கூடிய 4 பேரும் அடங்குவர். ஹொன்ரா வைரஸுகள் 8 வாரங்கள் வரை உடலுக்குள் இருக்கும் திறன் கொண்டவை என அறியப்பட்டாலும் சராசரியாக தொற்று ஏற்பட்டதில் இருந்து அறிகுறிகள் வெளிப்படுவதற்கு 2-3 வாரங்கள் ஆகும். மேலும் உலக சுகாதார அமைப்பு 42 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள பரிந்துரைக்கின்றது. இந்த நோயை இந்த வைரஸ் எதிர்ப்பு மருந்தும் இல்லை எனவும் தடுப்பூசியும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் சமீபத்திய மோதல்கள் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை நாட்டிலிருந்து வெளியேற்றியுள்ளனர் என்ற கருத்துக்களை ஐக்கிய அரபு ராஜ்ய வங்கிகள் கூட்டமைப்பின் தலைவர் அப்துல் அஜீஸ் அல் குரைர் நிராகரித்துள்ளார். தற்போதைய மோதல்கள் இருந்தபோதிலும் வங்கித்துறை உறுதியான நிலையில் இருப்பதாக அவர் கூறியதாக ரோய்ட்டர் செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் வளைகுடா முழுவதும் ஈரான் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதில் இருந்து முதல் முறையாக பொதுவில் பேசிய கூட்டமைப்பின் தலைவர் இந்த துறையின் மீள்திறன் மீது நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் 2026 இரண்டாம் காலாண்டில் இந்த துறை வலுவான முடிவுகளை பதிவு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இரண்டாம் காலாண்டின் செயல்திறன் 2025 விட அதிகமாக இருக்கும் என்று திரு அல் குரைர் கணித்த போதிலும் வருவாய் அல்லது கடன் வளர்ச்சி தொடர்பான குறிப்பிட்ட புள்ளிவிவரங்களை அவர் வழங்க மறுத்துவிட்டார். நிதிகள் தொடர்ந்து வெளியேற்றுவது குறித்து அச்சங்கள் ஆதாரமற்றவை என்று விவரித்த அவர் பணப்பழக்கம் நிலையாக இருப்பதாகவும் கூறினார். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மற்றும் மெசஞ்சர் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் 13 வயது பயனாளர்களுக்காக புதிய பெற்றோர் கண்காணிப்பு வசதிகளை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மெசஞ்சர் மற்றும் மெட்டா ஆகிய அனைத்தும் தளங்களுக்குமான கண்காணிப்பு வசதிகளும் இனி ஃபேமிலி சென்டர் என்ற ஒரு இடத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. தங்கள் பிள்ளைகளின் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் எத்தகைய உள்ளடக்கங்கள் அதிகம் காட்டப்படுகின்றன என்பதை பெற்றோர்கள் இனி அறிய முடியும். குறிப்பாக விளையாட்டு, புகைப்படம் எடுத்தல் அல்லது கலை போன்ற பொதுவான தலைப்புகளில் இவற்றிற்கு பிள்ளைகள் முக்கியத்துவம் அளிக்கின்றார்கள் என்பதை பெற்றோர்கள் பார்க்க முடியும். பிள்ளைகள் தேடும் தேடல்கள், அவர்கள் பார்க்கும் குறிப்பிட்ட பதிவுகள் அல்லது தகவல்களை பெற்றோர்களால் பார்க்க முடியாது என மெட்ரோ தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு செயலிக்கும் தனித்தனியாக கட்டுப்பாடுகளை விதிக்க தேவையில்லை. ஒரு அழைப்பின் மூலம் அனைத்து மெட்டா செயலிகளும் சேர்த்து பெற்றோர் கண்காணிப்பை செயல்படுத்த முடியும். அமெரிக்காவில் இன்ஸ்டாகிராம் கண்காணிப்பு வசதிகளை பயன்படுத்தும் 13 வயதினரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக மெட்டா தெரிவித்துள்ளது. இந்த இணைய பாதுகாப்பு குறித்து பெற்றோர்களின் விழிப்புணர்வை காட்டுவதாக இந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த புதிய மாற்றங்கள் தற்போது உலகளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. சில குறிப்பிட்ட அறிவிப்பு வசதிகள் மட்டும் முதற்கட்டமாக சில நாடுகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக அனைத்து வகையான உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளையும் ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தீர்மானித்துள்ளது. காலநிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஒத்திவைக்கப்பட்ட போட்டிகள் மீண்டும் நடத்தப்படும் திகதிகள் குறித்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் விரைவில் அறிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அகமதாபாத் நரேந்திர மோடி வெளியாட்டரங்கில் நேற்று இரவு நடைபெற்ற IPL போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை 82 ஓட்டங்களால் வெற்றி பெற்று அணிகள் நிலையில் 16 புள்ளிகளுடன் முதலாம் இடத்துக்கு குஜராத் டைட்டன்ஸ் முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 168 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 14.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 86 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று படு தோல்வி அடைந்தது. இன்றைய தினம் நடைபெறவிருக்கின்ற IPL போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்த்து மோதுகின்றது. கெனடிய நேரம் காலை 10 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகின்றது. ஸ்டான்லி கப் ஹாக்கி கிண்ணத்துக்கான 2வது சுற்று போட்டியில் மொன்ட்ரியல் அணி நேற்றைய தினம் பபுலோ அணியிடம் 3-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. 7 போட்டிகளை கொண்ட போட்டித் தொடரில் தற்பொழுது பபுலோ 3-2 என்ற நிலையில் முன்னணியில் இருக்கின்றது. புளுஜேஸ் அணிக்கும் டம்பபே லைட்னிங் அணிக்கும் இடையிலான பேஸ்பால் போட்டியில் நேற்றைய தினம் புளுஜேஸ் அணி 7-6 என்ற நிலையில் டம்பபே அணியிடம் தோல்வி அடைந்திருக்கின்றது. இந்த 3 போட்டிகளை கொண்ட போட்டித் தொடரில் 2வது போட்டியிலும் புளுஜேஸ் அணி தோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத் துறை செய்திகள் கேட்டீர்கள்.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோ செல் கால் 416-700-2222 J.CA.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 16-17 அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள் உங்கள் தெரிவு பாடல் ஒன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494, 9053029494.

0: 4-3-3
1: Everything okay? No problem and dijinam.
2: Bar kalamu closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala. Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155
1: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
2: செல்லம் இல்லடா செல்வம்.
1: சரி சரி
5: டொரண்டோ பெரும்பாக்கத்தில் தென்படுகின்றது.

0: பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-465-4661-416-465-4665-4661. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-7-2-0-0-9-5-6-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
1: பின்னணியில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
4: வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
1: இன்றைய செய்தியின் பின்னணியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகின்றோம். இன்று அவர் அந்த நம்பிக்கை தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற்று இருக்கின்றார். அதாவது 144 பேர் தமிழக வெற்றி கழகமும் ஜோசப் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக ஆட்சி அமைக்க தமது ஆதரவை தெரிவித்து இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் ஆட்சி அமைப்பதில் இளறு பல பின்னடைவுகளை சந்தித்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் இப்பொழுது 144 பேரின் ஆதரவை பெற்று தனது வெற்றி உரையை மாற்றியிருக்கின்றார். அவர் அந்த முதலமைச்சராக வந்ததின் பின் அவர் நடந்த நடவடிக்கைகள், அவர் செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பற்றி உங்களுடைய ஆய்வுகளில் நீங்கள் வெளியிட்டு இருந்தீர்கள். ஒவ்வொன்றுமே எல்லா கட்சிகளையும் இணைத்து பயணிக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் அவருடைய தன்னுடைய அரசை அமைக்கப் போகின்றார். மக்களாட்சியை, மக்களுக்கு விருப்ப வெறுப்புகளை நிறைவேற்றப் போகின்றார் என்பதையும் தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாகவும் அவருக்கு கிடைத்த இந்த 144 பேர் ஆதரவு தொடர்பாகவும் உங்கள் பார்வை எப்படி இருக்கின்றது?
4: இல்லை, இது இந்த ஆளுநரின் பதவியேற்பின் ஒரு அங்கமாக இந்த இவ்வாறான நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒன்று இன்று நடத்தப்பட வேண்டும் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பிரகாரம் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெற்றிருக்கின்றது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் நேரடியாகவே பகிரங்கமாக ஆதரவை தெரிவிக்க வேண்டும். இந்த வகையில் 144 பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவருக்கு தேவையான ஆசனங்கள் என்பன 118 இருக்கின்ற பொழுது இப்பொழுது மேலதிகமாக சுமார் 26 ஆசனங்கள் வந்துவிட்டன. இந்த 26 ஆசனங்களுக்கு முக்கிய காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிளவுபட்டு விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சுமார் 24 உறுப்பினர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும், 22 பேர் விஜய்க்கு எதிராகவும், ஒருவர் வாக்களிக்காமலும் விட்டிருக்கின்றார். எனவே இப்பொழுது பெரும்பான்மையான அரைக்கு அரைவாசி சமமானவர்கள் விஜய்க்கு ஆதரவாக சி வேலுச்சாமி மற்றும் எஸ் வி சண்முகம் தலைமையில் வாக்களித்திருக்கின்றார்கள். இது இந்த அரசு என்பது நீண்ட நிலைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றது. என்றால் அங்கம் வகிக்கின்ற ஒரு சிறுபான்மை கட்சி இந்த அரசில் இருந்து விலத்தினால் கூட விஜயால் இந்த தனது பதவியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். எனவே இது ஒரு உறுதியான ஒரு அரசு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிலைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மேலும் அதிகரிக்கும். அவ்வாறு என்று சொன்னால் இன்னும் அதிமுகவில் உள்ள ஒரு 10 உறுப்பினர்கள் வெளியே வந்தால் சில வேளைகளில் கட்சி இணைவாக அதை பார்க்கலாம். இல்லையேல் இவ்வாறு வெளியில் இருந்து கொண்டு ஆதரவு கொடுப்பவர்களாக இந்த 24 உறுப்பினர்களும் தொடர்ந்து இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அது விஜய்க்கு ஒரு மேலதிக பலத்தை கொடுக்கலாம். அதுதான் தற்போதைய அந்த இன்றைய வாக்கெடுப்பின் பிரகாரம். இன்று உண்மையிலேயே விஜய்க்கு அந்த கிடைக்க வேண்டிய 108 தன்னுடைய கட்சி வாக்குகளில் கூட 2 வாக்குகள் கிடைக்காமல் போயிருந்தன. அதற்கு காரணம் 3 வாக்குகள் என்று கூற வேண்டும் என்றால் கூட்டணியின் சார்பாக அந்த சபாநாயகராக இருப்பவர் வாக்களிக்க முடியாது. அதே போல இவர் ராஜினாமா செய்த திருச்சி தொகுதி என்பது வெற்றுமையாக இருக்கின்றபடியால் அங்கு ஒரு வாக்கு இல்லை. அதைவிட ஒரு தமிழக வெற்றி கழக பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களிக்கின்ற தகுதியை மதுரை உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. இருந்த பொழுதிலும் அவர் சென்னை உச்சி நீதிமன்றத்திற்கு சென்ற பொழுது சென்னை உச்சி நீதிமன்றம் மதுரை நீதிமன்றம் செய்தது மிகவும் ஒரு தவறான அநாகரிகமான செயல் என கண்டித்து அவருக்கு வாக்களிக்கின்ற உரிமையை கொடுத்திருந்தாலும் அவர் அந்த வாக்களிப்பில் நேரத்திற்கு கலந்து கொள்ளாதபடியால் அந்த வாக்கு என்பது பதிவிடப்படவில்லை. அதுதான் அந்த உண்மையான நிலைமையாக இருந்தாலும் இது நிச்சயமாக இந்த ஆளுநர் விதித்த நிபந்தனைகளை நிறைவேற்றியிருக்கின்றது. அவர் எதிர்பார்த்ததற்கு மேலாக எதிர்கட்சிகளில் இருந்து 24 பேர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார். அதைவிட இந்த இன்னும் ஒருவர் கூட ஆதரவு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அண்ணா திராவிட அந்த மக்கள் முன்னேற்ற கழகம் டி வி தினகரன் கட்சியில் இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏ கூட
1: பொதுவாகவே நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவடைந்த அந்த 24 பேரும் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சிக்குள் வருகின்ற பிளவுகள் என்பது புதிதல்ல, எல்லோருமே அறிந்ததுதான். நேரத்துக்கு நேரம் தங்களுடைய வசதிக்கேற்ப ஒருவர் புரிந்து கொள்வார், ஒரு தலைவர் வருவார், இன்னொரு தலைவர் வருவார். இப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விஜய்க்கு ஆதரவு அளித்ததை இந்த ஏற்கனவே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதர கட்சிகள் ஆதரவு வழங்காத போது விஜய்க்கு இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு வழங்கி இந்த விஜய் ஆட்சி அமைக்க உதவி இருந்தன. இப்போது அவர்கள் மனதில் எண்ணலாம், நாங்கள் எங்களால் ஆட்சிக்கு வந்தவர், இப்பொழுது மற்ற கட்சிகள் ஆதரவு வந்துவிட்டதே, ஒரு கட்டத்தில் இப்போ இன்னொரு வாக்கெடுப்பு ஒரு தீர்மானம் சட்டசபையில் வருகின்ற பொழுது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிகள் ஆதரவு வழங்காவிட்டால் இந்த கூட்டணி கட்சிகளும் தமது பலத்தை நிரூபிப்பதற்காக விஜய்க்கு ஆதரவு வழங்காமல் போய்விடுமோ என்ற ஒரு சந்தர்ப்பம் ஒரு கேள்வியும் இருக்கும். இதை இப்படியான சந்தர்ப்பம் வரக்கூடிய நிலைமை இருக்கிறதா என்பது நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா?
4: இல்லை, இப்பொழுது இப்படி பார்க்க வேண்டும். அதாவது வந்து ஆரம்பத்திலேயே ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணிக்கு 5 கட்சிகள் ஆதரவு வழங்கின. இடதுசாரி கட்சிகள் 2, தமிழக காங்கிரஸ் கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்றவை எல்லாம் வழங்கியிருந்தன. இவர்கள் தான் அந்த ஆணித்தரமான ஆதரவை வழங்கியவர்கள், அவர்களுக்கு ஒரு உறுதி இருந்தது. ஆனால் இப்பொழுது மேலதிகமாக இப்படி இவ்வாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 22 உறுப்பினர்கள் மன்னிக்கவும் 24 உறுப்பினர்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பது என்பது அவருக்கு அந்த மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது என்றால் அவர்களிடம் 2 ஆசனங்களும் மற்றும் அந்த தமிழக காங்கிரசிடம் 5 ஆசனங்களும் இருக்கின்றன. ஆனால் தமிழக காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் என்றுமே மாறப்போவதில்லை. ஏனைய கட்சிகளும் மாறமாட்டாய் என்றால் அவருக்கு 2 ஆசனங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் தாங்கள் இவ்வாறான ஒரு ஆதரவை கொடுக்கின்ற பொழுது இந்த 24 என்கிற ஆதரவுடன் ஒரு கட்சி வெளியிலிருந்து ஆதரிக்கின்ற கட்சி நாளை இணையக்கூடிய சந்தர்ப்பத்தையோ அல்லது தொடர்ச்சியான ஆதரவை கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த கூட்டின் பலம் என்பது அல்லது அவர்களுக்கு இருந்த பிடி என்பது அந்த அதிகாரம் என்பது குறைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது ஒரு பேச்சுக்கு தன்னும் திருமாவளவனோ அல்லது இடதுசாரி கட்சிகளோ அல்லது முஸ்லீம் லீக்கோ தாங்கள் வெளியேறப் போகின்றோம் என்று சொன்னால் அது பற்றிய யோசனை இப்பொழுது இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்காது என்றால் அவர்களுக்கு தற்பொழுது இந்த வெளியில் இருந்து கிடைத்த அவர்கள் எதிர்பார்க்காத ஆதரவு அல்லது அவர்கள் ஆரம்பத்திலேயே கூட்டு வைக்க விரும்பிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிளவு என்பது ஏற்பட்டுவிட்டது. பிளவு என்பது இப்போது வெளிப்படை. அதாவது வந்து பழனிசாமியும் மேலதிக அவருடன் 21 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெளியேறி செல்ல 24 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எதிராக வாக்களிக்க மன்னிக்கவும் எதிராக வாக்களிக்க 24 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். இதேவேளை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறி இருக்கின்றது. 59 வாக்குகள் அவர்கள் அந்த 59 வாக்குகளை செலுத்தியிருந்தால் கூட விஜயின் அந்த 144 என்கின்ற அந்த பெரும்பான்மையை அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அதனை அவர்கள் அறிந்துதான் தாங்கள் அது வெளிநடப்பு செய்திருந்தார்கள். இந்த வெளிநடப்பு செய்திருந்தும் இவ்வாறான வெற்றி கிடைத்திருக்கிறது. எனவே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிளவு என்பது விஜய்க்கான பலமாகவும் அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கான பலவீனமாகவும் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான நிலைமையாக இருக்கின்றது.
1: பொதுவாகவே விஜய் இந்த ஆட்சியின் பொழுது ஒரு ஒரு நியமனமாக அரசு நியமனமாக ஒரு அவருடைய ஒரு ஜோதிடர் ஒருவரை ஒரு உயர் அரச பதவியில் நியமித்திருந்தார். அதை எல்லோருமே கண்டித்து இருந்தார்கள். ஒரு ஜோதிடருக்கு இப்படி அரச பதவி வழங்குவதா என்று அதை தன் மக்களுடைய எல்லோருடைய ஆலோசனையையும் அந்த பதவியிலிருந்து இப்பொழுது அவர் விலக்கப்பட்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக விஜயின் நடவடிக்கைகள், முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது அவர் ஆரம்பத்தில் இருந்து முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்ததில் இருந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை சந்தித்ததில் இருந்து மக்களுடையக்கான ஆட்சி எல்லோரிடமும் சேர்ந்து நடக்க வேண்டும், மக்களுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற ரீதியில் இயங்குவது போல்தான் அவருடைய ஆரம்ப கட்ட செயல்பாடுகள் இருக்கின்றன. இப்படி பார்க்கின்ற பொழுது இவருடைய ஆட்சியில் இந்த மக்களுக்குரிய வாய்ப்புகள், மக்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளைப் போல இப்படி அவர் வருகின்ற பொழுது எப்படியான தடைகளை அவர் சந்திக்க இருப்பார், அல்லது அவருடைய வாக்குறுதிகள் மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுப்பதில் என்னென்ன சிக்கல்களை அவர் எதிர்கொள்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
4: இல்லை, நிச்சயமாக நீங்கள் முதல் குறிப்பிட்ட விடயம் என்பது மக்களின் என்பதை விட அரசியல் தலைவர்களின் அல்லது கூட்டு வைத்திருக்கின்ற கட்சிகளின் கண்டனத்திற்கே உள்ளாக்கப்பட்டது. தனது ஆஸ்தான ஜோதிடர் அல்லது தனது நம்பிக்கைக்கான ஜோதிடரை, விஜய் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் அவருக்கு இந்து மத சம்பந்தமான விவகாரங்களிலும் சம்பந்தம் இருக்கின்றது. அவர் ஒரு தாயார் ஒரு இந்துவாக இருந்து பின்னர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர். அந்த வகையில் தனது சோதிடரை நம்புவதை விஜய் அதிகமாக கொண்டிருந்தார். அவ்வாறான அந்த சோதிடருக்கு அவர் முதலமைச்சருக்கான ஒரு ஆலோசகர் பதவியை வழங்கிய பொழுது அது மிக பெருத்த கண்டனத்திற்குள்ளானது. அந்த வந்த எதிர்ப்பலியை தொடர்ந்து பதவி வழங்கப்பட்ட அடுத்த நாளே அவரை பதவியிலிருந்து எடுத்திருக்கின்றார். எனினும் அவரது பலம் என்பது அங்கே மிகவும் இருக்குமே என்று சொன்னால், நிச்சயமாக அவ்வாறானவருக்கு ஒரு பதவியை கொடுத்திருந்தாலும் இனி பதவி இல்லாமல் பலமாக இருப்பார். அது நிச்சயமாக இந்த விஜயின் போக்கு தொடர்பாக, ஒரு இளையவரின் போக்கு தொடர்பான கேள்விகளை எழுப்பியிருந்தது. மறுபக்கமாக அவர் எடுத்த நடவடிக்கைகள், எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் கேட்ட கேள்விகளில் முக்கியமான விடயங்களாக இந்த போதைப் பொருளுக்கான போலீஸ் அல்லது அவர்கள் ஒரு 1-2 நாட்களிலே செயற்படும் விதங்கள் அல்லது சென்னையில் தற்பொழுது போலீசாருடைய நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அதைவிட அவர் குறிப்பிட்ட அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கை தொடர்பான விவகாரங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், அத்தோடு முக்கியமாக பாடசாலைகள், கோயில்கள், தேவாலயங்கள் அல்லது வழிபாட்டு தலங்கள் பேருந்து நிலையத்திற்கு 500 மீட்டருக்கு உள்ளே உள்ள 700 மதுபான கடைகள் உடனடியாக மூடப்பட்டுவிட்டன. அது மக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது என்றால், இவ்வாறான அதாவது ஒரு மத வழிபாட்டு தலத்திற்கோ அல்லது பாடசாலைக்கோ அல்லது ஒரு பேருந்து நிலையத்திற்கோ அருகில் இவ்வாறான மதுபான கடைகள் இருக்கின்ற பொழுது அது பல சிரமங்களை எதிர்நோக்க வைக்கும் என்பதால் அவை வரவேற்பை பெற்றிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அவர் முன்னால் உள்ள பாரிய குறை என்ன சொன்னால், அவர் இந்த வெள்ளை அறிக்கையை உடனடியாக பெற வேண்டும், கடந்த அரசாட்சியில் எவ்வாறான கடன் ஏற்பட்டது, அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்றால், இது தொடர்கடன், 5 வருட திமுக ஆட்சியில் ஏற்பட்ட கடன் அல்ல. அது தொடர்பாகவும் அதேவேளை தான் அறிவித்த திட்டங்களை நடைமுறை சாத்தியமானவையா, குறிப்பாக இலவச பயணம் பெண்களுக்கு என்பது நடைமுறை சாத்தியமாயிருந்தால் அங்கே உள்ள பேருந்து நிறுவனங்கள் எல்லாம் இந்த நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும் இவர் இவ்வாறான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதானால். அதே போன்று அந்த சீருக்கு அரைத்தங்கம் அது போன்ற விடயங்கள் எல்லாம் அல்லது காப்புறுதி போன்றவை எல்லாம் நடைமுறை சாத்தியம் உள்ளவையா என்பதை பரிசோதிக்கின்ற காலமாக இவருடைய ஆட்சி காலம் அமையப்போ என்றது. சில வேளைகளில் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அது அவருக்கு பலவீனமாக கூட அமையலாம். ஆனால் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதானால் அவருக்கு பல லட்சம், அதாவது பல ஆயிரம் கோடிகள் தேவை. அதை பெறுவதற்கான சந்தர்ப்பம் தற்பொழுது இல்லை. எனவே தன்னுடைய தற்கீக நிலையை அல்லது தற்கால நிலையை அவர் மக்களுக்கு உணர்த்த வேண்டிய தேவையிலும் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை.
1: திரைப்படங்களிலே 3 மணி நேரத்தில் கதாநாயகனாக வந்து ஒரு பிரச்சனையை தீர்த்து வைத்த இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் ஜோசப் விஜய், அவருக்கு 5 ஆண்டுகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி மக்களின் பிரச்சனைகளை அணுகப் போகின்றார், அவருடைய பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப் போகின்றார் என்பது அவருடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் தான் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்ட கணக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போல பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பணம் வேண்டும், ஆள்பலம் வேண்டும், அப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது எல்லோருடைய 144 சட்டசம்மன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஆட்சியை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வைத்து ஆட்சி அமைத்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்களும் அவருடைய ஆட்சி காலத்தை பற்றி பல நடவடிக்கைகளில் பேசிக்கொள்ளப் போகின்றோம். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி சுரேஷ்.
4: நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். Listen to us around the universe.
2: www.cmr.fm. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் Indoor space. KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: Asian Textiles in Mabiram Mega Sale. Store-wide discount up to 80% off sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
0: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
1: இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தேயிலை தொழிற்சாலை ஊழியர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை தீர்மானித்துள்ளது. மகிந்த ராஜபக்ச திரைசேரியை கொள்ளையடிக்கவில்லை, மாறாக மக்களின் மனங்களையே கொள்ளையடித்துள்ளார் என்று அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துக் கொண்டார். மாநிலங்களவையின் முதல் சபாநாயகர் மாவலங்கர் போன்று கட்சி வேறுபாடின்றி செயல்படுவேன் என சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துக் கொண்டார். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சி தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொருளாதார மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சியை தூண்டுவதற்காக கனடாவில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் வலுவான இடத்தை பெற வேண்டுமென மத்திய மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பிய அரசாங்கங்கள் விரும்புகின்றன. ஆனால் இந்த தொழில்நுட்பத்துக்கும் பொது முதலீட்டுக்கான வருவாய்க்கும் பாதுகாப்பு வழிமுறைகள் தேவை என்றும் அவை கூறுகின்றன. உளவு பார்த்ததாகவும் இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மற்றும் ஒரு மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. பெட்ரோல் விலை உயர்வால் எரிபொருள் எஞ்சின் கார்களில் இருந்து வாங்குவோர்கள் தொடர்ந்து விலகிச் செல்வதால் மின்சார வாகனங்களுக்கான உலகளாவிய தேவை ஏப்ரல் மாதத்தில் தொடர்ந்து 2வது மாதமாக அதிகரித்துள்ளது என்று பெஞ்ச்மார்க் மினரல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆலோசனை நிறுவனம் என்று புதன்கிழமை வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
6: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: நேரம் காரியகட்டுப்படி 34 நிமிடம். இந்த வழியில் ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல் தொடர்பான தகவலை பார்த்துவிடலாம். ஸ்டோர் ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல் ஸ்டோர் முழுவதும் 80% வரை அதிரடி தள்ளுபடி. அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், சாஃப்ட் சில்க் மற்றும் ஃபேன்சி சாரீஸ் அனைத்தும் 40-70% வரை சிறப்பு விலையில் கிடைக்கின்றன. மேலும் ஹாஃப் சாரி கலெக்ஷன்ஸ், பிரைடல் லெகங்கா, சல்வார் செட்ஸ் அனைத்தும் 50-80% வரை அசத்தலான தள்ளுபடியில். பிளவுஸ் வெறும் $5 முதல் $15 வரை. அண்டர்ஸ்கர்ட், ஸ்லிப்வேர், நைட்வேர், லெகங்காஸ் எல்லாமே அன்பீட்டபிள் பிரைஸில். ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சர்வாணி, வேட்டி, கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடியில் காத்திருக்கின்றது. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 36/01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 23, 3601 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 23, ஸ்காப்ரோ, மார்க்கமன் லோரன்ஸ் சந்திப்பில். தொலைபேசி இலக்கம் 416-438-6568, 416-438-6568. ஏசியன், த ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் த என்டையர் ஃபேமிலி. நேர்கள் புத்தம்பது காலையில் ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல்ஸ் தொடர்பான அறிவித்தலை கேட்டீர்கள்.
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
8: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெளிகா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation. CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656.
1: CanSmile Dental. காலை 8:37, இது புத்தம்பது காலைக்கான நேரம்.

வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு

0: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
1: காலைகட்டுபடி 42 காலைகளுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் எலியட் கோ ட்ரேடர்ஸ் வழங்குகின்ற தகவலை பார்த்துவிடலாம். பொன்னின் மதிப்பு காலத்தால் பாரத நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளே, உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார் வாங்கவும் விற்கவும் எலியட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அத்துடன் எங்களின் சேவையான உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலியட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலியட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெற்றுக் கொள்ளுங்கள். மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் எலியட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸை அழையுங்கள். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம், அதுதான் எலியட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: தொடர்ந்து காலை 8:44 காலை உங்கள் காலை பொழுது அழகாக்கி கற்றலைகளூடாக ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது. ஒரு ஊரிலே கொப்பு சாமி என்று ஒருவர் இருந்தாராம். அவனுக்கு சாவே வரக்கூடாது என்று ரொம்ப காலமாக கடவுளை வேண்டி தவம் இருந்தாராம். ஒரு நாள் கடவுள் அவருடைய தவத்தின் பதிலாக நேரே வந்து, பக்தா என்ன வரம் வேண்டும் என்னிடம் கேள் என்றாராம் கடவுள். கொப்பு சாமியும் ரொம்ப நேரம் யோசித்து விட்டு, கடவுளே, எனக்கு எப்பவும் சாவே வரக்கூடாது என்று கேட்டானாம். கடவுள் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, இது இயலாத காரியம், இருந்தாலும் நீ புரிந்த கடும் தவத்துக்காக நீ வேண்டியபடி நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு கடவுள் மறந்து விட்டாராம். குப்புசாமிக்கோ தலைகால் புரியாத சந்தோஷம். இங்கே நடப்பது, இங்கே குதிப்பது என்று தெரியவில்லை. சந்தோஷத்தில் துள்ளி குதித்து வீட்டுக்கு போய்கொண்டு இருந்தானாம். வழியில் பெரியவர் ஒருவர் குப்புசாமியிடம் வந்து, உன் பேரன் என்று கேட்டாராம். அதற்கு குப்புசாமி, கும்பிமு என்று சொன்னாராம். தப்பா சொல்லிட்டோமோ என்று திரும்ப திரும்ப சொல்ல மறுபடியும் குப்புமி என்றுதானாம் அவனுக்கு வந்தது. கடைசி வரை அவனுக்கு அந்த சா வரவே இல்லையாம். இதையெல்லாம் மறைந்திருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கடவுள் சொன்னாராம், வரம் கேட்கிற உனக்கே இத்தனை கொழுப்பென்றால் கொடுக்கிற எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் என்றேன்.

ஒரு இரகசியம் இரகசியம் என்ற பெயரிலேயே சுற்றி வருகிறது ஊர் முழுக்க. ஒரு இரகசியம் ரகசியம் என்ற பெயரிலேயே சுற்றி வருகிறது ஊர் முழுக்க. புத்தமது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: புதுமது காலையில் வீடு விற்பனை முகவர் லட்சன் கந்தசாமி வழங்குகிற தகவலை பார்த்துவிடலாம். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகிறார் லட்சன் கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட் லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களை உள்ளதால் முந்துங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $800,000 இருந்தும் டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 இருந்தும் பெறலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 நேர்களில் புத்தமது காலையில் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்கிய தகவலை கேட்டீர்கள்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
3: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
4: Everything okay, no problem.
5: Bar is closing, Dad. The customer you're
6: trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: செல்லம்
5: இல்லடா செல்வம்.
4: சரி சரி.

0: இதயத்தின் ஓசை CMR தமிழ் FM 102.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ்
1: செய்தியர்களே ஒலிக்கின்ற பாடலுடன் நான் இன்றைய காலை ஒலிபரப்பில் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய காலை ஒலிபரப்பில் செய்தி ஆசிரியர் கடமையாற்றிய உமா பாரதி தங்கராஜா, அரசியல் ஆய்வாளராக இணைந்து கொண்டிருந்த அரசியல் ஆய்வுகளை அரசியல் தகவல்களை வழங்கிய சுரேஷ் தர்மாவுக்கும், நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருந்த நேர்களாகி உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேர்களில் தொடர்ந்து பல்கலாச்சார நிகழ்ச்சியுடன் இதே அலைவரிசையில் இணைந்திருக்கலாம். சிஎம்ஆர் தமிழப்ப நிகழ்ச்சிகள் வளவை போல் இரவு 9 மணிக்கு மீண்டும் ஆரம்பமாகும். சிஎம்ஆர் தமிழச்சி நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் நேர்களில் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் காற்றலைகளூடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை எனதும் நன்றி கூறி விடைபெறும் நான், உங்கள் அன்பின் தர்மா. வணக்கம் நேர்களே.

ஷான் எக்ஸ்பிரஸ் நியூஸ் புலட்டின் பிராட் டு யூ பை ஷான் மீடியா. நியூஸ் ஹெட்லைன்ஸ் ஸ்பான்சர்ட் பை அஞ்சும் குரேஷி. ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் கால் 416-570-0157. That's 416-570-0157.

ஷான் எக்ஸ்பிரஸ் நியூஸ் புலட்டின் brought to you by ஷான் மீடியா. This part of the show is sponsored by Win Lifetime. Kya aap bhi chahte hain extra income? To Win Lifetime lekar aaye hain trading without investment. Bas 90 minute rozana. Free seminar every Saturday at 1 p.m. in Mississauga. Limited seats but unlimited opportunities. Call 905-206-1008 or visit winlifetime.com. மத்ராஸ் ரெஸ்டாரண்ட், ஸ்வாத் ஸ்வாக் ஆர் சவுத் கா தட்கா. ஃப்ரைடே, சாட்டர்டே ஆர் சண்டே என்ஜாய் கரே ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் அன்லிமிடெட் தாலி ஸ்டார்டிங் அட் ஓன்லி 20-26. அண்ட் KCDL கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப், லீகல் பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லேக்கர், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், செப்பரேட் சைட் என்ட்ரன்ஸ், ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் அஸ்பால்ட் பேவிங், ரீசர்ஃபிசிங் கான்கிரீட், இன்டர்லாக்கிங் அண்ட் மச் மோர். கால் 647-766-4335, 647-766-4335.

0: ஃபார் எனி இன்ஃபர்மேஷன் கால் சரப் சபர்வால் 6478648844. That's 6478648844.
1: Or visit teamsabarwal.com.
2: Your search ends here.

0: ஃபார் எனி இன்ஃபர்மேஷன் கால் சரப் சபர்வால் 6478648844 தட்ஸ் 6478648844
1: ஆர் விசிட் teamsabarwal.com
2: யுவர் சர்ச் எண்ட்ஸ் ஹியர்
3: ஜி புத்திர பாய்யோ யூ டு வாய்ஸ் ஓர் ஹம் யஹாபே தோஸ்த் ஜதீன்.

0: ஃபார் எனி இன்ஃபர்மேஷன் கால் சரப் சபர்வால் 6478648844 தட்ஸ் 6478648844
1: ஆர் விசிட் teamsabarwal.com
2: யுவர் சர்ச் எண்ட்ஸ் ஹியர்